தந்திர வழியிலேயே செயல்பட தொடர்ந்து உறுதியாக இருப்பதாக அசாத் கூறினார். நிறைவாக விளையாட்டு பிரெஞ்ச் லீக் ஒன்று கார்பந்து. நேற்று நடைபெற்ற போட்டியில் லில் அணி டோயஸ் அணியை 2 சூழியம் என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. லில் அணிக்காக சந்தோஷ் 18 நிமிடத்திலும் மும்பாப்பே ஆட்டத்தின் 93 நிமிடத்திலும் கோல் அடித்தனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். மலேசியா மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: வணக்கம், இன்னலில் இணைந்திருப்பதற்கு நன்றி. உங்கள் காலை பொழுது இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
1: சரி, காலையிலேயே வந்து விநாயகர் சதுர்த்தியை பத்தி பேசி பிள்ளையார் சுழியும் போட்டுட்டோம். அடுத்த ஒரு சந்திப்பு அங்கம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல
0: இதற்கிடையில வரக்கூடிய புதன்கிழமை எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி மலேசிய தினத்தை மலேசியர்கள் அனைவரும் வந்து ஒன்று சேர்ந்து நம்ம எல்லாம் கொண்டாடவிருக்கின்றோம். அதை பற்றிய விவரங்கள் இன்னும் நிறைய நம்மோடு பல விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக தொடர்பு அமைச்சின் துணை தலைமை செயலாளர் திரு மனோ வீரபத்ரன் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில வணக்கம் இன்னலோடு பேசலாம் அப்படின்னு வந்திருக்காரு. கண்டிப்பா நம்ம பேச போறோம்.
1: தொடர்ந்து இணைந்திருங்கள். இது வணக்கம் இன்னல்.

0: உங்கள் காலை பொழுது இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திட்டு இருக்கோம். இணைந்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க.
1: சரி, இன்றைக்கு வந்து வணக்கம் நிலை சற்று முன்பு நம்ம சொன்ன மாதிரி தான், நமது தொடர்பு அமைச்சின் துணை தலைமைச் செயலாளர் திரு மனு வீரபத்ரன் நம்மோடு இருக்கிறார். அறிவிப்பறையில வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம் வணக்கம் போனா வணக்கம்.
1: இன்றைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி,
0: நல்ல மங்களகரமான
1: மனசுதான் கோயில் என்றாரு.
0: அப்படியா சொன்னாரு? சொல்றது உண்மைதான். இன்றைக்கு நேர்கிட்ட கேட்டிருந்தோம் இதையொட்டி, எந்த விஷயம் உங்களை ரொம்ப மகிழ்ச்சி படுத்தும்? ஏன்னா நம்ம வாழ்க்கை பயணத்துல திடீர்னு துவண்டு போவதெல்லாம் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு எது ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும், மகிழ்ச்சி கொடுக்கும்?
2: மகிழ்ச்சின்னு சொல்ல முடியாது, ஒரு பீஸ் பீஸ் கொடுக்கிறது, நிம்மதி கொடுக்கிறது வந்து இந்த துணி அயன் பண்றது.
0: அயன் பண்றது மகிழ்ச்சி கொடுக்குதா?
2: 80s பாட்டு போட்டுட்டு, ரேடியோல போட்டு, ஸ்பாட்டிஃபைல பாட்டு போட்டுட்டு அப்படியே அயன் பண்ண, எவ்வளவு துணி கொடுத்தாலும் அயன் பண்ணிட்டு
0: இருக்கு. அதாவது உங்க துணி மட்டும் இல்லாம வீட்ல இருக்க எல்லாத்தையும்
2: அயன் பண்ணிடுவேன். அயன் பண்ணி ரொம்ப நல்லாச்சு.
1: நாட்டுப்பற்று, அப்புறம் தேசிய மலேசிய தின கொண்டாட்டம் இந்த சம்பந்தம் பத்தி பேச வந்திருக்கோம். ஆக நம்மளுடைய தொடர்பு அமைச்சின் முக்கிய பொறுப்புல இருக்கிறீங்க, டி கே எஸ் யூ அப்படின்ற ஒரு பொறுப்பு, அதாவது துணை தலைமைச் செயலாளர் அப்படின்ற பொறுப்புல, அதை பிரதிநிதித்து இங்க வந்திருக்கீங்க நீங்க. இப்ப நம்ம தேசிய நாள் ஹரி மலேசியாவுடைய கொண்டாட்டம் சரவால நடக்குது இல்லையா, அதுக்கு முதல் போயிருவோம். அந்த அந்த கொண்டாட்டம் வந்து, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, ஏன் இந்த முறை சரவா?
2: சரி, எல்லாத்துக்கும் தெரியும், 31st ஆகஸ்ட் மாசம் நம்ம வந்து தேசிய
1: தினத்தை
2: செலிபிரேஷன். அடுத்தது செலிபிரேஷன் வந்து ஹரி மலேசியா சொல்லுவாங்க. ஹரி மலேசியா வந்து சரவால செய்யறோம். எங்க செய்யறோம்னா, போனியோ கன்வென்ஷன் சென்டர் குச்சிங் சரவா திங்க புதன்கிழமை செய்யறோம். அஃப்கோர்ஸ் அந்த தேமா வந்து நம்ம மிரடிகா தேமா தான், மலேசியா மடானி கசஜாத்தா இன்னைக்கு மத்தி. இப்ப ஏன் சரவால செய்யறோம்னா, அது வந்து
0: ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு இடம்.
2: ஆமா, சிம்னஞ்சோங்ல ஒரு ஒரு ஸ்டேட் எடுத்துக்குவோம், அப்புறம் சபா சரவா போர்னியோல. சோ இது வந்து ஒரு ஒரு டிசிஷன் இருக்கு, கிப்துஸ்தான் ஜிம்மா மந்திரின்னு சொல்லுவாங்க, பெரிய பெரிய லெவல்ல ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. வருஷம் வருஷம் வந்து அவங்க சுற்று டிக்டன்ஸ்
0: ஒரு வருஷம் சூழல்ல வந்து பிணைகள் நடந்துச்சு இல்லையா.
2: ஆமா, போன வருஷம் பிணைங்கள, இந்த வருஷம் சரவால நடத்து. சோ நிறைய ப்ரோக்ராம், நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க நடத்துறதுக்கு. இது வந்து புதன்கிழமை நடக்கும், ராத்திரி ராத்திரிய அடுத்த வருஷம் எங்க செய்யறாங்களோ அங்கிருந்து போயிட்டு ஒரு
0: ஒரு சான்றிதழா எல்லாருக்குமே இருக்கும்.
2: அதுதான் ஒரு ஹைலைட்.
0: நடக்கக்கூடிய எத்தனோ விஷயங்களை பாக்குறோம், நம்ம நாட்டுல இருக்கிறதுக்கு எவ்வளவு பெருமை அப்படின்னு நமக்கே தோணுது இல்லையா. நீங்க அங்கிருந்து அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பாக்குறீங்க, இந்த நாட்டுப்பற்றுன்றது மலேசியர்களுக்குள்ள ஏன் ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்க சார்?
2: ஆமா, மலேசியருக்கு மட்டும் இல்ல, எந்த நாட்டு உள்ளவங்க கூட அந்த நாட்டுப்பற்று வந்து நிச்சயமா ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்ம வந்து இந்த நாட்டுல இருக்கோம், இந்த நாடு தான் நம்மள தாங்குது, போனா தாய் மாதிரி, தாய் நாடுன்னு சொல்லுவாங்க. சோ அந்த நாட்டுப்பற்று எப்பயும் எல்லாத்துக்கும் நிச்சயமா இருக்கணும். நம்ம இருக்கிறோம், வேலை செஞ்சோம், சம்பாரிச்சோம், பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம், அப்படியே போயிட்டு இருக்க கூடாது. நம்ம நாட்டுக்கு நம்ம என்ன என்ன நம்ம செய்யணும், நம்ம செய்யறது வந்து ஆக்சுவலி நம்ம பிள்ளைங்க இருக்காங்களே, அவங்க நல்லா வளர்க்கறதே நம்ம ஒரு ஒரு நாட்டுக்கு செய்யல ஒரு நல்ல ஒரு தொண்டுன்னு வச்சுக்கலாம். சோ அவங்க ஒரு நல்ல சிட்டிசன்ஸா வந்தாங்கன்னா நாட்டுக்கு தான் அவங்க செய்வாங்க. சோ அவங்க அவங்க அப்பா அம்மா என்ன செய்யறாங்களோ அவங்க வந்து கத்துக்கிட்டு தான் அவங்க வந்து நடைமுறையில அவங்க வந்து செய்வாங்க பாருங்க. சோ அந்த பற்று ரொம்ப முக்கியம். அஃப்கோர்ஸ் பள்ளிக்கூடத்தை சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க இந்த மீடியால சொல்றீங்க, பட் பெற்றோர்கள் செய்யற ரோல் ரொம்ப முக்கியம். அந்த நாட்டு பற்று வந்து பெற்றோர்கள் தான் ரொம்ப முக்கியமா பிள்ளைங்களுக்கு நம்ம ஊட்டணும். அதோட இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம் வந்து, நாட்டு பற்றும் அரசியல் அரசாங்கத்தை வந்து நம்ம எப்பயும் பிரிச்சு தான் பார்க்கணும். அது வேற, நாட்டு பற்று எப்பயும் நம்ம கிட்ட இருக்கணும். அது அரசாங்கம் மாறலாம், அரசியல் மாறலாம், ஆனா நம்ம நாட்டு பற்று எப்பயும் நம்ம கிட்ட இருக்கணும். அப்பதான் நாடு வந்து நல்லா
1: வந்து ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறீங்க, அதையும் தாண்டி மலேசியர். நான் வந்து ஒரு மலேசியன் அப்படின்ற ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப பெருமைப்படுற அளவுக்கு உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில ஏதாவது ஒரு தருணம் இருந்திருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி எதுவும் இருந்திருக்குங்களா? எல்லாமே ஒவ்வொரு நாளும்ன்றீங்களா?
2: ஆமா அது நிச்சயமாக, ஏன்னா நான் 31 வருஷம் அரசாங்கத்துல வேலை செய்யறேன். சோ ஆஃப்கோர்ஸ் நான் செய்யறதெல்லாம் வந்து நாட்டுக்கு தான் செய்யறேன், மக்களுக்கு தான் செய்யறேன். சோ ஆஃப்கோர்ஸ் அது பெருமையா இருக்கும். பட் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பெருமைப்படுறது வந்து அந்த மூணு அந்த பொதுவா அந்த இனங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஒரு ஒரு ஒரு டார்கெட்ட, அதாவது ஒரு ஒரு வேலை செய்யறோம், அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த எல்லா இனமும் சேர்ந்து சம்திங் அச்சீவ் பண்ண பாக்குறோம்ல, அந்த இலக்கோட டுகெதர்னஸ் இருக்குல்ல, அந்த ஒற்றுமைன்னு சொல்றாங்கல்ல, அது மத்த நாடுங்க நீங்க பாக்க முடியாது, ரொம்ப குறைவு. மேபி சிங்கப்பூர்ல பாக்கலாம், பிகாஸ் அந்த மல்டி ரேஷியல் இருக்காங்க. பட் பொதுவா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மலேசியா ட்ரூலி ஆசியான் ஏசியான்னு சொல்லுவாங்க, ட்ரூலி ஏசியா. ஸோ அதனால நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து ஒரு யூனிக்கான இது வந்து சொல்லுவாங்க, யூனிவர்சிட்டி டைவர்சிட்டி
0: இதெல்லாமே அதிகமா சொல்லக்கூடிய
2: நிறைய சொல்ல கூறுறது அந்த ஒற்றுமை,
1: பல கலாச்சாரங்கள் பல இனங்கள்லாம் சேர்ந்து
2: யூனிட்டி இன் டைவர்சிட்டி சொல்லுவாங்கல்ல.
0: ஆமா, நீங்க முதல்ல பேசும்போதே சொல்லிருந்தீங்க 31 வருடங்கள் இந்த அரசாங்க துறையில இருக்கீங்க அப்படின்னு. நம்ம ஒரு முன்மாதிரியா இருக்கணும் அப்படின்றது உங்களுடைய சமூக வலைதளங்களை பார்க்கும் போதே தெரியுது. ஏன்னா சார் வந்து தினமும் இந்த ஜாகிங் ஓடுற இந்த காணொலிகள் அதிகமா அவருடைய சமூக வலைதளங்களை பதிவிடுறது பார்க்க முடியுது. நிறைய நல்ல விஷயங்களை வந்து சமூக வலைதளங்கள் மூலமாவும் சொல்றீங்க. இது எல்லா மலேசியர்களுக்கும் இருக்க வேண்டிய ஒன்று இல்ல சார்?
2: ஆமா ஆமா.
0: நிச்சயமா இன்னும் சில கதைகள் பேச போறீங்க, இணைந்திருங்கள்.

0: தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றி. உங்கள் காலை பொழுதை நம் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
1: தொடர்பு அமைச்சின் துணை தலைமைச் செயலாளர் திரு மனு வீரபத்ர நம்மோடு இப்போ அறிவிப்பறையில் பேசிட்டு இருக்கிறாரு.
0: நிறைய கதைகள், நிறைய விவரங்கள் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. முதலில் சொன்ன மாதிரி இப்போ வரக்கூடிய புதன்கிழமை மலேசிய தினம் கொண்டாட்டம் பத்தி பேசிருந்தீங்க. முக்கியமா ஒவ்வொரு நாட்டில் நடக்கக்கூடிய சில நிகழ்ச்சிகள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு அப்படின்றது இந்த தொடர்பு துறைக்கு இருக்கு. அதே சமயத்தில் தகவல் போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு எந்த மாதிரி பொறுப்புகள் பொதுவா அந்த தகவல் மற்றும் தொடர்பு இந்த துறைக்கு இருக்கு சார், சொல்லுங்க.
2: பார்க்க போனா இந்த அமைச்சரோட பொறுப்பு வந்து ஆக பெரிய பொறுப்பு. என்ன சொல்லுவாங்க, கட்ஸ் அக்ராஸ் எல்லா மினிஸ்ட்ரியும் கட்ஸ் கிராஸ் பண்ணும், எல்லா செக்டரையும் கட்ஸ் கிராஸ் பண்ணுது. ஆனா முக்கியமா அந்த தகவல்கள் போய் சேருது. ஆரம்பத்துல வந்து இந்த அமைச்சரோட வேலை வந்து தகவல்ல வந்து சரியான தகவல் மக்கள் போய் சேர்க்க. அப்ப வந்து என்னன்னா, ஒன்று இந்த மாதிரி ஊடகங்களில் வந்து நம்ம நியூஸ் வரும், இல்லாட்டி மீடியா நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி தான். ஆனால் இப்போ சோஷியல் மீடியா வந்ததுனால எல்லாருமே ரிப்போர்ட்ஸ் ஆகிட்டாங்க, எல்லாருமே அவங்க நினைக்கிறது போட்டுக்கிறாங்க. ஸோ த கரெக்டான சரியான செய்தி எங்கிருந்து வந்து யாருக்கு எல்லாம் எல்லாமே இந்த சோஷியல் மீடியா தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் தான் டிவி சத்து பிரித்த பார்க்குறாங்க, எத்தனை பேர் தான் நம்மளோட செய்திகளை பார்க்குறாங்க டிவி டூவில், எத்தனை பேர் தான் இந்த ப்ரோக்ராம் இப்போ கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் இந்த நேஷனல் ரேடியோ அண்ட் அதர் ரேடியோஸ் நீங்கள் அந்த லீகலாக போகிற ரேடியோஸ் மீடியா கேட்டிங்கன்னா அதெல்லாம் சரியான தகவல்கள் தான் போகும். ஸோ பேக் டு மினிஸ்ட்ரியோட ஜாப் வந்து ஆக்சுவலி
1: நம்ம அதிகாரப்பூர்வ தகவல்களை கொடுக்கறது நம்மளுடைய அமைச்சின் பொறுப்பு.
2: ஆமா,
1: செய்திட்டு
2: இருக்கோம்.
0: ஆமா,
2: ஆனா மத்தவங்க வந்து அந்த வேலையை கூடுதலா செஞ்சு அந்த சரியான தகவலுக்கு வந்து தவறான தகவலா மாறி நிறைய விஷயங்களும் தப்பான விஷயங்கள் நிறைய சோசியல் மீடியா நிறைய வந்து
1: அதுதானே சீக்கிரமா போயிட்டு மக்கள்கிட்ட சேருது. தவறான தகவல்கள் ஏதாவது அதிர்ச்சி விட்ட விஷயங்களா நம்ம ஏதாவது ஒண்ணு பரப்பி விட்டுட்டு அதுதானே போய் சட்டுன்னு சேருது. உண்மையான தகவல்
2: எது தவறோ அதுதான் சீக்கிரமா போய்.
0: ஆமா,
2: அது சாப்பாடு மாதிரி தான், எது இனிக்குதோ உடலுக்கு நல்லது இல்லையோ அதான் ருசியா இருக்கும், எது உடலுக்கு நல்லது இல்லையோ அது ருசியா இருக்காது.
0: ஆமா,
2: அதே தான். சோ எது ருசியா இருக்கும் அதான் வந்து மக்கள் வந்து அதை பாய்ச்சிட்டு. சோ நீங்க சொல்றீங்க இந்த அலகோரிதம் அந்த இன்டர்நெட்ல வந்து அந்த சோசியல் மீடியால அந்த பிரீத் எல்லாம் பரவுறாங்கல்ல, சேபர் பண்றாங்கல்ல. சோ அவங்க எல்லாம் வந்து அந்த வீக்னஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. மக்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன ஜூசி, என்ன பிடிக்கும்னு அது. சோ நிறைய விஷயங்கள் வந்து அந்த 3R சொல்லுவாங்க, அது அந்த மேட்டர். அப்புறம் சோ இதெல்லாம் அனுப்புறதுனால அந்த கமெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மனசு கவலையா இருக்கு. மக்களோட
1: சண்டை போட்டுக்கிறாங்க,
2: அதுல அது போட்டுக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குங்க சாதிக்கிறதுக்கு. நம்ம சொந்த வாழ்க்கையில நம்ம சாதிக்கணும், அப்புறம் குடும்பத்துல சாதிக்கணும், நாட்டு கூட நிறைய விஷயங்கள் சாதிக்கிறதுக்கு இருக்கு. அந்த அந்த அந்த எனர்ஜி அங்க ஃபோக்கஸ் பண்ணாம இந்த மாதிரி வெட்டி கதை பேசிக்கிட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு, அஃப்கோர்ஸ் ஒப்பீனியன் நீங்க கொடுக்கலாம், உங்களோட அபிப்பிராயம் நீங்க கொடுக்கலாம். ஆனா அந்த அபிப்பிராயம் வந்து மத்தவங்களோட மனசை புண்படுத்த மாதிரி கொடுக்கூடாது. அதான் சொல்லுவாங்களே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் சொல்லுவாங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் மலேசிய கான்ஸ்டிடியூஷன்ல உங்களுக்கு இருக்கு, அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு. ஆனா நீங்க சொல்றது வந்து நாட்டோட ஸ்டெபிலிட்டிய பாதிக்க கூடாது,
0: நல்லதுக்கா இருக்கணும்.
1: சார், இப்ப நீங்க இந்த துறையில இருக்கிறதுனால முக்கிய பொறுப்புல இருக்கிறதுனால உங்ககிட்ட இதை சொல்றோம். என்னன்னா, சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொறுப்போட பேசுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா நம்ம இந்த விஷயத்த பேசுனா நிறைய லைக்ஸ் எனக்கு வரப்போகுது, நிறைய பேர் என்ன ஃபாலோ பண்ண போறாங்க, ஒரு சர்ச்சையை நம்ம உருவாக்க போறோம் அப்படின்னு பண்றவங்க மேல என்ன நடவடிக்கை?
2: நடவடிக்கை எடுக்கலாம். பிகாஸ் உங்களுக்கு சரி, இப்ப நான் இங்க பேசிட்டு இருக்கேனே, இப்ப லைஃப்ல ஓடிட்டு இருக்கு. சோ யாருக்கோ அங்க கேக்குறவங்களுக்கு நான் சொல்றது பிடிக்கல. சோ அவங்க வந்து என்ன பத்தி ஏதாவது அவதூறா போட்டுறாங்க. சோ நானும் கண்டுபிடிச்சேன் மாதிரி இங்க வந்து போட்டுட்டாங்கன்னு. சோ நான் என்ன செய்யலாம்னா, இந்த மேட்டர் எடுத்து நான் கொண்டு போயிட்டு MCMC எங்களோட ரெகுலேட்டர் இருக்காங்க, நான் வந்து அங்க ரிப்போர்ட் பண்ண முடியும். அதாவது என்னை ரொம்ப அஃபெண்ட் பண்ணிட்டாங்க, நான் போலீஸ் ஸ்டேஷன் கூட போய் ரிப்போர்ட் பண்ண முடியும். அப்புறம் இது வந்து அங்கதான் போவோம். அங்க போயிட்டு MCMC என்ன செய்வாங்க, அவங்க வந்து இந்த பெரிய பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, இந்த ஃபேஸ்புக், மெட்டா, அவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த இது வந்து நம்ம நாட்டோட லாஸ் படி தப்பு, நீங்க இந்த மாதிரி செய்ய முடியாது, உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, இது நீங்க இறக்கணும்னு. அவங்களுக்கு ஒரு கைட்லைன் இருக்கு, அவங்க பாத்துக்குவாங்க அவங்க கைட்லைன்குள்ள இருக்கா இல்லையான்னு, அவங்க ஒரு டைம் எடுத்துட்டு அப்புறம் தான் அதை இறக்குவாங்க. ஸோ அதான் அது ஒரு ப்ராசஸ் ஆக்சுவலி. ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து அந்த பவர் இல்லை இறக்குறதுக்கு, நம்மளுக்கு அந்த கவர்மெண்ட்ல பவர் இல்லை, இந்த பிளாட்ஃபார்ம் தான் இறக்குவாங்க.
0: ஆமா,
2: ஸோ இது செய்யறதுக்கு தான் இப்ப வந்து நம்ம என்ன செய்யணும், ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் ஒன்று வச்சு 2025 வச்சுட்டு இவங்களெல்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ண வச்சுட்டோம் எஸ் லைசென்சியா. முந்தைய வந்து இவங்க லைசன்ஸ் இல்லாம செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்ப லைசன்சி ஆக்கிட்டோம். சோ இப்ப வந்து அரசாங்கத்துக்கு வந்து பவர் இருக்கு அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. அவங்க ஏதாவது பண்ணிட்டு நம்ம வந்து சொல்றோம் இந்த இறக்குங்கன்னு சொல்லிட்டு அவங்க இறக்காம இருந்தாங்கன்னா நம்மளுக்கு அதுக்கு வந்து
0: ஒவ்வொரு மலேசியரும் ஒவ்வொரு பதிவும் பண்ணும் போது இந்த ஒரு கடமை உணர்ச்சியோட பண்ணணும் அப்படின்னு நீங்க வலியுறுத்துறது என்ன, எந்த அளவுக்கு நம்ம பொறுப்பா இருக்கணும் பதிவு பண்ணும் போது? சார்
2: சரி, பொறுப்பு வந்து சைட்ல வச்சுக்குவோம். நிறைய பேருக்கு வந்து அந்த டிஸ்ரப்ஷன் கிரியேட் பண்றது, கேஓஸ் கிரியேட் பண்றது, இந்த மாதிரி கிரியேட் பண்ணாதான் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு லைக்ஸ் கிடைக்கும். அதாவது மத்தவங்க யோசிக்க வேற மாதிரி நம்ம யோசிக்கிறது, இது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப டீட்டெயிலா அதை பார்த்து அதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் கூட அதுக்குன்னு சம்பளம் வாங்கிட்டு கூட செஞ்சுட்டு இருக்காங்க இந்த வேலையை நிறைய பேர். ஸோ இது இது செஞ்சாதான் அவங்களுக்கு லைக்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது அதை விட்டுட்டு நம்ம வந்து நல்லது நம்ம செஞ்சோம்னா அஃப்கோர்ஸ் நாடுக்கு வந்து நல்லதா இருக்கும். நம்ம வந்து அந்த எனர்ஜியை வந்து பாசிட்டிவா பாய்ச்சிட்டு நாடு முன்னேற்றத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணுவோம்.
0: அதை பார்த்துதான் இன்னும் நிறைய சுற்றுப்பயணிகள் வருவாங்க, உலகமே பார்த்துட்டு இருக்கு இல்லையா.
2: அதான் நான் பிரதமர் எப்பயும் சொல்லுவாரு, ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாரு. அந்த ஸ்டெபிலிட்டினால்தான் நாடு வந்து நல்லா போயிட்டு இருக்கு. ஸ்டெபிலிட்டினால்தான் இன்வெஸ்ட்மெண்ட் வருது, வேலை வாய்ப்புகள் வருது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. இன்னொன்னு என்ன சொல்லணுமா, நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப இது எல்லாத்துக்கும் அந்த அந்த பிரச்சனைங்க. நம்மளுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்கு, ஆனா நம்மளுக்கு தெரியல. பிகாஸ் அவங்க நம்பர்ஸ் ஆர் பிக், நமக்கு ஆக்சுவலி எது பெருசா இருக்கோ நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் தெரியாது, சின்னதா இருக்கும் போது அந்த ப்ராப்ளம் நமக்கு தெரியும்.
0: சரி, ஒரு பாடலுக்கு பிறகு இன்னும் விரிவா பேசலாம். இணைந்திருங்கள், இது வணக்கம் மின்னல்.

0: வணக்கம். இந்நிலையில் தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். இன்றைக்கு தொடர்பு அமைச்சின் துணை தலைமை செயலாளர் திரு மனு வீரபத்ரன் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு நிறைய விவரங்கள் பகிர்ந்துகிட்டு இருக்காரு.
1: இப்போ நம்ம டிக்டாக் லைஃபும் போய்கிட்டு இருக்கோம். அவர்கிட்ட நீங்க கேள்வி கேட்கறது இருந்தா தாராளமா வாங்க. என்ன கேள்வினாலும் கேட்டாலும் பதில் சொல்ல காத்துட்டு இருக்காரு. குறிப்பாக நம்மளுடைய தேசிய தின கொண்டாட்டம், நம்மளுடைய நாட்டு பற்று, எம்சிஎம்சி குறித்து கூட நீங்க அவர்கிட்ட கேட்கலாம்.
0: சரி, இதற்கிடையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய இதை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். நாட்டு பற்று, தாய் நாடு இது அப்படின்னு, தாய்மொழி அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கு இல்லையா. ஆனா இந்த தேசிய மொழி இதை வந்து பேசணும், இதை கற்றுக்கொள்ளணும், இதுல வந்து கொஞ்சம் சரளமா பேசணும் அப்படின்ற ஒரு புரிதல் எல்லாருக்குமே இருக்கு. இது எந்த அளவுக்கு இருக்கணும், தேசிய மொழி அப்படின்றதும் அவசியம் மலேசியர்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறாங்க சார், சொல்லுங்க அதை பத்தி கொஞ்சம்.
2: அதாவது நம்ம வந்து பள்ளிக்கூடம் போற ஆரம்பிச்சிருந்தே கூட இந்த தேசிய மொழி நிச்சயமா தமிழ் பள்ளி படிச்சா கூட தேசிய மொழி ஒரு
0: பாடமா இருக்கும். ஆமா,
2: சோ மொழி கத்துக்கிறது வந்து சின்ன வயசுல நம்ம கத்துக்கிட்டா அந்த மொழியை சீக்கிரம் நம்ம கத்துக்குவோம். அது சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மலாய் மொழி பேச தெரியாதுன்னு சொல்றவங்க நினைக்கிறேன் அந்த ஜெனரேஷன் வந்து இப்ப இல்லைன்னு நினைக்கிறேன்.
1: ஆமா இல்ல,
2: ஆனா ஆனா நிறைய அப்படி சொல்றாங்கன்னா என்னால பேச தெரியாதுன்னா அது வந்து ஆக்சுவலி ஒரு உண்மையான வருஷம். பிகாஸ் தேசிய மொழின்னு இருக்கு, நம்ம தாய்மொழின்னு ஒண்ணு இருக்கு. தாய்மொழி நிச்சயமா அதை நம்ம எப்பயும் மறக்காம தேசித்தான் ஆகணும், கத்துத்தான் ஆகணும். ஸோ இப்போ திடீர்னு யாரோ சொன்னாங்கன்னா எனக்கு வந்து தேசிய மொழி தெரியாது, தமிழ் தான் தெரியும் சொன்னாங்கன்னா அது வந்து நம்புற மாதிரி இல்லை.
1: ஏன்னா நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, எஸ்பிஎம் நம்ம முடித்தோம், அடுத்த மேற்படிப்பு தொடரணுமானு நம்மளுக்கு வந்து தேசிய மொழியில் புஜியன், அதாவது நல்ல தேர்வு தேர்ச்சி நம்ம பெற்றிருக்கணும் இல்லையா. அந்த இடத்துல அது எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கு அப்படின்ற
2: நம்மளை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நாட்டில் ஆக்சுவலி நம்ம வந்து ரெண்டு மொழி பேசுகிறோம், பொதுவாக ரெண்டு மொழி, தமிழ் மலாய் அப்புறம் ஆங்கிலம் பேச தெரிஞ்சா. நிறைய உலகத்து நிறைய நாட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அவங்க ஒரு மொழி தான் பேசுவாங்க.
1: ஆமா,
2: நல்லா யோசிச்சீங்கன்னா இது சரியான நம்மளுக்கு பெரிய அட்வான்டேஜ். இது முடிஞ்சாக்கா மெண்ட்ரின் கத்துக்கிட்டீங்கன்னா பயங்கரமான அட்வான்டேஜ். ஸோ நிறைய நாட்டில் வந்து எல்லாம் ஒரே மொழி தான் பேசுவாங்க. அவங்க இங்கே வந்து ரொம்ப பார்க்குறாங்க, ஏய் நீங்கள் எத்தனை மொழி பேசுறீங்க, மலை பேசுறீங்க, இங்கிலீஷ் பேசுறீங்க, உங்கள் தாய்மொழி பேசுறீங்கன்னு ரொம்ப. ஸோ இது வந்து நம்ம ஒரு அசெட் ஆக்கிடணும். ஆக்சுவலி நம்ம வந்து இதை பார்க்க மாட்டேங்கிறோம், இந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம்.
1: அதுவும் மலாய் மொழி அப்படின்றது நம்மளுக்கு நம்மளோட தேசிய மொழி, அதுவும் நம்மளுக்கு கூடுதல் மொழி ஆங்கிலத்தையும் தாண்டி.
2: ஆமாம், நீங்கள் மலை மொழி எடுத்துக்கிறாங்க, ஆசியா நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரூனை மலை மொழி பேசுவாங்க, இந்தோனேஷியா அப்படி இப்படி பேசிடலாம், சிங்கப்பூரில் கூட கொஞ்சம் கொஞ்சம் பேசிடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு லாங்குவேஜ். இது ஏசியன்ல வந்து நம்ம மூவ் பண்ணலாம் அந்த லாங்குவேஜ். நிறைய சைனால கூட நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து மலாய் மொழி யூனிவர்சிட்டி டிகிரி எல்லாம் கொடுக்குறாங்க சைனால. இங்க வந்து அவங்க பிராக்டிகல் ட்ரைனிங் செஞ்சுக்கிட்டு இங்க படிச்சுக்கிட்டு இங்க வேலை செஞ்சுட்டு
1: நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சார், இப்ப நம்ம இந்தியாவுக்கு எல்லாம் போறோம், நம்ம பொருள் வாங்கும் போது விலை கூட இருக்கு, நம்மளுக்குள்ளாரே மலையில பேசுவோம், அங்குள்ளவங்களுக்கு மலாய் தெரியுது, மலாய் தெரிஞ்சுக்கிட்டே நம்மள பாத்துக்கிட்டு இருக்காங்க வேலை செய்யறவங்க. ஏன்னா இங்க இருந்து வேலை செய்ய போனவங்க இன்னும் நல்லா மலாய் பேச கத்துக்கிட்டாங்க.
2: அவங்க ஏன் கத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கத்துக்கணும், சர்வைவல் சொல்லுவாங்கல்ல, கத்துக்கணும், கத்துக்கிட்டா தான் அவங்க சர்வைவல் பண்ண முடியும். இப்ப பங்களாதேஷ் ஒருத்தர் வராரு, அவர் 3 மாசத்துலயே கத்துக்கிறாரு பேசுறதையும், அது சர்வைவல்னால. அதனால தான் சொன்ன மாதிரி அந்த மலை மொழி வந்து நம்ம எஸ்பிஎம்ல நிச்சயமா அது கிரெடிட் எடுத்தா தான் பப்ளிக் யூனிவர்சிட்டி நம்மளுக்கு இடம் கிடைக்கும். அந்த ஒரு மொழி வந்து எப்பயும் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த், அதை நம்ம எப்பயும் பாசிட்டிவா தான் பார்க்கணும், நெகட்டிவ் பார்க்க கூடாது.
0: தாய்மொழியை விட்டு கொடுக்காம பல மொழிகளை கற்றுக்கொள்வது அப்படின்றது ஒரு பெரிய தன்னம்பிக்கை நமக்கு கொடுக்கும். நீங்க பல நாடுகளுக்கு எல்லாம் நீங்க பயணம் போறீங்க இல்லையா, எப்போதுமே எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம நாட்டுக்கு வந்தாதான் சொர்க்கமே என்றாலும் பாட்டெல்லாம் பாடுவோம். அந்த மாதிரி எத்தனை நாடுக்கு போனாலும் மலேசியானா இது எங்க தனித்துவம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது என்ன சார்? அது
2: மலேசியா தனித்துவம் வந்து நம்மளோட ஒற்றுமை. நான் முதலே சொன்ன மாதிரி அந்த எல்லா இனமும் சேர்ந்து அந்த ஒற்றுமை இருக்க, அதெல்லாம் வந்து பள்ளிக்கூடம் படிக்கும் போதே நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். இப்படி யாரு சாப்பாடு கொண்டாந்தாலும் அதெல்லாம் நம்ம ரொம்ப பாக்குறது இல்லை. அவங்க சாப்பாடு நம்ம சாப்பிடுவோம், நம்ம சாப்பாடு அவங்க சாப்பிடுவாங்க. அந்த ஒற்றுமை இருக்க ஒன்னா நம்ம ஒரு ப்ரொஜெக்ட் செய்யறது, ஒரு வேலை செய்யறது. நீங்க வெளியூர் போனா கூட நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு சொன்ன மாதிரி நம்ம எவ்வளவு நாள் தான் தங்க முடியும், அந்த 3-4 நாள் கச்சவனே நசலுமா தேவைப்படுது.
1: அடிப்படை நல்ல தண்ணி சார்,
2: தண்ணி. ஆனா சில நாட்டுக்கு போனீங்கன்னா நீங்க பைப்ல இருந்து குடிக்கலாம், நீங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நீங்க வந்து அந்த பைப்ல இருந்து தைரியம் குடிக்கலாம். அஃப்கோர்ஸ் நம்ம இந்தியாக்கு நீங்க போனீங்கன்னா நாங்க தண்ணி வாங்கணும், நிறைய விஷயங்கள். அஃப்கோர்ஸ் அந்த சாப்பாடு
1: சுத்தம்
2: அதெல்லாம் வந்து நம்ம நாட்டுல கிடைக்கிறது, மாதிரி வராது எங்க போனாலும்.
1: அந்த மாதிரி இது ஒரு தனித்துவமா பாக்குறீங்க
2: நீங்க? நிச்சயமா நிச்சயமா,
1: உணவு ஒற்றுமை.
2: எஸ் அந்த ஒற்றுமை தான் நம்மளோட ஆக்சுவலி அதான் நம்மளோட பிளஸ் பாயிண்ட். அதை வச்சு தான் நிறைய விஷயங்கள் நடக்குது மலேசியால. அந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த இக்கோனமிக் இன்வெஸ்ட்மெண்ட், டூரிசம், நிறைய பேர் வந்து எப்படி இந்த 3 இனம் வந்து முக்கியமா அந்த 3 பெரிய இனம் வந்து எப்படி ஒன்னா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அது கேள்விக்குறி. பிகாஸ் அவங்க நாட்டுல வந்து அந்த ஒரே இனம் தான், அவங்க தான். மத்தவங்க வந்தாக்க அவங்க தனியா தான் பச்சு பாப்பாங்க, ரொம்ப மைனாரிட்டியா இருப்பாங்க. இங்க வந்து அந்த 3 இனமும் சேர்ந்து புதுசா அந்த நாட்டை எப்படி நம்ம மூவ் பண்றோம்னு பாக்குறதுக்கு டெஃபினெட்லி சர்ப்ரைசிங். யாரு வந்தாலும் அதான் நம்மளோட
1: சாப்பாடுக்கே யூரோப்ல இருந்து அங்க நாட்டு பற்று அப்படின்றது நம்ம கிட்ட அடிப்படையில் நம்ம கை கிட்ட பக்கத்துல இருக்கு. நம்ம
2: சொன்ன மாதிரி டேக் ஃபார் கிராண்டட், நம்ம வந்து அது வந்து அலட்சியமா எடுத்துக்கிறது. ஓ நம்ம அப்ரிஷியேட் பண்றது இல்ல. நம்ம எப்பயும் நம்ம நமக்கு எது இருக்கதோ நம்ம அப்ரிஷியேட் பண்ணாதான் அது வந்து நம்ம பாதுகாக்க முடியும். எல்லாத்தையும் அப்படியே உடஞ்சு போயிடும். ஸோ எப்படி எப்படி கஷ்டப்பட்டு நம்ம அந்த வீணாக்குறவங்களும் இருக்காங்க, ஆனா பாதுகாக்கிறவங்களும் ஒரு டீம் இருக்கு. சொல்லுவாங்கல்ல மழை பெய்யுதுன்னு, அதனாலதான் மழை பெய்யுது. நல்லா சிச்சுவேஷன் நல்லா இருக்குது.
1: எவ்வளவு வெயில் அடிச்சாலும் மழை வந்து தணிச்சிடும் கொஞ்ச நேரத்துல.
0: நேர்கள் பேசும்போது அடிக்கடி சொல்றதுதான், நம்ம நாடு மாதிரி வராது, எங்க போனாலும் மீண்டும் இங்க வரும்போது இருக்கிற அந்த சூழல். ஆக வரக்கூடிய புதன்கிழமை அப்படின்றது மலேசிய தின கொண்டாட்டம் ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில இந்த முறை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. மீண்டும் ஒரு நினைவூட்டலா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம நிறைவா பாத்துருவோமா சார். என்னென்னலாம் இந்த முறை தேசிய தின கொண்டாட்டம் வந்து நல்லபடியா நடந்தது புத்ராஜையில, அடுத்து மலேசிய தினம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, இதனால மலேசியர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்?
2: மலேசிய தினம், தேசிய தினம் வந்து அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு சிம்போலிக்கான ஒரு செலிபிரேஷன். ஆனா அது பின்னால் அதோட மெசேஜ் வந்து நம்ம எப்பயும் ஒற்றுமையா இருந்து இந்த நாட்டை பாதுகாத்து, இந்த நாடு வந்து நம்மளோட நம்ம சொன்ன மாதிரி தாய் நாடு, பிறந்த மண். அது இங்க நீங்க எந்த உலகத்தை எங்க போனாலும் நீங்க செகண்ட் கிளாஸ் தான். இந்த நாடுதான் உங்களை ஐசி கொடுத்து வச்சிருக்கு. இந்த நாடு என்னன்னா நம்ம வந்து ஒற்றுமையா இருந்து இந்த நாடை நம்ம பாதுகாத்துக்கணும், அதான் முக்கியமா. சோ நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் செய்யறாங்க. நீங்க மெரிடிக் www.meritica.360.my .gov ஓகே. சோ அங்க நீ அந்த போர்ட்டல் போனீங்கன்னா கூச்சிங்கள என்ன நடக்குது, என்னென்ன ஆச்சாரம், என்னென்ன ஈவெண்ட் எல்லாம் வைக்கிறாங்களோ அதெல்லாம் நீங்க பாக்கலாம்.
1: இப்ப கூட டிக்டாக் லைஃப்ல கூட ஐ லவ் மலேசியா அப்படின்லாம் எழுதிட்டு இருக்காங்க.
2: ரொம்ப சந்தோஷம், சொன்னவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: ஆக நாட்டு பற்ற இன்னொன்னு
2: கொடி.
0: ஆமா ஆமா,
2: தயவு செஞ்சு கொடி ஏத்துங்க. நிறைய பேர் கொடி ஏத்தாம, என் தாமன்ல வந்து ஒரு 500 வீடு இருக்கும், மூணு வீட்ல தான் கொடி ஏத்திருக்காங்க. என் வீடு
0: அதுல ஒண்ணு,
2: பட் ரொம்ப சேடா இருக்கு. கொடி நம்ம கீபார் பண்றது நம்ம நாட்டு பற்ற தானே காப்பிக்குது. சோ அது கீபார் பண்றது தப்பு ஒன்று இல்லையே. சோ தயவு செஞ்சு கீபார் பண்ணுங்க. இப்ப வந்து காடியில வந்து நீங்க போட்டு தேவையில்லை, நீங்க ஸ்டிக்கர் வச்சுக்கலாம். இப்ப அந்த மேக்னெட்டிக் ஸ்டிக்கர் இருக்கு. சோ நிறைய பேர் சொன்னாங்க காடியில போட்டா கீழே விழுந்துருது நல்லது இல்லைன்னு, அந்த ஸ்டிக்கர் போட்டுங்க. சோ நாடோட அந்த பற்றை நீங்க காமிக்கலாம்.
1: இதற்கு முன்பு 90 காலகட்டத்தெல்லாம் பாத்தீங்களா சார், இந்த கார்களை கொடிகள்லயே அழகுபடுத்துறது போட்டி போட்டு பண்ணுவாங்க.
0: குறைஞ்சிருக்குது,
1: ஒருவேளை அந்த மாதிரி பறக்குது அப்படின்றதுனால இப்ப மேக்னெட்ல வந்துருச்சு.
2: மேக்னெட்டிக் அட்லீஸ்ட் அங்க ஒரு சான்றிதழ் சம்திங் இருக்கு மலேசியா. குட்,
0: சரி. ஆக இன்றைக்கு நிறைவான ஒரு சந்திப்பா இருந்தது. இன்றைக்கு நிறைய விவரங்களை வந்து நம்ம நேர்களோட வந்து பகிர்ந்துகிட்டோம். மலேசியர்களா எப்படி இருக்கணும், எந்த கருத்து சுதந்திரத்தோட நம்ம பேசணும், அந்த மாதிரி நிறைய விவரங்கள் பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுக்கும் மலேசிய தின வாழ்த்துக்கள் சார்.
2: நன்றி. உங்களுக்கும் என்னுடைய மலேசிய தின வாழ்த்துக்கள், நேர்களுக்கும் என்னுடைய மலேசிய தின வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க சார், வாய்ப்பு இருந்தா நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.
2: நன்றி.
3: யோ யோ ஹா.

மின்னல்ல வந்து 2026ல இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

0: சத்யபிரகாஷ் குரல் இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டுங்க. உங்கள் காலை பொழுது இன்னும் குதூகலப்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
1: 9 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா இன்றைக்கு திங்கட்கிழமை நம்மளுடைய வணக்க மின்னல்ல வணிகர் நிகழ்ச்சி இடம்பெறும் இல்லையா?
0: ஆமா, இன்றைக்கு வரக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சொகுசு வாகன பட்டறையை வழிநடத்தக்கூடிய ஒருத்தர்கிட்ட தான் நம்ம பேச போறோம். பொதுவா நம்ம இந்த வாகன பட்டறையெல்லாம் போகும்போது அனைத்து விதமான வாகனங்களையும் பட்டறை இந்த ரிப்பேரிங் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். இவர் வந்து ஒரே ஒரு வாகனம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு இந்த பிராண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு வாகனத்தை தான் தேர்ந்தெடுத்து அவங்க வந்து அந்த பட்டறையை வழிநடத்தி வராங்க. ஏன் இப்படி பண்றாங்க, ஏன் இதற்குள்ள வந்தாங்க அப்படின்ற மாதிரி சில விவரங்களை தான் 9:15 நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம்.
1: அதே நேரத்தில் இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி, அதுவும் நம்ம நாட்டில் வந்து தலைநகர்ல கோட்டுமலை பிள்ளையார் ஆலயத்துல வந்து மிக சிறப்பாக நடைபெறும் இல்லையா இந்த பூஜைகள்லாம். அதனால இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கிருந்து 9 மணிக்கு பிறகு நேரடி நிலவரங்கள். இப்ப பொன் கோயில் கிட்ட கேட்டோம் எங்க இருக்கீங்கன்னு, கார் நிறுத்த கூட இடம் இல்ல
0: அப்படியா,
1: அவ்வளோ நெரிசலா இருக்கு அந்த பகுதியில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 9 மணிக்கு மேல அங்குள்ள நிலவரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம்.
0: அதனால தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: சரவா உலங்கூர்தி விபத்து காவல்துறை விசாரணையை விரிவுபடுத்தியுள்ளது. 7,027 வரவு செலவு திட்டம் இலக்கிடப்பட்ட வரி சலுகைகள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் காலை 9 முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். ஈராயிரத்தி 7,027 வரவு செலவு திட்டத்தில் இலக்கிடப்பட்ட வரி சலுகைகளையும் கொள்கைகளையும் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்று சமூக பாதுகாப்பு கூட்டமைப்பின் தலைவர் தான் ஸ்ரீ லீலாம் தாய் வலியுறுத்தியுள்ளார். தனியார் துறையினர் பணியிட பாதுகாப்பு, தொழில்சார் சுகாதாரம், பணியாளர்களின் மனநலனில் அதிக முதலீடு செய்வதை ஊக்குவிக்க இது அவசியமாவதாக அவர் குறிப்பிட்டார். பணியாளர்களின் நலன், உற்பத்தி திறன் நீடித்த வளர்ச்சியின் முக்கிய அம்சமாக கருதப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பான, மனித நேயமிக்க, எதிர்கால சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய பணியிடங்களை உருவாக்குவது 2027 வரவு செலவு திட்டத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றும் தான் ஸ்ரீ லீலாம் தாய் கேட்டுக்கொண்டார். கடந்த 2 நடைபெற்ற நாடாளுமன்ற வருகை நாள் நிகழ்ச்சியில் 13,368 பேர் கலந்து கொண்டனர். இது நிர்ணயிக்கப்பட்டிருந்த 10,000 பேர் என்ற இலக்கை விட அதிகமாகும். 2023 முதல் ஏற்பாடு செய்யப்பட்டு வரும் இந்த நிகழ்ச்சியில் பதிவான அதிகபட்ச வருகை இதுவாகும் என மேலவைத் தலைவர் டத்து அவங் பீமி அவங் அலிபாசா தெரிவித்தார். நாட்டின் ஜனநாயகத்தின் அடையாளமாக விளங்கும் நாடாளுமன்றத்தை பொதுமக்கள் நேரடியாக கொள்ள விரும்புவதையே இந்த அதிகரித்திருக்கும் வருகை காட்டுவதாக அவர் குறிப்பிட்டார். பிரதமர் துறை முன்னாள் அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஜமீல் பிர்காரும் ஜமீல் கிர்பாகரும் தபுங் ஹஜி வாரியம் தொடர்பான அரசு விசாரணை ஆணையம் RCI அறிக்கை தொடர்பில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் இன்று கோலாலம்பூர் செஷன் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படவுள்ளார். காலை 9 நீதிபதி ரோஸ்லி அகமது முன்னிலையில் அவர் குற்றஞ்சாட்டப்படுவார். SPRM தலைமை ஆணையர் டாக்டர் ஸ்ரீ அப்துல் ஹலீம் அம்மான் கடந்த செப்டம்பர் 10 நாள் சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தியதாக ஜமீல் கிர் மீது 3 குற்றச்சாட்டுகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். சரவா லோங் லேலாங் பாராங் பகுதியில் நிகழ்ந்த உலங்கூர்தி விபத்து தொடர்பான விசாரணையை காவல்துறை மேலும் விரிவுபடுத்தியுள்ளது. விபத்துக்கு முன்னர் அந்த ஹெலிகாப்டர் எரிபொருள் நிரப்பிய இடம், அது பயணம் மேற்கொண்ட இடங்கள் குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதுவரை விபத்து ஏற்படுவதற்கு வேறு காரணிகள் இருந்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லை என சரவா காவற்படை தலைவர் டத்து முகமது ஜாய்னால் அப்துல்லா தெரிவித்தார். இருப்பினும் அனைத்து சாத்தியக்கூறுகளும் முழுமையாக ஆராயப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இதுவரை 19 சாட்சிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் தேவை ஏற்பட்டால் மேலும் சிலரிடம் வாக்குமூலம் பெறப்படும் என்றும் தொடர்புடைய இடங்களுக்கு மீண்டும் சென்று விசாரணை நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். கிளாந்தானில் இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி ஆகஸ்ட் 31 நாள் வரை மலேசிய தாய்லாந்து எல்லை வழியாக சட்டவிரோதமாக செயல்பட்டதாக நம்பப்படும் 171 பேர் ஓப்தாரிங் வவாசான் நடவடிக்கையின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 110 பேர் உள்நாட்டினர், 58 பேர் தாய்லாந்து நாட்டினர், மேலும் இந்தோனேசியா, மியான்மர், நைஜீரிய நாடுகளைச் சேர்ந்த தலா ஒருவரும் அடங்குவர் என பொது நடவடிக்கை படையின் தென்கிழக்கு வட்டார தளபதி SAC அகமது ரத்சி உசேன் தெரிவித்தார். இவர்கள் தொடர்பான வழக்குகள் 1959-63 குடிநுழைவு சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகின்றன. இந்தோனேசியா மேடானில் உள்ள மலேசிய தூதரகத்தில் சுமார் 2 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான தரமுயர்த்தும் கட்டுமான பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளன. 2023 தொடங்கி 2025 வரையிலான காலகட்டத்தில் முதன்மை வசதிகளை உள்ளடக்கிய அனைத்து தொடர்புடைய பணிகளும் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவு செய்யப்பட்டதாக பொருளாதார அமைச்சர் அக்மால் நசருலமோம் நசீர் தெரிவித்தார். இந்த மேம்பாடுகள் நடவடிக்கைகள் அலுவலக ரீதியான பணிகளுக்கான வசதியை அதிகரிப்பதோடு மேடானில் உள்ள மலேசியர்களுக்கான சேவை வழங்கலையும் வலுப்படுத்தும் என்றார் அவர். அரசு துறையில் பணியாற்றும் மருத்துவர்களை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வது தமது முக்கிய முன்னுரிமை என புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மலேசிய மருத்துவ சங்கம் MMA தலைவர் டாக்டர் எல் சிவனீசன் தெரிவித்துள்ளார். நாட்டில் சுகாதார சேவைகளுக்கான தேவை அதிகரித்து வருவதுடன் முதியோர் எண்ணிக்கையும் தொற்றா நோய்களின் சுமையும் அதிகரித்து வரும் நிலையில் மருத்துவர்களை அரசு துறையில் தக்க வைப்பது அவசியம் என்றார் அவர். இதனிடையே மருத்துவ பட்டதாரிகளின் எண்ணிக்கையை மட்டும் அதிகரிப்பது போதாது என குறிப்பிட்ட டாக்டர் எல் சிவனீசன், மருத்துவர்களின் தொழில் முன்னேற்றம், பணிச்சூழல், தொழில்முறை மேம்பாடு, நீண்டகால வேலைவாய்ப்புகள் குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்குன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: ஸ்வீடன் பொதுத் தேர்தலில் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் சமூக ஜனநாயகவாதிகள் தலைமையிலான இடதுசாரி எதிர்க்கட்சிகள் முன்னிலை பெற்றுள்ளன. மக்டலேனா ஆண்டர்சன் தலைமையிலான 4 எதிர்க்கட்சிகள் 51.3 விழுக்காட்டு வாக்குகளையும் பிரதமர் வோல்ஃப் கிறிஸ்டரசன் தலைமையிலான வலதுசாரி கூட்டணி 46.8 விழுக்காட்டையும் பெற்றதாக பொது தொலைக்காட்சி SVT தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை வெளியிட்டது. இருப்பினும் இடதுசாரி எதிர்க்கட்சிகள் பெரும்பான்மை பெற்றாலும் அவற்றுக்கு இடையிலான கொள்கை வேறுபாடுகள் காரணமாக புதிய அரசாங்கத்தை அமைப்பதில் இழுபறி நிலவலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிரியா மீது தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துவதன் மூலம் அந்நாட்டை நிலையற்றதாக்க இஸ்ரேல் முயற்சிப்பதாக துருக்கிய வெளியுறவு அமைச்சர் ஹக்கன் ஃபிடான் குற்றம் சாட்டினார். டமஸ்கஸுக்கு சென்றிருந்த ஃபிடான் தனது சிரியா சக அசாத் அல் சைபானியை சந்தித்தார். போரின் விளைவுகளை நன்கு அறிந்திருப்பதால் சிரியா அரசதந்திர வழியிலேயே செயல்பட தொடர்ந்து உறுதியாக இருப்பதாக அசாத் கூறினார். இவ்வேளையில் சிரியாவில் துருக்கிய படைகள் நிலைநிறுத்தப்படுவதை தடுக்க விரும்புவதாக கூறி அதன் வடமேற்கு பகுதியில் பயன்பாட்டில் இல்லாத அபு டுபுர் வான் தளத்தின் மீது இஸ்ரேல் கடந்த மாதம் குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தியது. சீனாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள ஜின்ஜியாங் உய்கூர் தன்னாட்சி பகுதியில் டைனோசோர்ஸுக்கு நெருங்கிய தொடர்புடைய இறக்கைகள் கொண்ட உயிரினமான தெருசோ குறித்து ஆய்வு செய்யும் உலகின் முதல் அருங்காட்சியகம் திறக்கப்பட்டுள்ளது. ஹாமி பகுதியில் உள்ள தேசிய புவியியல் பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அருங்காட்சியகம் சுமார் 4,600 சதுர மீட்டர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது. உலகிலேயே முதன்முறையாக முப்பரிமாண முறையில் பாதுகாக்கப்பட்ட தெரசோ பெட் முட்டைகள், கருக்கள் உள்ளிட்ட படிமங்களும் மிகப்பெரிய தெரசோ மாதிரிகளும் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்கா உக்ரைனுடன் அக்டோபர் மாதத்தில் முத்தரப்பு கலந்துரையாடல்களின் புதிய சுற்றை நடத்துவதற்கான சாத்தியக்கூறை ரஷ்யா நிராகரிக்கவில்லை என்று கிரெம்லின் ஊடக தொடர்பாளர் டிமிட்ரி பெஷ்கோவ் தெரிவித்துள்ளார். இந்தியா புதுடெல்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் உக்ரைன் மோதல் குறித்த விவகாரம் எழுப்பப்பட்டதாக அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து உக்ரைனில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பிரதமர் நரேந்திர மோடியிடம் விளக்கியதாக பெஷ்கோவ் செய்தியாளர் சந்திப்பில் சொன்னார். நிறைவாக விளையாட்டு, பிரெஞ்சு லீக் 1 போட்டி முடிவுகள். நேற்று நடைபெற்ற போட்டியில் லில் அணி ட்ரோயஸ் அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. லில் அணிக்காக சாந்தோஸ் 18th நிமிடத்திலும் மும்பாப்பே ஆட்டத்தின் 93rd நிமிடத்திலும் கோல் அடித்தனர். மற்றொரு போட்டியில் லெமன்ஸ் லென்ஸ் அணிகள் 2-2 என்ற கோல் கணக்கில் சமநிலை கண்டன. லெமன்ஸுக்கு பௌராபா கோலாடாட் ஆகியோர் கோல் அடித்தனர். லென்ஸ் அணிக்காக சீமாவும் அவனோவிச்சும் தலா ஒரு கோல் பெற்றனர். பிரஸ் அணியை பாரிஸ் அண்ட் ஜெர்மைன் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் வென்றது. PSG-க்கான ஒற்றை கோலை தோரஸ் ஆட்டத்தின் 5th நிமிடத்தில் அடித்தார். சரவா உலங்கூர்தி விபத்து, காவல்துறை விசாரணையை விரிவுபடுத்தியுள்ளது. 2027 வரவு செலவு திட்டம் இலக்கிடப்பட்ட வரி சலுகைகள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: திங்கட்கிழமை வணிகர் நிகழ்ச்சியில வந்து ஒவ்வொரு வாரமும் வியாபாரத்துறை சார்ந்த பல பேரை நம்ம சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கோம்.
2: சரி, அந்த வகையில இன்றைக்கு சொகுசு வாகன பழுது பார்க்கும் பட்டறை எம்பி ஆட்டோ ஹவுஸ் இங்க இருந்து திரு நந்தகுமார் நடராஜன் வந்திருக்காரு. வணக்கம் சார்.
3: வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறேன்.
1: எங்க சொந்த ஊர் எங்க உங்களுக்கு?
3: பிஜே ஜலங்கா சிங்.
1: ஓ, அங்க ரொம்ப பக்கத்துல தான் இருக்காரு.
2: சரி, ஆக உங்க இந்த பட்டறையை வந்து என்னைக்கு தான் விடுமுறை கொடுப்பீங்க?
3: எவ்ரி சாட்டர்டே ஹாஃப் டே and Sunday is off day.
2: இன்னைக்கு இப்ப நீங்க எல்லாம் பரவாலையா?
3: இன்னைக்கு my boys is there.
1: அவங்க எல்லாமே வேலை ஓடுவாங்க.
3: Yes, வேலை ஓடும். நான் மானிட்டர் பண்ணுவேன், வாட்ஸ்அப் மெசேஜ் மானிட்டர் பண்ணிட்டு இருப்பேன்.
2: ஆமா ஆமா.
1: சரி, இந்த சொகுசு கார் அப்படினு சொல்லும்போது அத பழுது பார்க்கிற வேலை நிச்சயமா அனுபவம் இருக்கணும். எடுத்தோனே செய்யக்கூடிய ஒரு வேலை இது இல்ல இல்லையா? நான் உங்களை நம்பி வாடிக்கையாளர்கள்லாம் வராங்க. முதல்ல இந்த பழுது பார்க்கும் வேலை எப்படி உங்களுக்கு தொடங்குனீங்க? எப்படி இந்த ஆர்வம் வந்துச்சு உங்களுக்கு?
3: அது சின்ன வயசுல இருந்தே like to monitor cars. காடி ரிப்பேர் அந்த டைம்ல இருந்து ரிப்பேரிங் எங்க அப்பா காடி சர்வீஸ் சென்டர் சர்வீஸ் நார்மல் ஷாப்புக்கு எடுத்து போகல, அங்கேயே பார்த்து பழகிக்க சொந்தமா கத்துக்கிட்டேன்.
1: அதாவது அப்பா அவருடைய வாகனத்தை போறப்ப நீங்க கூட போவீங்க?
3: கூட போவேன், சர்வீஸ் பண்ண. அங்கிருந்து பார்த்து கத்துக்கிட்டு இப்படி செய்யறாங்க. இன் 17 இயர்ஸ் ஓல் 16 ஓல் நான் எங்க அப்பா கிட்ட கேட்டேன், ஸ்பானல வாங்கி கொடுங்க, சோ நான் சொந்தமா செய்ய பாக்குறேன். நான் அவங்கள அந்த ஒர்க் ஷாப் போகல பாப்பேன் என்ன செய்யறானுங்க, பார்த்துட்டு தென் மெமோரியில வச்சுட்டு தென் ஐ டூ கம் பேக் ஸ்பான ஜாக்லாம் வாங்கி வச்சுக்குவோம். சோ வச்சுக்கிட்டு கீழே ஜாக் பண்ணிதான் காடி கீழே பாக்கணுமே. அந்த டைம்ல வீட்டு ஜாக் ஜாக் போஸ்ட்ல இல்ல, சோ அந்த டைம்ல பார்த்து
1: என்ன பெற்றோருடைய எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கும். இப்ப பெருசா என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டா அவங்க சில தொழில் எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் பெரிய பெரிய தொழிலா இருக்கும். இப்ப நீங்க ஒரு பழுது பார்க்க அப்பாட்ட முதல் சொன்னோட இந்த துறை தான் நான் எடுக்க போறேன் அப்படின்னோட அவர் விட்டுட்டாரா இல்ல அவரும் ஏதோ சொன்னாரா?
3: ஆக்சுவலி ஃபாதரா சொன்னாங்க, நீ இந்த கைத்தொழில் கத்துக்க.
1: ஓ,
3: ட்ரை டு பி லைக் ஆட்டோமோட்டிவ் மெக்கானிக் மெக்கானிக்கா சொன்னாங்க. அந்த டைம்ல என்ன நம்மள இருந்து 20 இயர்ஸ் அகோ வி கால் மெக்கானிக், பட் நவ தி டம் சேஞ்ச் பண்ணனும் டெக்னீஷியன். டெக்னீஷியன் காடி டெக்னீஷியன்
2: வெளிநாடுல சொல்லுன்னு சொல்வாங்கல்ல இந்த மாதிரி கார்கள் பட்டருக்கு.
3: சோ மலேசியா மிண்டி 20 இயர்ஸ் மெக்கானிக் சொல்வாங்க. அப்பா சொல்றாரு மெக்கானிக் ஆயிரு காடி கத்துக்க, சோ இஸ் குட் ஃபார் யூ. அப்பல இருந்து ஆரம்பிச்சேன், கொஞ்சமா கூட்டாளிங்களோட சேர்ந்து காடி பத்தி பழகி செஞ்சு ஒன்னு ஒன்னா லேர்ன் பண்ணி அப்புறம் எஃப்ஐடி ல போய் சேர்ந்து தியோரி நம்ம கத்துக்கணும். முத பிஃபோர் கோ டு பிராக்டிக்கல் தியோரி மூலம் கத்துக்கணும். 2 இயர்ஸ் தியோரியில படிச்சு தென் ஐ ஸ்டார்ட் மை ஜெர்னி இன் கியா.
2: அதாவது நீங்க படிப்பை தாண்டி உங்க சொந்தத்திலயும் நீங்க நிறைய கத்துக்கிட்டீங்களா சின்ன வயசுல இருந்து? அந்த ஆர்வம் ஒரு காரணம் இல்லையா அந்த துறைக்கு நீங்க வந்ததுக்கு?
3: எஸ்
1: ஆமா, அரசாங்கமும் அதை தான் வலியுறுத்துறாங்கல்ல. இப்ப இந்த டிவேட் கல்வி எல்லாம் வந்து அதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா உங்க அப்பாவுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு இல்லையா இதுல ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு, இது ஒரு பெரிய மார்க்கெட் ஆகும் அப்படின்னு.
3: எஸ்
2: படிக்கிற வயசுல ஸ்பானர் எடுக்கிற நெட் எடுக்கிற அப்படின்னு சொல்லும் போது உங்களை திட்டலையா அவங்க?
3: டு பி ஆனஸ்ட் எனக்கு இந்த அளவு படிப்பு இல்ல. I don't have that kind of good qualification in education. But appa enga appa solidan okay unak padipu korava irukra nee idhukku po. No sila per inde padipu appa payanangala pillingala padipu illadi appadi ottruvaanga nee ipdi na po solirvaanga. Ana my father said okay nee kattuga automotive kattuga, then I started do that la.
1: Ama appa sonna andha vaarthai indriki neenga minnal fm la ipo pesiittu irukinga illaya?
3: Yes,
1: ena adhu or periya vishayanga, ena வீட்டுல இருக்கிறவங்க ஒரு பெரிய அனுமதி கொடுத்தாதான் நம்ம வந்து நகர முடியும். அப்பவே கைத்தொழில் கத்துக்கோன்னு அப்பா சொன்னார் இல்லையா, இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்கன்றதுக்கு அவர் ஒரு பெரிய காரணமா இருக்காரு. அப்பாவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நந்தா,
3: தேங்க்யூ சொல்லணும், ரொம்ப நன்றி என்னைய இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணி. அந்த டைம்ல சொல்லாட்டிய நான் இந்த மாதிரி எழுந்திருக்க மாட்டேன். தட் வாஸ் 20 இயர்ஸ் அகோ. அந்த டைம்ல சொல்லாட்டிய நான் இந்த மாதிரி எழுந்திருக்க மாட்டேன்.
2: இந்த பிடிக்காத துறையில ஏதோ ஒன்னு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க
3: இல்லையா? எங்கேயாச்சும் இருந்திருப்பேன், ஏதாச்சும் செஞ்சிருப்பேன்.
2: ஆமா,
3: which I don't have any knowledge, but அந்த டைம்ல சொல்லிருக்காங்க நீ படிச்சுக்க கத்துக்க, சோ ஃபியூச்சருக்கு நல்லது.
2: சரி, அப்பாவுக்கு நன்றி சொல்றீங்க இந்த நேரத்துல வானொலியில, கண்டிப்பா அந்த நன்றி அவர் போய் சேர்த்தோம். இதுக்கிடையில எம்பி ஆட்டோ ஹவுஸ் இதுல என்னென்ன முக்கியமான பராமரிப்பு இல்ல பழுது பார்க்கும் சேவை நீங்க வழங்கிக்கிட்டீங்க? அதுவும் நீங்க சொகுசு கார்களுக்கு மட்டும்தான் பழுது பார்ப்பீங்களாமே? அத பத்தி சொல்லுங்க.
3: ஓகே, ஜர்னி ஆரம்பிச்சுனா ஃப்ரம் கியா, டொயோட்டா, then Hyundai, then go back to Toyota again. That was 2006. Then I got an opportunity, got a job in Bahrain, Middle East. So na rendu varsham anga poi vela senja. Bahrain la rendu varsham, that was 2008 and 2009. So 2010 la na one time Malaysia ki, because and the ore like nama Malaysia mari varadu.
1: Aama
3: veli ore veli ore ra nama poiittu vela senji nama thangi, but 2 years thangi I still say Malaysia is the best.
1: Eppada varuvom naattukku
3: varuvom. Okay, but once come back, then few other places na poi apply panni vela senja, but not suit pannala enak. Then one of my friend used to work in a Mercedes Benz second carriage la, so resume la kurte interview la panni aarambicha vela anga for 2012 la aarambicha until 2022. So that's the place that I work almost 10 years. So padichi angiya training la kudupanga oru oru model veliya varra anga training program. So I've been to overseas country 1 week training la competition la dechi second carriage, so they'll send me to this kind of country. So learn about the products. So before the product gonna come out, they solli koduthuvanga in the product already neenga learn pannunga. So adhile மைண்ட் அதுலயும் புரிஞ்சிருச்சு மெர்சிடிஸ். அப்ப கல்யாணம் பண்ணும் போல என் வைஃப் கிட்ட சொன்னேன், 40 இயர்ஸ் ஓல்ட் நான் வந்து ஒர்க் ஷாப் திறக்க போறேன் கல்யாணம் பண்ணாரு மண்ணுக்கு. சோ என் வீடு இங்க இருக்கிறேன், என் வைஃப் காடியில் உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப நான் சேலரி இன்றி ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் பண்ணாரு மண்ணுக்கு என் சேலரி 1500 இங்கே. வெளியூர்ல போய் வேலை செய்ய போற ஒரு பிளான் பண்ணிட்ட, வெளியூர்ல போய் வேலை செய்யணும் வந்துடும் கல்யாணம் பண்ண போற சொன்ன கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணி முடிஞ்சு 10 வருஷத்துல ஒர்க் ஷாப் திறக்கணும். சோ திறந்துட்டேன் 2022ல ஒர்க் ஷாப் திறந்தேன்.
1: ஆமா,
3: சோ ஆல் மை ஹார்ட் ஒர்க், ஆல் மை எவ்ரிதிங்ல என்னோட என்ன சொல்லுவாங்க மை ஃபுல் ஹார்ட் ஒர்க்ல
1: கண்டிப்பா
2: எல்லா முயற்சியும் போட்டு எடுத்துக்கிங்க.
3: பட் இட்ஸ் டிஃபிகல்ட் அப் அண்ட் டவுன்.
1: உழைப்பு அது ஒண்ணு, அதுதான் உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. அதே சமயத்துல உங்க கூட இருந்தவங்க ஆரம்பத்துல உங்களை உற்சாகப்படுத்தி உங்க அப்பா நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு லட்சிய பாதையில இருக்காரு அப்படின்னு உங்களை நம்பி வந்த உங்க மனைவி, இவங்க எல்லாம் ஒரு பெரிய ஆதரவா இருந்திருக்காங்க. சரி, ஒரு பாடலை கேட்டுடலாம். பாடலுக்கு பிறகு இன்னும் சில கதைகள் பேசலாம். இது வணிகர் இணைந்திருக்கு.

0: வணிக நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வணக்கம் மின்னல். இது எம்பி ஆட்டோ ஹவுஸ் சொகுசு கார் பழுது பார்க்கும் பட்டறையின் நிறுவனர் திரு நந்தகுமார் நடராஜன் இன்றைக்கு வணிக நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறாரு. அங்க உங்களுடைய வரலாறு சொன்னீங்க, எப்படியெல்லாம் அங்க வந்தீங்க, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு உங்களுடைய சின்ன வயசுல நீங்க பதிச்ச ஒரு விஷயம் இன்றைக்கு உங்களை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கா அப்படின்னு சொல்லலாம். அங்க அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா,
1: பழுது பார்ப்பு அப்படின்ற போது இவர் எல்லா வாகனங்களையும் வந்து பழுது பார்க்கல, ஒரு தனிப்பட்ட நிறுவனத்தோடையனா அதுல வேலை செஞ்ச அனுபவம் பெற்றனால அந்த நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து அதுல வந்து நீங்க வந்து குறிப்பிட்டு இந்த வாகனத்தை மட்டும் தான் பழுது பார்ப்பா அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா. உங்களுடைய 40 வயசுலதான் உங்க வாழ்க்கையே நீங்க நினைச்ச மாதிரி வந்துச்சு, அதுக்கு ஒரு பெரிய உழைப்பு காரணம் அப்படின்னு. இப்போ இந்த சொகுசு வாகனம் அப்படின்னு சொல்லும் போது மற்ற வாகனத்தை விட என்னெல்லாம் வித்தியாசமா இருக்கும், இதுக்குன்னு சில பயிற்சிகள்லாம் வேணும் இல்லையா, என்ன வித்தியாசமா இருக்கும் மற்ற வாகனத்தை விட நந்தா?
2: ஓகே, லைக் மெர்சிடிஸ் அதுக்கு ஒரு டைனாஸ்டிக் டூல்ஸ் இருக்கு. ஸோ வி லைக் நாலாண்டு அந்த டைனாஸ்டிக் டூல்ஸ் வந்து A to Z தெரியும். இப்போ லெட்ஸ் சே மற்ற காடி வந்துச்சா என் ஒர்க் ஷாப்ல நாங்கள் செக் பண்ற டைம் வந்து கூடி ஆயிரும்
0: நினைவுல
2: வச்சுக்கணும்.
0: தெரிஞ்சாகணும்.
2: Very easy. Clutch pad, culti clutch pad, portla. But nowadays is auto. All the cars is auto. So an auto gear box kattu pochi, yaan kattu pore, idhukaga kattu pore, yaan. Gear oil la maathano. Gear oil all ore time irukku. 4 years, 3 years, ella maathi aavano. And basically like, en workshop lende, I use all genuine parts. German la evanengende, inda jama, inda oil ra paika mudiyo. Inda jama, gear box, inda oil ra paika no. Because Mercedes lende 7 speed irukku, 9 speed irukku, 5 speed irukku. All these 3 models, 3 speeds, different gear oil. Different gear oil, even go to engine oil also. என்ன சொல்றேன்னா, they must know in details when workshop தொடக்க போறாங்களா, ஒரு பிராண்ட் கத்துக்குங்க, ஃபுல்லா டீடைல்ஸ் கத்துங்க, then you open.
1: தெரிஞ்சுக்கிட்டு வாங்க இந்த துறைக்கு அப்படின்னு.
2: தெரியாட்டியா better don't. ஏன்னா கஸ்டமர் வரவங்க ட்ரஸ்ட் உடஞ்சிரும். அப்புறம் அந்த கஸ்டமர் வேற இடத்துக்கு போயிட்டு இந்த ஒர்க் ஷாப் போன சரியில்லை, பிசினஸ் வர குறவாயிரும், then you have to close.
1: அதான் பொதுவாக சொல்லுவாங்க வேலையில சுத்தம் இருக்கணும் அப்படின்னு இல்லையா. இப்ப நேர்கள் நிறைய பேர் கேட்டு இருப்பாங்க, உங்களுடைய பட்டறை எங்க இருக்கு நந்தா?
2: பூச்சோங் தமன் கினாரா பிளாசா பூச்சோங் சொல்லுவாங்க.
0: என்னன்னா, இப்போ இறக்குமதி கார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம சாதாரண கார்கள் பயன்படுத்துறோம், ஆனா திடீர்னு நீங்க சொன்ன மாதிரி இந்த லக்ஸரி கார்ஸ் அப்படின்ற மாதிரி சொகுசு வாகனங்கள் கார்களை நம்ம வாங்கும் பொழுது புதுசா வாங்க போறோம்னா நீங்க எனக்கு என்ன அறிவுரை சொல்லுவீங்க? இந்த வாங்குறீங்க கொஞ்சம் இதை பாத்துக்கங்க, இதெல்லாம் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா பழுது பாக்குறவங்களுக்கு மட்டும் விஷயம் தெரியணும் இல்ல, பயன்படுத்துறவங்களுக்கு தெரியணும் இல்லையா?
2: ஃபர்ஸ்ட் வாங்கறவனுக்கு மெயின்டெனன்ஸ் பாத்தீங்க, ஃபர்ஸ்ட் வாங்கிக்கலாம் காடி. இப்ப எல்லாம் டிஸ்கவுண்ட் 30,000, 40,000, 5 years வாரண்டி எனக்கு ஃபுல்லா கொடுப்பானுங்க. பட் மெயின்டெனன்ஸ் பண்ண போல யூ மஸ்ட் நோ பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்களே. ஸோ அதை போய் காடி செக் பண்ணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்தா எவ்வளோ வரும், செகண்ட் சர்வீஸ் வந்தா எவ்வளோ வரும், பிரேக் பேலா மாத்தினா அவ்வளோ வரும், கே ஆயிலா மாத்தினா, மேஜர் சர்வீஸ் செஞ்சு அவ்வளோ வரும். சம் பீப்புள் வாங்கிடுவாங்க, வாங்கி முடிஞ்சு சர்வீஸ் சென்டருக்கு போகல, ஏய் வாய் சோ மச், இல்லை நான் 10 வருஷம் சர்வீஸ் சென்டர் வேலை செஞ்சிருக்கேன், அதெல்லாம் வாங்கி முடிஞ்சு, ஏய் வாய் சோ மச், nobody tell me this. But some people, they are going for second-hand cars. Second-hand cars, na, and the car is Japan spec, UK spec. So, go to any workshop, continental workshop, check the car in details. A to Z, car is jack, panni, paathi. You know, Japan car, UK car, and the car is carat, rusty. You know, port is thanni. சால்ட் வாட்டர். ஸோ காராட்டாயிடும். ஸோ கஸ்டமருக்கு தெரியும், ஏன்னா கஸ்டமர் மேலேயே தான் பார்ப்பாங்களே, ஓகே காரி கரு தோணு பார்த்துட்டு ஓகே காரி நல்லா இருக்குது.
1: ஆமாம்,
2: செக் பண்ணி காரி வாங்குங்க.
0: சரிங்க சார், இப்ப நீங்க பழுது பாக்குறது என்னமோ சொகுசு கார்கள் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும் போது சில இடங்கள் ஒரு சின்ன கீறல் படக்கூடாது அதெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையில மாட்டிருக்கீங்களா?
2: நிறைய மாட்டிருக்கேன்.
1: ஓ, மாட்டிருக்கீங்க?
2: மாட்டிருக்கிறேன். சோ அந்த மாதிரி டைம்ல இருந்து ஓகே லைக் கஸ்டமர் கமிங் இன் தான் நான் வந்து காரியை செக் பண்ணிடுவோம், செக் பண்ணி கஸ்டமருக்கு சொல்லிடுவோம். ஏன்னா வி ஆர் நாட் ஆத்தரைஸ்ட் பிக் டீல், வி ஆர் ஸ்மால் வொர்க் ஷாப். சோ அந்த கஸ்டமர் மைண்ட்ல நிறைய ஓடும், இராச்சா இப்படி ஆச்சா அப்படி ஆச்சா. பட் ஹேப்பன் நான் டைரக்டா சொல்லிடுவேன் கஸ்டமர் கிட்ட, சாரி இந்த மாதிரி ஆச்சு நான் செஞ்சு கொடுத்துறேன்.
0: ஓ, அந்த மாதிரி கூட இருக்கு.
2: செஞ்சாவணும், எங்க மேல தப்புன்னா நாங்க செஞ்சு கொடுக்கணுமே. அப்ப கஸ்டமர் வர மாட்டாங்களே. நம்ம உண்மையா இருந்தா தென் கஸ்டமர் will trust us and come back to us.
1: சரிங்க, அக வணிகர் நிகழ்ச்சியில இன்றைக்கு நம்மோடு சொகுசு கார் பழுது பார்க்கும் பட்டதைய வழிநடத்தக்கூடிய நந்தகுமார் நடராஜன் பேசிட்டு இருக்காரு. பாடலை கேட்டுடலாம், பாடலுக்கு பிறகு இன்னும் சில கதைகள் பேசலாம்.

0: வணிக நிகழ்ச்சியில இன்றைக்கு நம்மோடு நந்தகுமார் நடராஜன் இணைஞ்சிருக்காரு. இவர் வந்து இந்த சொகுசு கார்களை பழுது பார்க்கும் பட்டறையில இருந்து நமக்காக வந்திருக்காரு.
1: சரி, சற்று முன்பு சொல்லியிருந்தீங்க சார், இந்த கார்கள்ல வந்து கீறல் விழுறது, அதனால நீங்க சந்திக்கிற விஷயங்கள், இதற்கிடையில நீங்க சந்திக்கிற மற்ற சவால்கள், சவால்கள் இல்லாத துறைகளே கிடையாது இல்லையா? இந்த துறையில உங்களுக்கு இதை தவிர மற்ற சவால்கள்னா என்ன மாதிரியான சவால்கள்? சில வாடிக்கையாளர்களை உங்களால சமாதானப்படுத்த முடியாது, சமாளிக்க முடியாத விஷயங்களா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு நல்ல
0: சொல்லுங்க. நிறைய இருக்குமோ, காசு போட்டு வாங்குறாங்க.
1: அப்ப உங்ககிட்ட இந்த கேள்விக்கான பதில ரொம்ப எதிர்பார்க்கிறோம், சொல்லுங்க.
2: சவால நிறைய இருக்குது. ஓகே, லைக் சவால்னா யூ கேன் சே அபவுட் பிசினஸ். This business will up and down. சிலத்துல பிசினஸ் இருக்காரு, சிலத்துல காடி நான் பட்டிருக்கிற ஒரு 3 weeks காடியே இல்ல.
0: ஓ,
2: காடியே இல்ல. This happened in 2023. நான் வைஃப் கிட்ட சொல்லுவேன், நான் கிட்ட காடி இல்ல, என்னாச்சு என்ன எனக்கு தெரியல, ஏறும். So customer try to survey first before they go anywhere. Survey பண்ணி பாவோம். எனக்கு ரொம்ப வாட்ஸ்அப் மெசேஜ் வரும், ப்ளீஸ் this card number கொடுக்குறேன், என்னோட ஜேசிஸ் நம்பர் கூட எனக்கு கொட்டேஷன் கொடுங்க. கொட்டேஷன் கொடுத்தனா ஓகே தேங்க்யூ, பிகாஸ் தே வாண்ட் டு நோ இந்த ஒர்க் ஷாப் எப்படி, இந்த ஒர்க் ஷாப் எப்படி. அப்புறம் ஒன்னு ஒன்று சவால்னா கஸ்டமர்ஸ். சில கஸ்டமர்ஸ் இண்டி தி கஷ்டம்,
1: சமாளிக்க முடியல,
2: சமாளிக்க முடியாது, கஷ்டம். And the time when we need to explain to them in details. Details are solano. Ippa example and gay oil. Okay? Gay oil maathate kaadi start jerking. And the jerking panni vera vera jamala kattu poom. Some customers say, hey, too expensive. Na vena, na uttura. புரிய மாட்டேன். கிட்ட கிட்ட கெட்டு போ கெட்டு போகும்போது அப்புறம் வந்து நம்ம ரிப்பேர் பண்ணிக்குவோம், அந்த மாதிரி யோசிப்போம். பட் லைக் அஸ் வாட் ஐ லேர்ன் இன் மெசரிஸ், பிஃபோர் தட் திங் கெட்டு போகிற மண்ணுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துடணும், செய்யணும். திஸ் இஸ் வாட் ஜெர்மன் சிஸ்டம்ல இருக்கும். எவ்ரி கிலோமீட்டர் எவ்ரி இயர் இந்த பார்ட்ஸ் இந்த டைம்ல மாத்தணும், இந்த கிலோமீட்டர்ல இந்த ஜாமா மாத்தணும். அதான்,
0: அதெல்லாம் ஒரு முக்கியமான சவால்களா இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, பொதுவா ஒரு ஒர்க் ஷாப் ஒரு பட்டறை வைத்திருக்கிறதுக்கும் நீங்க ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் ஒரு பிராண்டுக்காக தான் அந்த ஒரு பட்டறை வந்து வச்சிருக்கீங்க இல்லையா. அப்ப நீங்க பொதுவா எல்லாரும் வரக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு இல்லையா. இப்போ எந்த வியாபாரமா இருந்தாலும் விளம்பரப்படுத்துதல்ன்றது ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க உங்களுடைய MB ஆட்டோ ஹவுஸ் இந்த சொகுசு பட்டறை எப்படி எல்லாம் விளம்பரப்படுத்துறீங்க, எப்படி போய் எல்லாருக்கிட்ட போய் கொண்டு சேர்க்கறீங்க உங்களுடைய இந்த பட்டறைய?
2: Facebook page இருக்குது, MB ஆட்டோ ஹவுஸ். ஸோ whatever என்ன ரச்ச காடி நீங்க சேருமா, போட்டோலாம் பிடிச்சி we will compile the photos, we upload in Facebook.
0: Oh,
2: so we upload in Facebook.
0: TikTok பக்கலாம் வரல இன்னும்.
2: TikTokல
0: வந்துருங்க அங்கேயும்
2: வரணும். So then Instagram இருக்கு, so we put there when we blast into the system. Facebook ல இருந்தே group இருக்கும். W205, W213, E-Class, S-Class, GLC, all are Facebook. So I enroll பண்ணி போந்து. So I will upload in that kind of page.
0: Oh.
2: So people அதில் பார்த்து வந்து வருவாங்க.
1: அதாவது பிரபலப்படுத்துறதும் ரொம்ப முக்கிய, விளம்பரப்படுத்துறதும்.
2: சரி,
1: இப்போ நீங்க ஒரு நிரந்தரமா இருந்த ஒரு வேலையை விட்டுட்டு சொந்தமா ஒரு தொழிலை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க இதுல இல்லையா, வந்தீங்க. அப்ப வரும்போது ஒரு பயம் இருந்துச்சு, 3 வாரம் கார் வரல, பழுது பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல, என்ன செய்ய போறோம் அப்படின்லாம் யோசிச்சிங்க. இதே மாதிரி கனவோடு இப்ப நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கலாம், நானும் வந்து சொந்தமா ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: பயப்படுறாருங்க, வீல் பவர் இருக்கணும். எனக்கு வீல் பவர், வீல் பவர். சோ மை வைஃப் வாஸ் தட், நானும் வரும்போது அழுந்தேன். அந்த டைம்ல எப்படி வர முடியாது, நான் உட்காந்து சீரியஸ், நான் அழுந்தேன். வைஃப் வந்து சொன்னாங்க, டோன்ட் கிரை, நீங்க முடியும், உங்களுக்கு ரொம்ப வீல் பவர் இருக்குது, திங்க் பாசிட்டிவ், யூ கேன் கோ. அந்த முடிவு பண்ணுங்களா, காலை எடுத்து வச்சு போய்கிட்டே இருங்க. டோன்ட் லுக் பேக், டோன்ட் ஸ்டெப் பேக். மணி காசு போறோம், நம்ம ரோல் பண்ணி செஞ்சிடலாம், பட் அந்த வீல் பவர் ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
1: பாதியில விட்டுறாதீங்க,
2: பாதியில விட்டு வேணும். சோ லைக் 3 months ஒரு 2 months பிசினஸ் இல்ல, நான் சொல்லலாம ஐயோ மனசு வளைஞ்சு போயிடுச்சு, பட் ஐ ஸ்டில் கோ ஃபார் இட். ஒரு கோ பண்ணி அந்த வீல் பவர் இருந்தனால தான் நான் இப்படி வந்துகிட்டு இருக்கேன்.
0: ஆமா, அதுக்கு ஒரு பெரிய வகையில உழைப்பும் ஒரு காரணம் சொல்லுங்க.
1: உங்களுக்கு நிரந்தரமான வாடிக்கையாளர்கள் இருப்பாங்களா? அவங்களே தான் எப்போதும் வந்துகிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்கல்ல உங்களுக்கு?
2: எஸ், புது கஸ்டமர் இருக்காங்க, ஓல்ட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, 12 இயர்ஸ் அகோ கஸ்டமர் இருக்காங்க. So from cycle and carriage 2012 வந்து தெரியும் அந்த கஸ்டமர் இங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஒன்னும் சோ அதான் சார், கிளீனர்ஸ் வேலை செய்யணும்.
1: சொன்ன விஷயங்கள் எல்லா துறைக்கும் எல்லா தொழிலுக்கும் பொருத்தமான ஒன்று. நம்பிக்கைன்றது எல்லா தொழிலுக்கும் முக்கியம் இல்லையா? அந்த வில் பவர் சொன்னது அதுவும் எல்லா தொழிலுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட பாக்கும்போது ஒரு பெரிய தன்னம்பிக்கை கிடைச்ச மாதிரி இருக்கு, எங்களுக்கு மட்டும் இல்ல கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு தான். ஆக ரொம்ப ரொம்ப சந்தோஷம், இந்த துறையில நீங்க இன்னும் இன்னும் நினைச்ச மாதிரி மிகப்பெரிய நிலையை அடையணும் அப்படின்றது மின்னல் எஃப்எம் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் சார். நாங்க
0: ரொம்ப ரொம்ப நன்றி. எம்பி ஓட்டோ ஹவுஸ் சொகுசு கார் பழுது பார்க்கும் பட்டறி நிறுவனர் நந்தகுமார் நடராஜன் இன்றைக்கு நிறைய விவரங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. வாழ்த்துக்கள், வாய்ப்பு தான், மீண்டும் சந்திக்கலாம்.
2: தேங்க்யூ.

0: வணக்கம். இதில் தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றி. விநாயகர் சதுர்த்தி, விநாயகருக்கான வழிபாடுகள் நாடு முழுக்க இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயங்கள்ல இருக்கட்டும், இல்ல பொதுவா அனைத்து ஆலயங்களிலுமே சிறப்பு வழிபாடுகள் இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கோம்.
1: சரி, இப்ப தலைநகரில் இருக்கக்கூடிய கோட்டுமலை விநாயகர் ஆலயத்திற்கு நம்ம செல்ல போறோம். வணக்கம் பொன் கோகிலம்.
2: வணக்கம் புவனா. வணக்கம் மோகன். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனுக்கு நான் தருவேன். சோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்னு விநாயகர் அகவல்ல நம்ம அவ்வையார் பாடியிருப்பாங்க. அப்படி பக்தி பெருக்கோடு இன்றைக்கு நம்ம பக்தர்கள் எல்லாருமே காலையில 6 மணி தொடங்கி கோட்டுமலை பிள்ளையார் கோயில இருந்து உங்களுக்காக பேசிட்டே இருக்கேன். மன நிறைவோடு பேசுகின்றேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கூட்டம் அலையன மோதுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அலையன மோதி இருக்கு. இங்க முழுமையா வந்து கோட்டுமலை பிள்ளையார் கோயில நுழையிற அந்த இடம் வந்து காவல் அதிகாரிகள் என்ன செய்திருக்காங்கன்னா அதை வந்து அடைச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய கூட்டம் அப்படிங்கறதுனால. அப்புறம் ஏற்கனவே காலையில 6 மணில இருந்து இங்க தொடங்கிட்டாங்க பூஜைகள் எல்லாம். இன்னைக்கு முழுக்க வந்து கோயில் திறந்திருக்கும் அப்படின்னு கோயில் பூசாரி அவங்களும் சொல்லிருக்காங்க.
0: இப்போ கும்பாபிஷேகத்தை அடுத்து நடக்கக்கூடிய விநாயக சதுர்த்தி அப்படி ஆலயத்துல என்ன மாதிரி ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க பொன் கோகில?
2: ஆலய அலங்காரமே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இது 6வது கும்பாபிஷேகம் இந்த ஆண்டு வந்து செய்திருக்காங்க அப்படின்னு போது நிச்சயமா நாங்க அதை பார்த்திருப்போம் இல்லைங்களா. அதே வேளையில கோயிலோட வரலாறு அப்படின்னு சொல்லும் போது 1897 வந்து தொடங்கியிருக்காங்க. பிரசித்த பெற்ற கோயில் மட்டுமல்லாது நிச்சயமா கோட்டுமலை அப்படின்னு சொன்னாலே 100 ஆண்டுகளுக்கு மேல எட்டி பிடித்திருக்கின்ற ஒரு பெரிய கோயில் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம்.
0: பக்தர்கள் இன்று நாள் முழுக்க வந்து விநாயக பெருமான தரிசிக்கலாமா?
2: ஆமா, தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே வேளையில 5 மணிக்கு மேல வந்து பூஜைகள் வந்து மாலை பூஜைகள் வந்து நடைபெறுது.
1: ஆக இப்போ எத்தனை மணிக்கு வேணாலும் வரலாம், இன்றைக்கு கோயில் முழுக்க திறந்திருக்கும்.
2: ஆமா, கோயில் முழுக்க திறந்திருக்கும் இன்னைக்கு அப்படின்றதுதான் நம்ம வந்து ஐயா சொல்லியிருந்தாங்க சற்று முன்பு. அது மட்டும் இல்ல, 5 மணிக்கு பிறகு வந்து பூஜைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்க வந்து அன்னதானங்களும் வழங்கப்படுது. வாகனங்கள் எல்லாம் உள்ள அனுமதிக்கப்படல, வெளியிலே தான் நிறைய பேர் நிறுத்துறாங்க. சில பேர் வந்து வெளியில நிறுத்திட்டு உள்ள தூரமா நிறுத்திட்டு, நானே ஒரு 2-3 தடவை தூரமா நிறுத்திட்டு வரலான்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இல்லாம தான் இருந்தது. அதுக்கு பிறகு நம்மளுடைய காவல் அதிகாரி திரு மகேந்திரன் ஒருத்தர் அவர் தான் சொன்னாரு, இல்ல நீங்க முன்னுக்கு போய் போங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் எனக்கு கொஞ்சம் உதவியும் செஞ்சார் எப்படி போகலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு நுழையவே இங்க இடம் இல்ல, ரொம்ப தூரமாகவே எங்க வரைக்கும் அப்படின்னு சொன்னா போனா லுபோம் பாங்க வரைக்குமே வாகனங்களை வந்து நிறுத்தி வச்சு வராங்க. அப்படின்னு போது இது ஒரு குட்டி தைப்பூசத்தை நீங்க பாக்குறதுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான இது. அது மட்டும் இல்லாம நேற்று வந்து தேர் ஊர்வலம் வந்து இரவு தொடங்கி நடந்திருக்கு. நம்ம லிட்டில்

0: நாங்க அந்த நிலவரத்தோடு அடுத்து வரும் பாடலோடு இன்று நிகழ்ச்சிக்கும் நாம ஒரு நிறைவு கொடுக்க போறோம்.
1: பொன்கோயிலோட வருகைக்காக ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருக்கேன்.
0: இன்றைக்கு நாங்க பேசிய அத்தனை தகவல்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு பயனளித்திருக்கோ அப்படின்ற பெரிய நம்பிக்கையோடு அடுத்து இளமை உள்ள சித்தில் காலை 10 மணி தொடங்கி 1 மணி வரைக்கும் அஸ்வினியோட பேச காத்துட்டு இருக்காங்க.
1: உங்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். அதே நேரத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இன்றைய நாள் ரொம்ப அழகான நாள், எல்லாருக்கும் ரொம்ப வேண்டுதல் யாவும் நிறைவேறக்கூடிய ஒரு நன்னாளாக அமையட்டும்.
0: வினைகளை தீர்க்கக்கூடியவர் விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம், அதனால இன்றைய நாள் ஒவ்வொரு நாளும் நமக்கு வெற்றி வழங்கணும் அப்படின்ற ஒரு அருளாசி அவங்க கிட்ட கேட்டுட்டு, சரி இப்போதைக்கு நாம விடைபெற்றுமா?
1: விடைபெறுகிறேன். நான் புவனா வீரமோகன்.
0: நான் உங்கள் மோகன். மீண்டும் சந்திக்கலாங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று கேரளம் கோழிக்கோட்டில் முதலமைச்சர் வி டி சதீசனையும் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அலிர்காவையும் சந்திக்க அட்டவணையிடப்பட்டுள்ளது. இருதரப்பு உறவுகள், வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா, சுகாதாரம், கல்வி உள்ளிட்ட பல முக்கிய அம்சங்கள் மீது இந்த சந்திப்பு கவனம் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வேளை கடந்த ஆண்டு இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக மதிப்பு 79.33 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளது. இதனிடையே பிரதமர் இன்று தொடங்கி 2 நாள்களுக்கு மாலத்தீவுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணம் இருதரப்பு உறவுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இப்பயணம் வர்த்தகம், முதலீடு, கல்வி, சுற்றுலா, தற்காப்பு, இஸ்லாமிய விவகாரங்கள் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் என்று இலங்கை மாலத்தீவுக்கான மலேசிய தூதர் பட்லி ஹிஷாம் அட்டாம் தெரிவித்தார். இவ்வேளை தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜயுடன் இருதரப்பு சந்திப்பை நடத்துவது குறித்த விவகாரம் திட்டமிடப்பட்டு வருவதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பு புத்ராஜயா அல்லது சென்னையில் நடத்தப்படலாம் என்று தந்தை தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலில் பிரதமர் கூறினார். சவுதி அரேபியா வளைகுடா பகுதியில் உள்ள கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட புதிய தாக்குதல்களை தொடர்ந்து கச்சா எண்ணெய் விலை ஒரு கலனுக்கு $3 அதிகமாக உயர்வு கண்டுள்ளது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை கலனுக்கு 108.23 அமெரிக்க டாலருக்கு அதிகரித்துள்ளது. மேலும் வெஸ்ட் டெக்சஸ் இன்டர்மீடியட் ஒரு கலனுக்கு 3.15 விழுக்காடு உயர்ந்து 103.2 சுழியம் டாலராக உள்ளது. செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்தை அணுகுவதில் சமநிலையின்மை நிலவினால் ஏற்கனவே உள்ள உலகளாவிய ஏற்றத்தாழ்வுகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என ஐநா தலைமைச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் எச்சரித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற 18வது பிரிக்ஸ் உச்சநிலை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பல ஆண்டுகளுக்கான வளர்ச்சியை AI சில ஆண்டுகளுக்குள் விரைவுபடுத்தும் திறன் கொண்டதாக உள்ளதாக கூறினார். ஆனால் தற்போது அதன் கட்டுப்பாடும் பயன்பாடும் சில நாடுகளில் உள்ள சில நிறுவனங்களிடம் மட்டுமே குவிந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் அங்கத்தில் இன்றைக்கு உங்களோட உற்சாகத்தோடு பேச வந்துவிட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். தொடர்ந்து நாம இன்றைக்கு மலையாள பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். அந்த வகையில் தொடக்கமாக ஷான் ரஹ்மான் மற்றும் சச்சின் ராஜ் கொண்டு வரும் பாடல்

பிரீத்தம் கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். சரி, நிவீன் பாலி அமிதா பைஜு நடிப்புல வெளியான பெத்லகேம் குடும்ப யூனிட் திரைப்படம் பார்த்தீங்கன்னா, மலையாள திரையுலக வரலாற்றிலேயே அதிகம் வசூல் செய்த திரைப்படம் அப்படின்ற சாதனை வந்து படைச்சிருக்கங்க. இதற்கு முன்னதாக முதலிடத்துல இருந்த லோக்கா சாப்டர் 1 படத்தின் வசூல் சாதனையை முறிஞ்செடுத்திருக்கு இந்த திரைப்படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த புதிய மைல் கல்லை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரையரங்குகள்ல, அதாவது இந்தியாவில் திரையரங்குகள்ல வெளியான 24 நாட்களில் இந்த படத்தின் இந்திய மொத்த வசூல் பார்த்தீங்கன்னா 168 கோடியை கடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அளவில் பார்க்கும்போது இந்த படம் 142.56 கோடி வசூலித்திருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. லோக்கா அப்படின்ற திரைப்படம் வந்து ரொம்ப பிரபலமா இருந்தது நமக்கே தெரியும். அதற்கு பிறகு இந்த திரைப்படம் தான் வந்து அதிக பிரபலமாக ஆயிருக்கு, அதே சமயம் அதிக வசூலும் பெற்றிருக்கு அப்படின்ற செய்தியும் வந்திருக்கு.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியா நடக்கிற இந்த புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நூல் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.

0: நான் வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு கேட்டீங்கன்னா திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்லை. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வர்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்டும் பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. அங்க வாழணும் அப்படின்னு பாக்கும்பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
1: ஜலவர்க்கம் இலங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

இன்றைய நிகழ்ச்சியில தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். சரி, புதிய கைபேசிகள் வரும்போது நிச்சயமா அதற்கான ஆர்வம் ஆவல் நிறைய பேருக்கும் இருக்கும். அந்த மாதிரி அமெரிக்க பன்னாட்டு நிறுவனமான ஆப்பிள் நிறுவனம் பார்த்தீங்கன்னா அதனுடைய முதல் ஐபோன் டுவோவை வந்து நிறைய நாடுகள்ல வந்து சந்தைகள்ல அவங்க வந்து விற்பனை செய்ய அறிமுகம் செய்திருக்காங்க. அதை கருத்தில் கொண்டு பார்த்தீங்கன்னா முன்னணி ஸ்மார்ட் போன் தயாரிப்பு நிறுவனங்கள் கடந்த சில ஆண்டுகளாக இந்த வகை கைபேசிகளை அறிமுகம் செய்து வருது. இதில் சாம்சங் மற்றும் கூகுள் நிறுவனத்தின் ஆதிக்கமும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில முதல் முறையாக ஃபோல்ட் ஃபில் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு வகை கைபேசியை. நீங்களும் பார்த்திருப்பீங்க, ஐபோன் 18 அப்படின்னு சொல்லும் போது இதனை வந்து மடிக்கலாம் திறக்கலாம் இந்த மாதிரியான ஒரு சூழல்ல வந்து இந்த கைபேசியை உருவாக்கி இருக்காங்க. நிறைய பேருடைய எதிர்பார்ப்பும் அதிகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்கு பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யாருக்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா லட்டு தின்ன ஆசையா,
0: அப்படியே இந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா, எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

பிரடிக்குமார் கொண்டு வந்த அந்த பாடலை நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மலையாள பாடல் தொகுப்பின் நிறைவு பாடல்களை கேட்க போறோம். உங்களுக்காகவே அடுத்ததாக பிரதீப் பல்லூர்த்தி கொண்டு வரும் பாடல்.

0: நினைவுகளுக்காக
1: பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார், சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்.
1: புரிஞ்சுகிட்டேன்.
2: ஒரு குட்டி கதை கேட்டா
3: மகிழ்ச்சி,
2: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹெலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். இந்தோனேசியா ஜாவா கடலில் பயணிகள் படகு விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6 உயர்ந்துள்ள வேளை 129 பேரை காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 108 பயணிகளும் பணியாளர்களும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக தேசிய தேடி மீட்கும் நிறுவனம் பசார்னாஸ் கூறியது. ஞாயிற்றுக்கிழமை 243 பேருடன் சுராபாயாவிலிருந்து பஜர்மாசீனுக்கு சென்று கொண்டிருந்த விர்கோ டிரான்ஸ்போர்ட் 8 மோசமான வானிலை காரணமாக விபத்துக்குள்ளானது என்று பஞ்சார்மாசின் மீட்பு நிறுவன தலைவர் புது சண்டாயானா தெரிவித்தார். தேடி மீட்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் சம்பவத்திற்கான காரணமும் ஆராயப்படுகிறது. ஹார்மோஸ் நீரிணை வழியாக புதிய கப்பல் தடம் உள்ளிட்ட அப்பகுதி வழியில் புதிய நீர்ப்பாதைகள் குறித்து கலந்தாலோசிக்க ஓமானில் இன்று நடைபெறவிருந்த சந்திப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஓமானுடன் தாங்கள் உடன்பாட்டை எட்டியுள்ளதாக கூறியிருந்த நிலையில் அதனை முன்வைப்பதற்காக ஓமானில் வளைகுடா அரபு நாடுகளுடன் இன்று நடைபெறவுள்ள கூட்டத்தில் பங்கேற்கவிருப்பதாக ஈரானிய அதிகாரிகள் முன்னதாக தெரிவித்திருந்தனர். இருப்பினும் ஒருமித்த கருத்தை எட்டுவதற்காக அந்த வட்டார சந்திப்பு ஒத்திவைக்கப்படுவதாக ஓமான் வெளியுறவு அமைச்சர் சஹீத் பதர் அபு சைடி எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். சவுதி அரேபியா வளைகுடா பகுதியில் உள்ள கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட அண்மைய தாக்குதல்களை தொடர்ந்து கச்சா எண்ணெய் விலை கலனுக்கு 3 அதிகமாக உயர்வு கண்டுள்ளது. பிராண்ட் கச்சா எண்ணெய் விலை கலனுக்கு 108.23 அதிகரித்துள்ளது. மேலும் வெஸ்ட் டெக்சஸ் இன்டர்மீடியட் கலனுக்கு 3.15 விழுக்காடு உயர்ந்து 103.2 உள்ளது. உலகின் பெரும் எண்ணெய் ஏற்றுமதி நாடான சவுதி அரேபியாவின் கிழக்கு மேற்கு எண்ணெய் குழாய் தடம் ஈராக்கிலிருந்து பாய்ச்சப்பட்ட திருக்குருதி தாக்குதலால் கடந்த வாரம் மூடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு எண்ணெய் விநியோகத்தில் ஏற்படக்கூடிய இடர் குறித்த கவலைகள் அதிகரித்துள்ளன. பிலிப்பீன்ஸ் தெற்கு பகுதியில் உள்ள முஸ்லிம் மிண்டானோ பங்சா மோரோ தன்னாட்சி வட்டாரத்தின் முதல் நாடாளுமன்ற தேர்தல் நேற்று நடைபெற்றது. 80 நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்காக 13 அரசியல் கட்சிகள் போட்டியிடும் நிலையில் 2 மேற்பட்ட மக்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இதனிடையே கதபாத்தோ நகரில் வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 3 உயிரிழந்ததுடன் மேலும் 15 பேர் காயமடைந்தனர். வாக்குச்சாவடிக்கு வெளியே முதலில் வாக்களித்த யார் வரிசையில் நிற்பது என்ற விவகாரத்தில் இரு அரசியல் குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறு பின்னர் கைகலப்பாக மாறி துப்பாக்கிச் சூட்டில் முடிந்ததாக கதபாத்தோ காவல்துறை தலைவர் ஜிபின் பங்சாயானா தெரிவித்தார். ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் ஆர்டிக் வட்டாரத்தில் அவ்வொன்றியத்தின் இருப்பையும் பாதுகாப்பையும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்க உள்ளனர். பின்லாந்து வடக்கு பகுதி ரோவானியேமி நகரில் இன்று நடைபெறும் ஐரோப்பிய ஆர்டிக் உச்சநிலை கூட்டத்தில் அதுகுறித்து கலந்தாலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிரீன்லேண்டை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர வேண்டும் என்ற அதிபர் டொனால்டு டிரம்பின் தொடர்ச்சியான கருத்துகள் ஐரோப்பிய கூட்டாளிகளிடையே அரச தந்திர நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளன நிலையில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. விளையாட்டு இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கார்பந்து. மான்செஸ்டர் சிட்டியிடம் சுழியத்துக்கு 1 என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்த ஆட்டத்தில் அலிங் ஹாலனின் கோலை உறுதி செய்த காணொலி உதவி நடுவர் VAR முடிவு குறித்து மான்செஸ்டர் யுனைடெட் மேலாளர் மைக்கேல் கேரி கேள்வி எழுப்பியுள்ளார். என்சோ பெர்னாண்டஸ் ஆஃப் சைட் நிலையில் இருந்ததாகவும் ஹாலன் கோல் அடிப்பதற்கு முன்னதாக ஆட்டத்தில் குறுக்கிட்டதாகவும் கேரி விவரித்தார். இந்த தோல்வியின் விளைவாக யுனைடெட் 4 ஆட்டங்களிலிருந்து 4 புள்ளிகளை மட்டுமே பெற்றது. அமெரிக்க பொது டென்னிஸ் போட்டி. பென் ஷெல்டனின் எழுச்சியை தடுத்து நிறுத்தி பட்டத்தை வென்ற அலெக்சாண்டர் ஜெஃப்ர் பிரெஞ்சு பட்டத்தை வென்ற சில மாதங்களிலேயே 2 கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தையும் கைப்பற்றினார். அந்த ஜெர்மனி ஆட்டக்காரர் 6-3, 7-6, 5-7, 6-2 எனும் செட்களில் வெற்றி பெற்றார். இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லும் போது காலையிலேயே சமூக வலைத்தளத்துல எல்லாம் விநாயகர் வந்து அழகாக அப்படியே எல்லாரும் சாமி கும்பிட்டு நிச்சயமா அவங்களுடைய வேண்டுகோள் எல்லாம் சேர்த்து வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாம வாங்க தொடக்கமாக அனிருத் மற்றும் விஷால் டட்லானி கொண்டு வரும் வீர விநாயகா பாடலோடு நிகழ்ச்சியை தொடங்குவோம்.

0: புகைமூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறுகள் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.

0: சின்மய் ஸ்ரீபதா கோவிந்த் வசந்த் கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். சரி, நேயர்கள் வந்து பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கும் அங்கமும் தொடங்கியாச்சு. நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 தாராளமா இன்றைக்கு நீங்க பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை அழைத்து கேட்க போறீங்க. சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா அடுத்ததாக ஒரு நேர் அழைப்பில் இருக்காங்க, அவங்களோடு நாம பேசலாம், என்ன பாடலை கேட்க போறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம் சகுந்தலா, எப்படி இருக்கீங்கம்மா?
1: நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லவா, சிறப்பா இருக்கோம். சொல்லுங்க, என்ன பாடலை இன்றைக்கு நிகழ்ச்சியில கேட்கலாம்னு நினைச்சிருக்கீங்க?
1: பவுளமல்லி பாட்டு. ஒரு கல்யாண வாழ்த்து சொல்லிக்கலாமா?
0: சொல்லுங்கம்மா, தாராளமா.
1: அக்கா மகனுக்கு இன்னைக்கு கல்யாண நாள்.
0: சரி,
1: பேரு சந்திரன் பல்பீர். வாழ்த்துறீங்க மக மகன் மகன் மருமகள் மகளுங்க
0: அவ்வளவுதானா? சரி, நிச்சயமா அவங்களுக்காக அடுத்ததா பாடலை கேக்கலாம்.
1: நன்றிமா, நன்றி.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

சரி, இன்றைக்கு பிடிச்ச உங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சற்று முன்னதாக ஒரு நேரம் அழைத்திருந்தாங்க, நீங்களும் அழைத்து பேசலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 உங்களோடு பேச நாங்க ரொம்ப அவளோடு காத்திருக்கோம். அதனால நீங்க யாருக்காவது வாழ்த்து சொல்ல போறீங்க, பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்க போறீங்க அப்படின்னா நிச்சயமா தாராளமா இப்போ நீங்க அழைத்து அவங்களுக்கான பாடலை நீங்க நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம்.

0: மற்றும் அங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நேர்கள் எல்லாரும் பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க. அதே சமயம் பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை நீங்க தாராளமா அழைத்து கேட்கலாம். சொல்லி 3228257333 அல்லது 4768. சரி, நிறைய நேர்கள் அழைத்த வண்ணம் இருக்காங்க. அந்த வகையில ரபிகா அடுத்ததா அழைப்புல இருக்காங்க, அவங்களோட பேசுவோம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோமா, நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
0: நலமா சிறப்பா இருக்கோம். சொல்லுங்க, என்ன பாடலை யாருக்காக விரும்பி கேட்க போறீங்க?
1: காதலிக்க நேரம் இல்லையில என்ன என்ன இழுக்குதடி என்று பாட்டு.
0: இழுக்குதடி, யாருக்காக இழுக்குதடி பாடல் கேட்டிருக்கீங்க?
1: என் குடும்பத்துல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. அத போடுங்க. நீங்க நல்லா அழகா பேசுறியம்மா.
0: நன்றிமா, நிச்சயமா அடுத்த பாடலை கேட்கலாமா?
1: சரிம்மா, உங்க குரல் அழகா இருக்குமா.
0: நன்றிமா, நன்றி.
1: சரிம்மா.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியா நடக்கிற புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.

0: இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்து இருக்கிறோம். நேர்களும் அழைத்த வண்ணம் இருக்காங்க. பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கும் அங்கம். அடுத்ததாக சரஸ்வதி அழைப்பில் இருக்காங்க. வணக்கம்மா, என்ன சமையல் இன்றைக்கு வீட்டுல?
1: இன்னைக்கு சாம்பார்.
0: அட்டட்டா, சாம்பார் மட்டும்
1: தானா? பீன்ஸ், கரட்டலு, ஆப்பளம், அவ்வளவுதான்மா.
0: சரிம்மா, சொல்லுங்க, என்ன பாடலை இன்றைக்கு விரும்பி கேட்கறீங்க?
1: என்னன்னுமா, நேத்து வந்து திருமணம் புரிஞ்சாங்க தமிழ்ச்செல்வன் பவானி ஸ்ரீமா, அவங்களுக்காக அப்பா அம்மா நாகராஜன் பரமேஸ்வரி, தம்பி அரவிந்த், அப்புறம் பெரியப்பா பெரியம்மா, சித்தப்பா சித்திமார்கள், அக்கா மாமா, அண்ணன் அண்ணன்மார்கள், அண்ணிகள், தம்பி எல்லாரும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்றோம்மா. பாட்டு வந்து நூத்து படத்துல இருந்து என் பேச்சவ மூச்சவ, அந்த பாடல் வேணுமா?
0: சரி, நிச்சயமா. அடுத்ததாக பாடலை கேட்கலாம். ரொம்ப நன்றி.
1: நேற்று முடிஞ்சதுமா திருமணம்?
0: சரி,
1: ரொம்ப நன்றிமா. நன்றிமா சீனி, நன்றி.

யார் கூடுவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

இன்றைய நிகழ்ச்சியில தொடர்ந்து நாம நேர்களோடு பேசியிருந்தோம். பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, சில பாடல்களை நாம கேட்ட பிறகு 12 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு உங்களுக்காகவே ஒண்ணு சின்ன விளையாட்டு அங்கம் வைத்திருக்கோம். என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருக்க மறந்துடாதீங்க. அந்த போட்டியில நீங்க சரியான பதில சொல்லிட்டீங்க அப்படின்னாலும் நிச்சயமா உங்களுக்காக நாங்க பாடல்களை ஒளிபரப்ப ரொம்ப ஆவலோடு இந்த பக்கமா காத்திருக்கோங்க. சரி, நிகழ்ச்சியில் அடுத்ததாக விஷ்ணு விஜய் கொண்டு வரும் பாடல் இது உங்களுக்காக.

மின்னல்ல வந்து 2026ல இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். நாடு முழுவதும் வரவு செலவு திட்ட உலா மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் MOF தெரிவித்துள்ளது. 2027 வரவு செலவு திட்டத்திற்கான பரிந்துரைகளை பெறுவதே இந்த பயணத்தின் நோக்கம் என இரண்டாம் நிதியமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் கூறினார். மலேசியாவில் தரவு மையங்களை அமைக்க அல்லது விரிவுபடுத்த இந்த ஆண்டு 40க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக தரவு மைய பணிக்குழு DCTF தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஒவ்வொரு திட்டமும் நாட்டின் நீண்டகால பொருளாதார இலக்கவியல் இலக்குகளுக்கான பங்களிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் மதிப்பிடப்படுவதாக முதலீடு வர்த்தக தொழில் அமைச்சர் டத்தோஸ்ரீ ஜஹாரி அப்துல் கனி குறிப்பிட்டார். பிரதமர் துறையின் சமய விவகார முன்னாள் அமைச்சர் டத்தோஸ்ரீ ஜமீல் கீர் பஹாரும் மீது 3 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. தபுங் ஹஜி திஹேஷ் வாரியத்திற்கு சொந்தமான சுமார் 860 மில்லியன் நிதியை சவுதி அரேபியா அல் ரவுடா சொத்துடைமை மேம்பாடு திட்ட மேலாண்மை நிறுவனத்திற்கு மாற்றுவதற்கு காரணமாக இருந்ததாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. 2021 ஆண்டு தொடங்கி இவ்வாண்டு வரை மலாக்காவில் 1.46 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 8 வெள்ளத்தடுப்பு மேம்பாட்டு திட்டங்களை கூட்டரசு அரசாங்கம் அங்கீகரித்துள்ளது. அம்மாநிலத்தில் வெள்ள இடரை கையாளும் வகையில் ஆற்றல் மாற்ற நீர் உருமாற்ற அமைச்சு மூலம் கூட்டரசு அரசாங்கம் மேற்கொள்ளும் ஒருங்கிணைந்த முயற்சியின் ஒரு பகுதி இதுவாகும் என்று மாநில வடிகால் நீர்ப்பாசனத்துறை இயக்குநர் முகமது அன்னான் அகமது ஃபவுசி கூறினார். இந்தோனேசியா கிழக்கு ஜாவாவில் உள்ள சிமரு எரிமலை 1000 மீட்டர் உயரத்துக்கு கரும்புகையை கக்கியதாக புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்த எரிமலை மும்முறை வெடித்ததாக கூறப்படுகிறது. கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதற்கான எந்தவொரு எண்ணமும் இல்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளது. அதேவேளை புதிய கூட்டாண்மை குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்துடன் கலந்துரையாடலை தொடங்க ஒட்டாவா தயாராகி வருவதாக பிரதமர் மக்கானி தெரிவித்துள்ளார். விளையாட்டு 2026 ஆசிய ஐச்சினகுயா போட்டி. ஜப்பானில் இந்த வாரம் தொடங்கவுள்ள அப்போட்டிகளுக்கான தங்குமிடங்களுக்கு கடுமையான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தென்கொரியாவின் ஒலிம்பிக் குழு தெரிவித்துள்ளது. ஏற்பாட்டாளர்கள் தொடக்கத்தில் எதிர்பார்த்த எண்ணிக்கையை விட அதிகமானோர் வருவதால் தங்குமிட பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் அங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே பாடல்கள் தகவல்கள் எல்லாமே ஒலிபரப்பிட்டு இருக்கோம். சில பாடல்களை நிகழ்ச்சியில் கேட்ட பிறகு இப்ப நாம என்ன பண்ண போறோம் அப்படின்றத நாங்க சொல்ல போறோம். ஒரு பாடலை கேட்டு வரலாம் வாங்க.

இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்க உங்களுக்காக ஒரு குட்டி போட்டி அங்க வைத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 10 என்றதுக்குள்ள நீங்க வந்து நாங்க கேக்குற கேள்விக்கு சரியான பதில சொல்லணும். 10 வினாடிகள் மட்டும்தான் உங்களுக்காக கொடுக்கப்படும். ஏதோ ஒரு கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கு 10 வினாடிகளுக்குள்ள நீங்க பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்ப பாடலையே நாங்க பரிசா கொடுக்க போறோம். அதனால எங்களுக்கு அழைத்து பேசுங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: கலைவாணியே அப்படின்ற பாடலை கேட்டிருந்தோம். சரி, நேர்கள் அழைத்து பேசுங்க, உங்களுக்காக 10 என்றதுக்குள்ள ஒரு கேள்வியை கேட்போம், அதற்கு நீங்க சரியான பதில சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்ததாக ஒரு நேர் அழைப்புல இருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க, யார் அந்த பக்கம்? விஜயா, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க, என்ன சமைச்சீங்க? சரி, இப்ப நீங்க தயாரா இருக்கீங்களா?
1: தயாரா இருக்கேன்.
0: 10 என்றதுக்குள்ள ஒரு கேள்வி கேட்க போறோம். இன்றைக்கு என்ன சமைச்சீங்கன்னு சொன்னீங்க?
1: சாம்பார் வச்சு தவி சாம்பார்.
0: சரி, சாம்பார்ல நாம போடக்கூடிய 10 பொருட்களை 10 வினாடிகள்ல இப்போ நீங்க சொல்ல போறீங்க. உங்களுக்கான நேரம் இப்போ தொடங்குது.
1: பருப்பு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், கேரட், அப்புறம் பைத்தங்காய்.
0: நேரம் முடிவடைந்து விட்டது. யாருக்காவது வாழ்த்து சொல்ல விரும்புறீங்களா இந்த வேலையில? நிச்சயமா நிச்சயமா, அழைத்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
1: நன்றி.
2: நிலத்தில் வித்திக்கும் நினைப்பை விதைக்கும்

ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: நம்மை சுற்றி
1: இணையம் உங்களை பற்றி என்ன தெரிந்து வைத்திருக்கிறது? அன்றாட இணைய பயன்பாடு, தனியுரிமை, தகவல் பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அர்த்த ஞான அமைப்பு இயங்கலை அமர்வுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. இன்று திங்கட்கிழமை இரவு 7:45 முதல் 9 வரை நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் சென்னை தகவல் தொழில்நுட்பத்துறையின் முதன்மை ஆலோசகர் சுமன் ராம் சிறப்புரையாற்றுகிறார். மாணவர், பெற்றோர், தொழில் முறையாளர்கள், இணையத்தை பயன்படுத்தும் அனைவரும் பயன்பெறும் வகையில் இந்த நிகழ்ச்சி இலவசமாக இணைய வழியில் நடைபெறுகிறது. மேல் விவரங்களுக்கு 01-2-3-2-5-6-4-3 அல்லது 01-6-3-6-7-9-6-3-8 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம்.
0: நம்மை சுற்றி
1: உகாண்டா மக்கள் ஒன்று கூடல். கில்லான் கம்போங் உகாண்டா வாழ் மக்கள் ஒன்று கூடல் ஞாயிற்றுக்கிழமை 20 காலை 10 தொடங்கி மாலை 5 வரை பண்டார் சந்தோசா பல்நோக்கு மண்டபத்தில் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் போட்டிகளும் விளையாட்டுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மேல் விவரங்களை வழங்குகிறார் சொக்கநாதன்.
2: வணக்கம். கில்லான் கம்போங் ஜவா கம்போங் உகாண்டா கிராமம் ஏறத்தாழ 100 பழமைவான அந்த கிராமத்தில் மலாய் சீன மக்களோடு 100 மேற்பட்ட இந்திய குடும்பங்கள் வாழ்ந்தார்கள். இன்று பல குடும்பங்கள் குடிபெயர்ந்து வெவ்வேறு இடங்களுக்கு சென்று விட்டாலும் ஆண்டுக்கு ஒரு முறை மக்கள் ஒன்று கூடும் நிகழ்ச்சி வாயிலாக எங்கள் நட்பையும் உறவுகளையும் மீட்டெடுத்து நெருக்கப்படுத்தி வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இவ்வாண்டு வரும் 20 9 மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 தொடங்கி மாலை 5 வரை கல்லான் தாமன் செந்தோசா பொது மண்டபத்தில் நடைபெற உள்ளது. 800 மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ளும் இந்த உகாண்டா ஒன்று கூடும் நிகழ்ச்சி மலேசியா தினத்தை ஒட்டிய நிகழ்ச்சி என்பதால் நாட்டுப்பற்று பாடல்களோடு ஜலோர் கெமிலாங் உடன் சிறுவர்கள் அணிவகுப்பும் சிறப்பு அங்கமாக அமைய உள்ளது. மேலும் சிறுவர்களுக்கான உடை அலங்கார போட்டி, மாணவர்களுக்கான திருக்குறள் ஆத்திச்சூடி போட்டி, பெண்களுக்கான சேலை அலங்காரம், இசை நாற்காலி, கோலாட்டம், சிலம்பாட்டம், பரதநாட்டியம் மற்றும் மகிழ்ச்சிகரமான பல போட்டிகளும் நடைபெற உள்ளன. நிறைய பரிசுகளும் அதிர்ஷ்ட குழுக்களும் வயதில் மூத்தவர்களுக்கு புடவைகள் மற்றும் சட்டை வழங்கி மகிழ்விக்க இருக்கின்றோம். திரு பா ராஜா அவர்களின் தலைமையில் 14 பேர்கள் கொண்ட ஏற்பாட்டு குழு இந்த மக்கள் ஒன்று கூடும் நிகழ்ச்சியை சிறப்பான ஏற்பாடுகள் செய்து வருகிறோம். காலை உணவு, மத்திய உணவு, மாலை தேநீர் பலகாரங்களோடு கிராம மக்கள் ஒன்று கூடும் நிகழ்ச்சி ஒரு நிறைவை பெறும். கிராம மக்கள் யாரோனும் இன்னும் பெயர் பதிவு செய்யாதவர்கள் விரைவாக ஏற்பாட்டு குழுவோடு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளும்படி ஏற்பாட்டு குழு சார்பாக அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன். நான் திரு இரா சொக்கநாதன், நன்றி, வணக்கம்.
0: நம்மை சுற்றி தொழுகை நேர அறிவிப்பு.
3: நேரிலே கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் 1:12. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் 1:12.
4: இளமை, புதுமை, இனிமை.

0: இப்போது நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம பேசிட்டு இருக்கோம். சரி, உங்ககிட்ட நாங்க சொன்னது போல பத்து என்றதுக்குள்ள உங்களால பதில் சொல்ல முடியும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்ததாக நம்மோட ஒரு நேர் அழைப்புல காத்திருக்காங்க, யாரு அப்படின்னு பாக்கலாம். வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: திவ்யா பேசுறேன்.
0: திவ்யா, தயாரா இருக்கீங்களா? முழுக்க முழுக்க
1: தயாரா இருக்கேன்.
0: சரி, இன்றைக்கு உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி, நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலையில இருக்கீங்களா, வீட்டுல இருக்கீங்களா, சமைச்சிட்டு இருக்கீங்களா?
1: சமைச்சு முடிச்சேன்.
0: என்ன சமையல்? சமையலறையில பார்க்க கூடிய பத்து விஷயங்களை இப்போ நீங்க சொல்லணும். இதோ உங்களுக்கான நேரம்.
1: மங்கு, கோலை, தூள் வகைங்க, கரண்டி, பிரிஞ்சி,
0: மங்கல தொடங்கினீங்க பாத்தீங்களா? நேரம் முடிஞ்சிருச்சு. பரவாயில்ல பரவாயில்ல, உங்களால முடிந்த முயற்சி எடுத்திருக்கீங்க. யாருக்காவது வாழ்த்து சொல்ல விரும்புறீங்களா?
1: எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள், குடும்ப சார்பலத்துக்காகவும்.
0: நிச்சயமா நிச்சயமா, மிக்க நன்றி அழைத்து எங்களோட பங்கேற்றதற்கு.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி. அடுத்ததா பாடலை கேட்கலாம்.

0: நீங்களோடு தொடர்ந்து நாம பேசிட்டு இருக்கோம். எல்லாரும் 10 வினாடிக்குள்ள சொல்லுங்கன்னு அந்த பதற்றம் தாங்க முன்னாடி வந்து நிக்குது. ஜெயந்தி வந்து அடுத்ததா அழைப்புல இருக்காங்க. ஜெயந்தி எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இசையமைப்பாளர் யாருன்னு சொல்லுங்க, அதுக்கேத்த மாதிரி கேள்வி கேக்குறோம். என்னங்க சொல்றீங்க, பாட்டெல்லாம் அவ்வளவா கேட்க மாட்டீங்களா? இளையராஜா. சரி, 10 வினாடிகளுக்குள்ள இளையராஜாவுடைய 10 பாடல்களை சொல்லுங்க.
1: 10 பாடல்கள் வரவே மாட்டேங்குது, ஒரு பாடல் கூட ஞாபகம் வர மாட்டேங்குது.
0: இது 10 வினாடி முடியவே போதுங்க. இளையராஜா பாடல்
1: சொல்லலையேன்னு
0: பாத்து பாருங்க அந்த பதட்டத்துல. சரி, நன்றி நன்றி அழைத்தமைக்கு. சரி ஜெயந்தி, பாத்தீங்கன்னா 10 வினாடிக்குள்ள சொல்லுங்கன்னு சொன்னோம், ஆனா அவங்க 10 வினாடி கூட வரலங்க. இல்லங்க, எனக்கு எதுவும் ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாரோடும் பேசியிருந்தோம். எப்போதுமே பாத்தீங்கன்னா அந்த பதட்டத்துல அவசரத்துல நாம கேட்கும் போதுதான் பாத்தீங்கன்னா அந்த பதற்றம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, நிகழ்ச்சியில் தொடர்ந்து எல்லாரும் இணைந்திருக்கிறதுக்கு நன்றி. அடுத்ததாக வாங்க பாடலை கேட்டு வரலாம்.
2: சிவாரதோ லட்சிட்ட

இளமை உல்லாசம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சுங்க. இன்றைக்கு நேரம் போனதே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இன்றைக்கு நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டு ரசித்திருந்தோம், எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நாங்க நம்புறோம். இப்பொழுது நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமும் வந்தாச்சு. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான், உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இசையும் இசையும் அங்கத்தை கேட்டு ரசிக்க மறந்துடாதீங்க. பாடல்கள் எல்லாம் உங்களுக்காகவே ஒளிபரப்பாக உள்ளது. த்ரீசா லசாரு உங்களுக்காக அவளோடு காத்துக்காங்க, அவங்க நிகழ்ச்சியும் கேளுங்க.

பிரதமரின் மாலத்தீவு பயணம் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும். நேபாளம் சீனா பேரிடர் 55 மலேசியர்களை இன்னும்

0: தொடர்பு கொள்ள இயலவில்லை. வேஸ்மா புத்ரா விளக்கம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் ஏனி பாஸ்டினால் ராயப்பன். பிரதமர் இடதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று கேரளம் கோழிக்கோட்டில் முதலமைச்சர் வி டி சதீசனையும் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரையும் சந்திக்க அட்டவணையிடப்பட்டுள்ளது. அவர்களுக்கு இடையிலான சந்திப்பு வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா, சுகாதாரம், கல்வி போன்ற முதன்மை துறைகள் உள்ளிட்ட மலேசியா கேரளம் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பில் கவனம் செலுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்திய தொழில் நிறுவன தலைவர்களுடன் பிரதமர் கலந்தாய்வுகளை நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அவை ஒத்துழைப்பு முதலீட்டிற்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று நம்பப்படுகிறது. இதனையடுத்து பிரதமரின் மாலத்தீவுக்கான அதிகாரப்படியான பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இருநாள் பயணம் வர்த்தகம், முதலீடு, கல்வி, சுற்றுலா உள்ளிட்ட புதிய ஒத்துழைப்பு முயற்சிகளில் கவனம் செலுத்தும் என்று இலங்கை மாலத்தீவுக்கான மலேசிய தூதர் பத்லி ஹிஷம் அடாம் தெரிவித்தார். டெத்துஸ்ரீ அன்வார் மாலத்தீவு அதிபர் டாக்டர் முகமது முயிசுடன் சந்திப்பு நடத்த திட்டமிட்டார். அத்துடன் தற்காப்பு, இஸ்லாமிய விவகாரங்கள் ஆகிய துறைகளில் இரண்டு புரிந்துணர்வு உடன்படிக்கை பரிமாறப்படுவதை இரு தலைவர்களும் நேரில் காணவுள்ளனர். முன்னதாக தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜயுடன் இருதரப்பு சந்திப்பை நடத்துவதற்கான திட்டம் இன்னும் பரிசீலனையில் உள்ளது என்றும் அந்த சந்திப்பு புத்ராஜயா அல்லது சென்னையில் நடைபெறலாம் என்றும் டெத்துஸ்ரீ அன்வார் கூறினார். தந்தி தொலைக்காட்சிக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலில் மலேசியாவிலிருந்து மேற்கொள்ளப்படவிருந்த பயணம் குறித்த பரிந்துரைக்கு சென்னை தரப்பிலிருந்து பதில் அளிக்கப்படவில்லை என்ற ஊகங்களையும் பிரதமர் மறுத்தார். 2027 வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதில் நிதியமைச்சு, அரசு சாரா அமைப்புகள், பொதுமக்கள், தொழில்துறையினர் ஆகியோரின் கருத்துகளையும் ஆலோசனைகளையும் பெறுவதற்காக நாடு முழுவதும் வரவு செலவு திட்ட உலாவை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இஃது ஒவ்வொரு மாநிலத்திலும் முதன்மை துறைகளின் தேவைகளை நன்கு புரிந்து கொள்வதை நோக்கமாக கொண்டது என்று இரண்டாம் நிதியமைச்சர் டெத்துஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்தார். அரசு கொள்கைகள் ஒதுக்கீடுகளால் நேரடியாக பாதிக்கப்படும் தரப்பினரிடமிருந்து கருத்துக்களை பெறுவதும் இதில் அடங்கும். மின்சாரம், மின்னணுவியல், குறைக்கடத்தி ஆகிய துறைகளில் பினாங்கின் முதன்மை பங்கை கருத்தில் கொண்டு இந்த உலாவில் அந்த பாக்குத்தீவும் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். நேபாளம், சீனா ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவுகளை தொடர்ந்து காணாமல் போன 55 மலேசியர்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலை நீடிக்கிறது. இரு நாடுகளின் அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் அவர்களின் நிலை குறித்த விவரங்களை அறியும் முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது. நேபாளத்திலிருந்து திரும்பும் மலேசியாவின் சிறப்பு பேரிடர் உதவி மீட்புக் குழு ஸ்மார்ட் மீட்பு பணியின்போது சேகரிக்கப்பட்ட தகவல்களை சமர்ப்பிக்கும். களப்பணி நிறைவடைந்துள்ளது. தொடர்புடைய மலேசியர்களின் நிலை குறித்த விவரங்களை அறியும் முயற்சிகள் முடிந்துவிட்டதாகவோ அவர்களின் தற்போதைய நிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவோ பொருள்படாது என்று விஸ்வபுத்ரா வலியுறுத்தியது. தவுங் ஹஜி வாரியத்திற்கு சொந்தமான 860 மில்லியன் ரிங்கிட்டிற்கும் மேற்பட்ட நிதியை கையாடல் செய்தது தொடர்பில் சமய விவகாரங்களுக்கான முன்னாள் பிரதமர் துறை அமைச்சர் டெத்துஸ்ரீ ஜமீல் கீர் பஹாரும் மீது குவாலலம்பூர் செஷன் நீதிமன்றத்தில் 3 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. ஆனால் அவர் குற்றத்தை மறுத்துள்ளார். சவுதி அரேபியா அல் ரவுடா சொத்துடைமை மேம்பாடு திட்ட மேலாண்மை நிறுவனத்திற்கு டிஎஷ் குறிப்பிட்ட தொகையை மாற்றுவதற்கு 65 வயது டெத்துஸ்ரீ ஜமீல் காரணமாக இருந்ததாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. வழக்கு முடியும் வரை கடப்பிதழை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் நீதிமன்றம் 300,000 ரிங்கிட் பிணை வழங்கியது. இந்த வழக்கு நவம்பர் 5 நாள் மீண்டும் செவிமடுக்கப்படும் என்றும் நீதிமன்றம் நிர்ணயித்தது. ஜஹோபாரு த மால் மிட்வெலி சவுத் கீயில் உள்ள ஒரு வணிக நிறுவனத்தை குறிவைத்து நேற்றிரவு மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்பட்ட வெடிகுண்டு மிரட்டல் பொய் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவு மேற்கொண்ட கட்டடத்தின் உட்புற வெளிப்புற ஆய்வில் வெடிப்பொருட்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை என்று ஜொஹூர் காவற்படை தலைவர் டத்து அப்துல் ரஹ்மான் அர்ஷாத் தெரிவித்தார். அதேவேளை சந்தேகத்திற்கிடமான பல பொருள்களும் ஆய்வு செய்யப்பட்டன. அந்த பகுதி பாதுகாப்பானது என்பதை உறுதிப்படுத்தியுள்ள காவல்துறை பொய்யான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. காலை நிலவரப்படி நாட்டில் 11 பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் இருப்பதாக காற்று மாசு குறியீடு மேலாண்மை அமைப்பு APIMS தெரிவிக்கின்றது. சரவா, ஸ்ரீயாமானிலும் சரியானிலும் காற்று மாசு குறியீடு IPU 174 கோச்சிங்கில் 135 பதிவாகியுள்ளது. ஸ்லாங்கூர் ஜொஹான்சத்தியா, குவாலலம்பூர் சராஸ், நகரிசம்பிலான் நீலாய் சிரம்பான், ஜொஹூர் லாக்கின், புத்ராஜயா, மலாக் அலுர்காஜா ஆகிய பகுதிகளில் காற்றின் தரம் குறைந்துள்ளது. இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு britha.rtm.gov.my உடனே வலம் வாருங்கள்.
0: இந்தோனேசியா கிழக்கு ஜாவாவில் உள்ள சிமரு எரிமலை மும்முறை வெடித்ததில் அஃது 1000 உயரத்துக்கு கரும்புகையை கக்கியதாக புவியியல் ஆய்வு மையம் கூறியது. உள்ளூர் நேரப்படி காலை மணி 6:28 நிகழ்ந்த எரிமலை வெடிப்பின்போது கடல் மட்டத்திலிருந்து குறைந்தது 4676 உயரம் வரை அதன் கரும்புகை பதிவானது. இதனிடையே வட மலுக்கு வட்டாரத்தில் அமைந்துள்ள இபு எரிமலை வெடித்ததில் அது 200 உயரத்திற்கு சாம்பலை கக்கியதாக அந்த மையம் குறிப்பிட்டுள்ளது. தென்கொரியாவில் முதியோருக்கான இலக்கவியல் இடைவெளி அதிகரித்து வருவதால் அவர்களுக்கு தொழில்நுட்ப பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட அரசாங்க ஆய்வின்படி 60 மேற்பட்ட தென்கொரியர்களில் சுமார் 60 விழுக்காட்டினர் இலக்கவியல் திறன் இல்லாததால் பொது வர்த்தக சேவைகளை பயன்படுத்துவதில் சிரமம் படுகின்றனர். 40 குறைவானவர்களில் இந்த விகிதம் 6 விழுக்காடாக உள்ளது. இதனால் முதியோர் வாடகை வண்டி, மருத்துவ சேவைகள், இணைய சேவைகளை பயன்படுத்துவதில் சிக்கல்களை எதிர்கொள்வதுடன் இணைய மோசடிகளுக்கும் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதற்கான எந்தவொரு திட்டமும் இல்லை என்று கனடா தெளிவுபடுத்தியுள்ளது. அதேவேளை புதிய பங்காளித்துவம் குறித்து அந்த ஒன்றியத்துடன் கலந்துரையாடலை தொடங்க ஒட்டாவா தயாராகி வருவதாக பிரதமர் மக்கானி கூறினார். மேலும் ஐரோப்பாவுடனான பொருளாதார, அரசியல் உள்ளிட்ட வியூக உறவுகளை கணிசமாக வலுப்படுத்தக்கூடிய முயற்சிகளை ஆராய கனடா விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். ஒட்டாவா ஐரோப்பாவுடனான தனது உறவை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தி வருவதாக வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்தது. ஜப்பானில் நடைபெற்ற சுசுகா 1000 GT3 மோட்டார் பந்தயம் ப்ரோ ஐம் பிரிவில் ஜொஹூர் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ரேசிங் JMR அணி 2 இடத்தை பிடித்தது. அந்த அணி துங்கு அப்துல் ரஹ்மான் சுல்தான் இப்ராஹிம், துங்கு அபுபாக்கர் சுல்தான் இப்ராஹிம், பென் கிரீன் ஆகியோரை உள்ளடக்கியது. இந்த வெற்றி கடந்த ஆண்டு 3 இடத்தை பிடித்த JMRின் அடைவு நிலையை மேம்படுத்தியுள்ளது. ஜப்பானில் இந்த வாரம் தொடங்கவுள்ள ஆசிய போட்டியில் தங்கும் இடங்களுக்கு கடுமையான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தென்கொரியாவின் ஒலிம்பிக் குழு தெரிவித்துள்ளது. நகோயா, ஐச்சி பகுதிகளில் நடைபெறும் இப்போட்டியில் விளையாட்டாளர்களுக்கென தனி கிராமம் அமைக்கப்படவில்லை. செலவை குறைக்கும் நோக்கில் ஏற்பாட்டாளர்கள் பயணக்கப்பல், தற்காலிக மர கொள்கலன்கள் விடுதிகளை பயன்படுத்துகின்றனர். உள்ளூர் ஏற்பாட்டாளர்கள் முதலில் 15,000 பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்த்து நிலையில் எண்ணிக்கை அதிகரித்ததால் தங்குமிடச் சிக்கல் எழுந்துள்ளது. பிரதமரின் மாலத்தீவு பயணம் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும். நேபாளம் சீனா பேரிடர், 55 மலேசியர்களை இன்னும் தொடர்பு கொள்ள இயலவில்லை, விஸ்வமித்ரா விளக்கம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

ஒன்றும் இல்லையே அப்படின்னாங்க. இந்த படம் பார்க்கும்போது முற்றிலும் ஒரு வித்தியாசமான ஒரு கதை அம்சம் கொண்ட திரைப்படம் தான். அம்மா மகன், தாய்ப்பாசம், அப்படி நிறைய விஷயங்களை இந்த திரைப்படத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. அதுல ஒரு மிக அழகான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த கைபேசி, அவங்க அம்மாவோட அவர் நவீன கைபேசிலாம் பயன்படுத்த மாட்டார். அந்த பழைய கைபேசி ஒன்று இருக்கு இல்லையா, இதில் அழைத்தா அம்மா கிட்ட தான் பேசுவேன்னு சொன்னி. இந்த மாதிரியான நினைவுகள் தான் வாழ்க்கையில் நாம் அப்போ அப்போ சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற சொல்லி இசையும் இசை நிகழ்ச்சியில் உங்களோட திங்கட்கிழமை இணைகின்றேன். உங்கள் நான் ரைசா லாசாரு. செப்டம்பர் 14 இன்று கோயிலுக்கு போயிட்டீங்களா? விநாயக சதுர்த்தி இன்று. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே மிக சிறப்பாக ஆரம்பிக்கிறதுக்கு அந்த மாதிரி எதை ஆரம்பித்தாலும் அவர்கிட்ட ஒரு சின்ன பிரார்த்தனை வச்சுப்பா விநாயகா எல்லாம் நல்ல மாதிரி நடக்கணும்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிச்சிருக்கலாம். காலை மட்டும் கிடையாது, இந்த வேலையும் சரி, குறிப்பாக வேலைக்கு செல்கின்றவர்கள் வேலை முடிந்துதான் இன்று இரவு நீங்கள் கோயிலுக்கு சென்று உங்கள் மனதில் உள்ள நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து அங்கே சொல்லலாம். எது எப்படி இருந்தாலுமே முதல்ல நீங்கள் முன்வைக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இந்த உலகம் அமைதி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த நாளை பயணிக்கலாம்.

0: மதானி உங்களுக்காக
1: தேசிய நாள் மலேசிய நாளையொட்டி பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்த அன்பளிப்பு. மேலும் சிறந்த சுகாதார சேவை, சிகிச்சையை விரைவுபடுத்தவும் காத்திருக்கும் நேரத்தை குறைக்கவும் மின் சுகாதார முறைக்காக 1 பில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு.
0: மடாலி உங்களுக்காக

மகேந்திரர்கள் பாடல் தானுங்க அது. அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை கேட்டோம். மன்சூர் சிங், மானி வில்லன்ஸ் வரி ஹலீல், மானி வில்லன்ஸ் காயத்ரி தண்டபாணி இணைந்து கொண்டு வந்த பாடல் அம்சமான குல்வாலி. இசைமிசை நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, சமீப காலமாக நடைபெறும் இந்த இயற்கை ரீதியான பேரிடராக இருக்கட்டும் அல்ல விபத்துகள், இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அதுவும் இந்த ஒரு சம்பவத்தை கேட்கும்போது நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு என்ன திறந்துற போல இப்படிலாம் நடக்கின்றது, எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும் அல்லவா. ஆமாங்க, இந்தோனேசியாவின் ஜாவா கடற்பகுதியில் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்ட விர்கோ டிரான்ஸ்போர்ட் 8 என்ற பயணிகள் கப்பலில் மலேசியர்கள் யாரேனும் பயணம் செய்தனரா என்பது குறித்து மலேசிய வெளியுறவு அமைச்சர் விஸ்மா புத்ரா வந்து தற்போது ஆய்வு செய்து வருகின்றது. கப்பலின் பயணிகள் விவரப்பட்டியலை பெறவும் சம்பவம் குறித்த விவரங்களை உறுதிப்படுத்தவும் இந்தோனேசிய அதிகாரிகளுடன் தொடர்பில் இருப்பதாக வெளியுறவு அமைச்சு வந்து தெரிவித்திருக்கின்றது. இந்த ஆரம்பகட்ட நிலையில் இச்சம்பவத்தில் மலேசியர்கள் எவரும் சம்பந்தப்பட்டிருப்பதாக எந்த தகவலுமே அமைச்சுக்கு கிடைக்கவில்லை என்று ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 13 வெளியிட்ட அறிக்கையில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மொத்தம் இந்த கப்பலில் 243 பேருடன் சென்ற மோசமான ஒரு வானிலை காரணமாக தான் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இந்த தொடர்பு இழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகு இந்த கப்பல் கிழக்கு ஜாவாவின் சுரபாயாவில் இருந்து தெற்கு கலிமந்தானின் பஞ்சார்மாசி நகருக்கு செல்ல சனிக்கிழமை அன்று புறப்பட்டிருக்கு. கப்பல் கடைசியாக இருந்ததாக அறியப்பட்ட இடத்துல தேடுதல் பணிகளை மேற்கொள்ள கப்பல்கள் ஹெலிகாப்டர் ஆகியவை ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. மீட்பு குழுவினரும் கப்பலுக்கு என்ன நேர்ந்தது என்பது குறித்த விவரங்களை உடனடியாக தெரிவிக்க முடியல, ஏன்னா இப்போ ஆய்வு செய்துட்டு இருக்காங்க இல்லையா. இந்தோனேசியாவில் வசிக்கும் அல்லது அங்கு பயணம் செய்யும் மலேசியர்கள் உள்ளூர் அதிகாரிகள் வழங்கும் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு அமைச்சு கேட்டுக்கொண்டிருக்கின்றது. அதனால்தான் நம்ம மலேசிய நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு செல்லும் போது தூதரகத்தில் அந்த நாட்டுக்கு நம்ம போயிருக்கோம் அப்படின்ற ஒரு விவரம் இங்கேயும் அங்கேயும் தெரிவிக்கிறது எதுக்குன்னா, நமக்கு தெரியாது என்ன நடக்கணும். ஒருவேளை நடந்தா நம்முடைய விவரங்கள் அல்லது நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த தகவலை தெரிவிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதனால சுற்றுப்பயணம் செல்றீங்களா இல்ல மலேசியா விட்டு நீங்க எங்க போனாலும் எங்க போறீங்க அப்படின்றத சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த இடங்களில் உங்களுடைய விவரங்களை சேகரிக்க நீங்கள் மறந்துடாதீங்க. ஒருவேளை இது குறித்து ஜகர்த்தாவில் உள்ள மலேசிய தூதரகத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு நினைச்சிங்கன்னா 6221524947 அல்லது இதுக்கு நீங்கள் அந்த கோட் பயன்படுத்தணுங்க +62 81 8 3 3 6 ஆகிய எண்கள் மூலமாக, அல்லது நீங்கள் வந்து mwjakarta@kln.gov.my என்ற மின்னஞ்சல் முகவரி மூலமா தொடர்பு கொண்டு மேல் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த மீட்பு பணியில வந்துட்டு பாதுகாப்பாக மீட்கப்படணும் அப்படின்னு, ஏன்னா இந்த மாயம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இங்கேயும் சரி, நேபாளில் நடந்த அந்த நிலச்சரிவு வெள்ளம் இருக்கு, இதுல இன்னமும் வந்து மலேசியர்களை வந்து தேடிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. அதனால இது போன்ற சம்பவங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். பாடல் ஒவ்வொன்றுமே ஏதாவது ஒரு வகையில் நம்முடைய இதயத்திற்கு மனசுக்கு ஆறுதலை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. அதனால இதுதான் இப்படி நடந்து விட்டது அப்படின்னு அந்த நிலையில நாம் அமர்ந்தோம் அப்படின்னு அடுத்த கட்டம் நகர்ந்து போக முடியாது. கடினமாக இருக்கிற காலகட்டத்திலாம் இருக்கவே இருக்கிறாங்க கடவுள், அவங்க கிட்ட விட்டுட்டு இதுவும் கடந்து போகணும் அப்படின்னு நம்ம போய்கிட்டே இருக்கலாம். ஆனா எப்போதும் இப்போ நாம எல்லாரும் ஒரு சேர ஒரே மலேசியர்களாக ஒரு மனதாய் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், உலகத்துல அமைதி வேணும். இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது. அவ்வளவுதாங்க ஒரு அன்பான நினைவூட்டல். சரி, சமூக ஊடகங்களோடு பயணிக்கின்ற ஒரு காலகட்டத்துலதான் நாம இருக்கின்றோம். பிரிந்து வாழ முடியாத சூழல் பாருங்க, ஒரு உயிர் இருக்கிற மாதிரி சமூக ஊடகங்களுக்கு உயிர் கொடுத்து இருக்கின்றோம். இதுல சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்த அரசாங்கம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் மட்டும் போதுமானதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா முடியாது இல்லையா. அதனால இணையத்தை பயன்படுத்தும் போது பிள்ளைகள் பாதுகாப்பை உறுதி செய்வதில் பெற்றோர் தான், வீட்டில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் அக்கறையுடன் செயல்படணும்னு தொடர்பு அமைச்சர் ஸ்ரீ ஃபமி ஃபசில் வந்து வலியுறுத்தி இருக்கின்றது. அது உண்மைதானே. இப்ப சிறார்கள் இணையத்தில் உள்ள உள்ளடக்கங்களை பார்ப்பதற்கு விதிக்கப்பட்ட தடைகளுக்கு அப்பாற்பட்டு வேற ஏதாவது வழிகள்ல அவங்க பார்க்க அணுக முயற்சிக்கலாம். அப்போ வீட்டில் பாக்குறாங்களா இல்லையான்னு யார் பார்க்கணும்? நாம தான் பார்க்கணும். எனவே பெற்றோர் தங்களது பிள்ளைகளின் இணைய பயன்பாட்டை கண்காணிக்க செயலிகள் மற்றும் சாதனங்களில் பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் எனப்படும் பெற்றோர் கட்டுப்பாட்டு வசதிகளை பயன்படுத்த வேண்டும்னு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக 16 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தலாம். ஆனா அவர்கள் தடைகளை தாண்டி இணையத்தில் உள்ள பல்வேறு உள்ளடக்கங்களை அணுகுவதற்கு அதையும் தாண்டி நிறைய வழிமுறைகளை கண்டுபிடிக்க கூடும். அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்றாங்க, பெற்றோர்களும் தங்களுக்குள்ள அதிகாரத்தையும் திறனையும் பயன்படுத்தி பிள்ளைகள் இணையத்தை பயன்படுத்தும் போது அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறத உதவி செய்யணும். விடுமுறை காலங்கள், வார இறுதி நாட்கள் பிள்ளைகள் வந்து இயந்திரங்களோடு மின்னி கொண்டிருக்கிறாங்கன்னா அங்க என்ன பண்றாங்கன்றதுக்கு கூடுதலா நம்ம கொஞ்சம் கண் வைத்துக் கொள்ள வேண்டும்.

0: சார் கேக்குதுங்களா சார்?
1: நல்லா கேக்குதுமா, கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
0: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார், ஒரே பதட்டமா இருக்கு சார்.
1: 2 மணி நேரமா காணுமா, இப்பதான் அழைக்கிறீங்க?
0: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேன்னு இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
1: அதிகமாவா? அதிகமானா
0: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளையை காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் ஒரு இது இல்லாம பேசிட்டு இருக்கீங்க?
1: பின்ன என்னமா, லைக்ஸுக்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா?
0: நினைவுகளுக்காக
1: பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார், சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் FM.

பண்றதெல்லாம் பண்ணிட்டு அம்மா அப்பா நல்லா இருங்க அப்படின்னு சொன்ன எப்படிங்க பாருங்க. இந்த கலாதாப பாடல்கள்லாம் கொண்டு வந்தா இப்படிதான் இருக்கும். சரி, இசை மிசுமி நிகழ்ச்சியில் நாம இருக்கின்றோம். எப்போதுமே நம்ம பகிரும் பார்க்கும் செய்திகள் அதனுடைய உண்மைத்துவத்தை நாம அறிந்து தெரிந்து அதற்கு பிறகு பகிர வேண்டும் அல்லது மற்றவர்களும் இது குறித்து நம்ம பேசலாம் அல்லவா. சமீபத்தில் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் இந்த வீடியோவை பார்த்தால், மருத்துவமனையில் பயன்படுத்தும் ஒரு ரோபோ கட்டுப்பாட்டை இழந்து ஓட போலீஸ் அதை துரத்துவதை போல தெரியும். ஆனா அதுல உண்மை என்ன அப்படின்னா, இது உண்மையான சம்பவம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு காணொளி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட AI செயற்கை நுண்ணறிவு வீடியோ என்று உண்மையை சரி பார்ப்புகள் தெரிவிக்கின்றன. இன்றைக்கு வந்து செயற்கை நுண்ணறிவு AI மூலம் உண்மையான செய்தி போலவே காட்சிகளை உருவாக்க முடிகின்ற ரொம்ப தத்ரூபமாவே இருக்கும். நானும் யோசிக்கிறேன், இது எந்த நாட்டுல இங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு கீழே பதிவு செய்திருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு செய்தியும் இந்த காலகட்டத்தை, அதாவது செயற்கை நுண்ணறிவு மேலோங்கி இருக்கும் இந்த காலகட்டத்துல சரி பார்த்து மட்டுமே நாம பகிர வேண்டும், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு பதற்ற நிலைய சூழலை உருவாக்கிவிடும். நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா சுப்பிரமணியம் இருக்கு, போய் சரி பாருங்க இது உண்மையா இல்லையா. ஏன்னா பல நேரங்கள்ல வந்து அரசாங்க திட்டங்களாக இருக்கட்டும் அல்லது மானியங்கள் இதெல்லாம் வந்து இப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் உண்மையா அப்படின்றத முதல்ல நாம உறுதிப்படுத்திட்டுதான் ஒரு ஆரோக்கியமான சூழலுக்காக பயனுள்ள தகவல்களை மற்றொரு பகிர்ந்து கொள்ளலாம்.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியா நடக்கிற புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த ஹேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
0: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான அமைதியான மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின். நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
2: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்கு தான் சொல்லணும். மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜேமா இருக்கும். வந்துட்டு இருக்கும் போதே என்னோட கார் வந்து நடுவுல ஜேம் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னால எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. டக்குன்னு பக்கத்துல ஒரு மோட்டோ வந்து நின்னோட டிராபிக் போலீஸ், அப்புறம் வந்துட்டு நின்றுட்டு போன் கிளம்ப போன் போலீசை தொழுவோம் போலீசை பந்து அப்படின்னாரு. பாருங்க, நான் சொன்னேன் இல்ல என் கார் வந்து ஜேம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவரு உடனே மோட்டர் பார்க் பண்ணிட்டு இறங்கி பின்னால இருக்கிற கார் எல்லாம் விலக்கி விட்டுட்டு காரை தள்ளி ஓரமா வச்சாரு. பக்கத்துல நின்று எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோட கார் ஸ்டார்ட் எடுத்துருச்சு. அவ்வளோ ஒரு கைண்டான ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து அன்னைக்குதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

0: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
1: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
0: நினைத்தாலே இனிக்கும்.
2: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
0: கேளுங்க, ரசிங்க,
1: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் ஏனி பாஸ்டினால் ராயப்பன். புகிட் அமான் நிர்வாக இயக்குநர் டத்துஸ்ரீ அப்துல் ஹசீஸ் அப்துல் மஜீத் தேசிய காவற்படை துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவரது நியமனம் இம்மாதம் 9ஆம் நாள் முதல் நடப்புக்கு வந்ததாக உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியன் இஸ்மாயில் தெரிவித்தார். பினாங்கு பினாகாவைச் சேர்ந்தவர் 59 வயது டத்துஸ்ரீ அப்துல் ஹசீஸ் மலேசிய தேசிய பல்கலைக்கழகம் UKMல் சமூக அறிவியல் துறையில் பட்டம் பெற்றவர். நாட்டிலுள்ள பொதுச்சேவை பணியாளர்களின் வருமானத்தை உயர்த்துவதற்கான முயற்சிகளை பொதுச்சேவைத்துறை ஆய்வு செய்கிறது. அரசு ஊழியர்களின் தற்போதைய ஊதியம் வறுமை கோட்டிற்கு கீழ் இல்லை என்று தெரிவித்த அதன் தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ டாக்டர் ஒன் அகமது

டாலான் அப்துல் அசீஸ் அவர்கள் தங்கள் செலவுகளை விவேகத்துடன் திட்டமிடுமாறு அறிவுறுத்தினார். நேபாளத்தில் மாந்தனேய பேரிடர் நிவாரண பணியில் ஈடுபட்ட மலேசியாவின் சிறப்பு தேடி மீட்கும் படை ஸ்மார்ட் இன்று பின்னிரவு 2 மணி அளவில் நாடு திரும்பியது. டியூடிஎம்இன் A400M விமானம் மூலம் தாயகம் திரும்பியுள்ள அனைத்து 11 உறுப்பினர்களும் நலமுடன் இருப்பது உறுதி செய்யப்பட்டதாக ஸ்மார்ட் தளபதி அப்துல் மனாஃப் ஜே இசா தெரிவித்தார். இன்று காலை பசிலான் வட்டாரத்தில் லமிதான் நகரில் வாக்களிப்பு மையத்தில் மேற்கொள்ளப்பட்ட வெடிகுண்டு தாக்குதல் முயற்சியை பிலிப்பீன்ஸ் காவல்துறையினரும் ராணுவத்தினரும் முறியடித்துள்ளனர். சொந்தமாக தயாரிக்கப்பட்ட அந்த வெடிகுண்டு கூட்டு உளவுத்துறை நடவடிக்கையின்போது கண்டறியப்பட்டது. பின்னர் கட்டுப்படுத்தப்பட்ட வெடிப்பு மூலம் பாதுகாப்பான முறையில் அழிக்கப்பட்டது. கொலம்பியாவின் வடமேற்கில் 5 பயணம் செய்த சிறு விமானத்துடன் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாக தேசிய பொது வான் போக்குவரத்து நிறுவனம் கூறியது. மண்டிகாவில் இருந்து போகோதாவில் உள்ள குவாமரால் விமான நிலையத்துக்கு புறப்பட்ட அந்த விமானம் உள்ளூர் நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை காலை மணி 9:23 தொடர்பை இழந்தது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் பஹாங் மக்கள் லீக் காட்பந்து நேற்றிரவு டாருல் மக்மர் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் YPMFC 2-1 என்ற கோல் எண்ணிக்கையில் ராவ் நகராட்சி மன்ற அணியை வீழ்த்தி முதல் முறையாக பட்டத்தை வென்றது. இந்த வெற்றியின் மூலம் அது அல் சுல்தான் அப்துல்லா கிண்ணத்தையும் 40,000 ரிங்கிட் ரொக்கத்தையும் தட்டிச் சென்றது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசிய மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மேஜர் சந்திரகாந்த் துறைக்காக ஒலித்த பாடல் தான் அது. ஒரு நாள் யாரும், அந்த ஒரு நாள் யாரும் யாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க, அனைத்து எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். விநாயகர் சதுர்த்தி இன்று காலையிலே கோயிலுக்கு போயிட்டீங்களா, இன்னும் இல்லையா, எப்படி இருக்கு உங்களுடைய நாள், அதோட சேர்த்து என்ன பாடலை அந்த ஒரு நாள் கேட்கணும்னு ஆசையா இருக்குன்னு அழைத்து சொல்லலாம். சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு தொடர்ந்து பாசமலர் திரைக்காக ஒலிக்கும் பாடல் உங்களுக்காக இசையும் இசையும் நிகழ்ச்சியும்.

0: சொல்லுங்க, விநாயகர் சதுர்த்தி எல்லாம் எப்படி இருந்தது?
1: காலையில வீட்டுல பூஜை நடத்தும், சாயந்தரம் கோயிலுக்கு போற யோசனை இருக்கு.
0: காலையில வேலையோ?
1: காலையில வந்து வீட்டுல பூஜை பண்ணிட்டு வேலைக்கு போயிட்டேன், அப்புறம் சாயந்தரம் தான் கோயிலுக்கு போவேன்.
0: சரி, இந்த கொள்ளுக்கட்டெல்லாம் செய்துட்டாங்களா வீட்டுல?
1: வாங்கினாங்கம்மா.
0: என்ன மனதுல முதல்ல நினைத்தீங்க இன்றைய நாள்?
1: நினைச்சேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி.
0: அது உண்மைதான், ஏன்னா எல்லாருமே வந்துட்டு பிள்ளையார் சொல்லி இதை வைத்துதானே ஆரம்பிப்பாங்க.
1: ஆமாங்க, ஆமா உண்மைதான்.
0: அதனால எல்லாமே நீ நல்ல சுமூகமா இருக்கட்டும். என்ன பாடல் கேட்கணும்னு ஆசையா இருக்கையா உங்களுக்கு?
1: நல்லவன் வாழ்வான் படத்திலிருந்து ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான்.
0: நாளுக்கு ஏற்ற பாடலா என்ன?
1: ஆமாங்க, நாளுக்கு ஏற்ற பாடல் தான். எல்லாரும் மனசுல எல்லாம் கடவுள் ஞாபகமே தான் இருக்கும், பிள்ளையார் ஞாபகமா முழுசும். அதனால அந்த நினைவா இந்த பாடலை எழுதிக்கிறேன்.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

0: வணக்கம் ஐயா.
1: நான் ராமு, பிள்ளைங்கள இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய நாள் இன்று எப்படி இருக்கு?
1: அன்றைக்கு காலையில இருந்துச்சு, நம்ம வந்து வீட்டுல எப்போது செய்யற மாதிரி சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு விநாயகருக்கு, அதுக்கு பிறகு கோயிலுக்கு போயிட்டு இல்லைன்னா மனசு ரொம்ப திருப்தியா இருந்தது. கிளாங்கிலேயே பக்கத்துலயே நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. சோ அங்க போயிட்டு கோயில் எல்லாம் கும்பிட்டு இப்ப அன்னதானம் முடிச்சிட்டு வரோம்.
0: அப்படியா? நீங்க அன்னதானம் கொடுத்தீங்களா என்ன?
1: இல்ல இல்ல, அந்த அன்னதானம் இதுல வந்து கலந்துக்குவோம், உதவி செய்யறது இதெல்லாம் இருக்கும்.
0: சரி சரி, அது என்னமோ ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் இல்லையா?
1: ஆமா,
0: இன்று கூட நிறைய கோயில்கள்ல அன்னதானம், அதாவது இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அன்னதானம் செய்யறாங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, கோயிலுக்கு போயிட்டு பிறகு மனசு நல்லா அமைதியா இருந்தது அப்படின்னு, அது உண்மை தானே?
1: உண்மை உண்மை. போயிட்டு வந்தாலே அவரை பார்த்தாலே நம்மளுக்கு சில இதெல்லாம் மறந்துடும்.
0: இந்த தலைமுறையினருக்கு நீங்க ஏதாவது ஒரு ஒரு செய்தி சொல்லணும்னா இந்த நல்ல நாள்ல என்ன சொல்லுவீங்க?
1: நல்ல சொல்லணும்னு சொன்னா, நம்மளுக்கு தாய் தந்தை இருந்தது கூட பிறகு இந்த கோயில்ன்றது ஒண்ணு நம்ம போயிட்டு வந்தாதான் நமக்கு சில நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க, நல்ல ஒரு புரிந்துணர்வு வரும். இறைவன் இருக்கிறான்னு ஒரு நம்பிக்கை வரணும். குறிப்பிட்டதான் அந்த பாசம் நேசம் எல்லாம் கூட வரும்.
0: ஆமா, மாதா பிதா குரு தெய்வம்னு தெய்வத்துலதான் முடிச்சிருக்கிறாங்க. ஆக தெய்வத்துக்கிட்டதான் கடைசியா நம்ம போகணும் இல்லையா?
1: ஆமா ஆமா, அது உண்மையான விஷயம்.
0: அப்பா அம்மாக்கு குருவுக்கு எதுவும் ஆனாலும் கடைசி எங்க போய் நிப்போனா கடவுளே இவங்களை எல்லாம் காப்பாத்துங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மிக நல்ல மாதிரி சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு சோர்வாக இருக்கும் இல்லையா? ஓய்வு தேவைப்படுமே.
1: இல்ல அப்படின்னு இல்ல, இப்ப முடிச்சுட்டு இப்ப ஆபீஸ்க்கு போற வேலையா செய்வோம்.
0: ஓ அப்படியா? சரி, கொள்ளுக்கட்டெல்லாம் கொடுத்தீங்களா இல்லையா?
1: நிறைய கோயில்ல வந்து குடுத்திருந்தாங்க, எடுத்து எடுத்து எல்லாத்தையும் பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க, சேர்ந்து பரிமாறிக்கிட்டு இருந்தோம்.
0: எனக்கு எனக்கு தான் இந்த வருஷம் கிடைக்காம போயிருச்சு, என்ன பண்றது?
1: கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு,
0: அதுதான் முக்கியம். இருந்தாலும் அது சுவைக்கிறதுல இருக்கிற ஒரு இது, ஆஹா, அப்படி ஒரு திருப்தி கிடைக்கும்ல.
1: பக்கத்துல இருந்தா எடுத்தாது குடுத்துட்டே வந்துருவேன்.
0: பரவாயில்ல, இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அதுவே அந்த ஆசி கிடைச்ச மாதிரி நாங்க எடுத்துக்கிறோம். என்ன பாடல் வேணுங்கய்யா?
1: உலகம் சமநிலை பெற வேண்டும்.

0: பத்தி அம்மா சொல்லுங்க, காலையில எப்படி பொழுது ஆரம்பித்தீங்க?
1: இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதா இருந்துச்சு.
0: அது என்ன சொல்லுவதற்கு முன்னதாக ஒரு சிறிய சிரிப்பு.
1: நான் பேசும்போது சிரிச்சுதான் பேசுவேன்.
0: நல்லா இருக்கு தெரியுங்களா கேக்குறதுக்கு. எங்க இன்னொரு முறை அப்படி சொல்லிட்டு கொள்ளுக்கட்டி அனுப்பிக்கலாம் அந்த பக்கம்.
1: அனுப்பி வைக்கிறோம், வாங்க வாங்க, நீங்க வந்து வீட்டுல சாப்பிட்டு போங்க.
0: ஓ, நான் வேலை வர முடியாதுன்றதுனால இப்படி அழைச்சாச்சா? சரி,
1: எனக்கு பிடிச்ச பாட்டு ஆறு மனமே ஆறு, அது மக்களுக்காக, என் பிள்ளைங்களுக்காக, விநாயகருக்காக நான் கேக்குறேன்.
0: இதெல்லாம் பாருங்க, விநாயகர் இந்நேரம் கேட்டுட்டு இருப்பாரு. என்ன தெரியுமா, உங்களுக்கு எல்லாம் ஆறுதல் குடுக்கறது நானு உங்க மனத்துக்கு, ஆனா எனக்கே நீங்க ஆறு மனமே கேக்குறீங்களான்னு கேட்டிருப்பாரு
1: ஆண்டவன். ஆமா, அவர் இல்லாம நம்மளையே
0: அவ்வளவுதான். ஏதாவது யோசிச்சுட்டு இருப்போம் தீர்வு இல்லாம, எப்படியாவது யாரு மூலமாவது அனுப்பி வச்சிருவாரு தானே? நினைக்கும் போது யார் மூலமாவது ஏதாவது உதவி அனுப்பிடுறாரு.
1: நானும் எத்தனையோ வாட்டி அடிச்சு அடிச்சு பார்த்தேன், போன் பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. சரி, இன்னைக்கு ட்ரை பண்ணி பாப்போமே, கிடைச்சிருச்சு.
0: கிள்ளான் சிரிப்பு அழகிக்கு கிடைச்சது எங்களுக்கு மகிழ்ச்சி தான்.
1: ரொம்ப நன்றி.

0: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், நான் சங்கர் ராமன் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
1: கிளாங்கிலிருந்து பேசுறேன்.
0: என்ன எல்லாம் இன்னைக்கு கிள்ளான் காற்றாவி பேசுது?
1: அது என்னமோ அதிர்ஷ்டம் இன்றைக்கு எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டம். எனக்கு அதிர்ஷ்டம் இன்றைக்குதான், ஏன்னா பலமுறை அடிச்சும் கிடைக்கல.
0: அப்படியா? அப்போ நான் நினைக்கிறேன் இன்று விநாயகர் சதுர்த்திக்கு நீங்க விநாயகரை நல்ல மகிழ்ச்சி படுத்திருக்கீங்க கிள்ளான் மக்கள்.
1: ஆமா, கண்டிப்பாக.
0: உங்களுடைய நாள் எப்படி இருந்தது?
1: சிறப்பா இருக்குமா. காலையில நாலு மணிக்கு எழுந்துச்சு அஞ்சு மணிக்கு அவர் வழிபாடு பண்ணிட்டு வீட்டுல வழிபாடு பண்ணிட்டு அதை முடிச்சுட்டு நான் மணிக்கு வரைக்கும் 5:40 வேலைக்கு போயிடணும். அதான் அனைவரும் சிறப்பா இருக்கணும்.
0: நிச்சயமா,
1: எந்த நோய் இல்ல, நல்லா இருக்கணும்.
0: அதுதான் முக்கியம். நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா, அதுவே போதுமான ஒன்று. ஏன்னா நான் உலகத்துல நடக்கிறத பாக்கப்ப தினம் தினம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா. அதனால தொடர்ந்து கடவுள்கிட்ட கேக்கலாம், கடவுளே என்ன நடந்தாலும் பரவாயில்ல, யாரு தவறு செய்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு.
1: அது உண்மை, கண்டிப்பா நினைக்கணும். அது வந்து நம்ம வந்து விநாயகர் வழிபாடு அது கண்டிப்பா செஞ்சாகணும். ஆனா அதுக்கு முதல்ல நம்ம வந்து நம்ம தாய் தப்பு வழிபடுவோம்
0: கட்டாயம்.
1: அவங்க முதல்ல நினைக்கணும். அதனால தாயை சிறந்தது கோயிலும் இல்லை தந்தை சொல்லிக்க வந்து அந்த பாட்டு போடுங்க.
0: நீங்க சொன்னது எல்லாமே ஒரே பாடல கொடுத்துட்டீங்க தானே.
1: ஆமா,
0: இந்த பாடலை கேட்கும் போது சின்ன வயசு நினைவு வரும். மிக்க நன்றிங்கய்யா.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் ஏனி பாஸ்டினால் ராயப்பன். மலேசிய தன்னார்வத்துறை ரேலா உறுப்பினர்களுக்கான படித்தொகையான 1 மணி நேரத்துக்கு 8 ரிங்கே மேலும் நியாயமான வரம்பிற்கு திருத்தி அமைக்கப்படவுள்ளது. அது தற்போது குறைந்தபட்ச ஊதிய அளவை விட குறைவாக இருப்பதை கருத்தில் கொண்டு இந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசத்யூன் இஸ்மாயில் அமைச்சின் மாதாந்திர கூட்டத்தில் கூறினார். முந்தைய தலைமுறையினர் அமைதியான ஒன்றுபட்ட நாட்டை உருவாக்க எதிர்கொண்ட போராட்டங்களை நாட்டின் இளைய தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டும். அத்துடன் நாட்டின் எதிர்காலத்துக்கு ஊறு விளைவிக்கும் ஊழலையும் அவர்கள் நிராகரிக்க வேண்டும் என தொடர்பு அமைச்சர் டத்துஸ்ரீ ஃபாமி ஃபாடில் வலியுறுத்தினார். கம்யூனிசம், வகுப்புவாதம், ஊழல் ஒரு நாட்டை அழிக்கக்கூடிய 3 கூறுகள் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். வரும் புதன்கிழமை சரவா கூச்சிங் போர்னியோ மாநாட்டு மையம் BCCKவில் நடைபெறவுள்ள 2026 மலேசிய நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு சபா சரவா தீபகற்பத்தைச் சேர்ந்த கலைஞர்களின் படைப்புகள்

இடம்பெறவுள்ளன. தொடக்க நிகழ்ச்சியாக சீலான், ஹட்ரா, கண்டாங் இசை, சிங்க நடனம், மலேசிய உருவாக்கம் குறித்த நாடக நிகழ்ச்சிகள் இடம்பெறவுள்ளதாக சரபா பொது தொடர்பு பிரிவு உகாஸ் இயக்குநர் அவங் புத்ரா யூஸ்ரி அவங் ரிஸ்வான் கூறினார். இந்தோனேசியாவில் காட்டுத்தீயை கையாள 53 விமானங்கள் ஆயத்த நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. அங்கு தீ ஏற்படுவதற்கான ஆபத்து அதிகமுள்ள நிலையில் நாடு முழுவதும் அதீத வெப்பம் நிலவும் 600 இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. எனினும் மத்திய கலிமந்தானிலும் மேற்கு கலிமந்தானிலும் வெப்பநிலைமை சீரடைந்துள்ளது. மேற்காசிய போரை தொடர்ந்து இவ்வாண்டின் முதல் 8 மாதங்களில் துபாய்க்கான பன்னாட்டு சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை 44 விழுக்காடு சரிந்ததாக அந்நாட்டின் பொருளாதார சுற்றுப்பயணத்துறை தரவு காட்டுகிறது. துபாயில் அரபிய சுற்றுப்பயண சந்தையை முன்னிட்டு கடந்த பிப்ரவரிக்கு பின் முதல் முறையாக இந்த தரவு வெளியாகியுள்ளது. விளையாட்டு காட்பந்து. மலேசியாவை நிகர்த்து களமிறங்க வெக்சன் டா சில்வாவுக்கும் பிரெட் டெப்புக்குமான அனுமதியை ஃபிஃபா உறுதிப்படுத்தியுள்ளது. ஹரிமோ மலாயா அதன் தாக்குதல் தற்காப்பு ஆகிய பிரிவுகளை வலுப்படுத்துவதில் கூடுதல் வாய்ப்புக்கு இது வழிவகுத்துள்ளது என விளையாட்டு ஆய்வாளர் அஸ்லன் ஜோஹர் கூறியுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்கும் அன்புள்ளங்களுக்கு நன்றி. சரிங்க, இன்று செப்டம்பர் 14 நாள் உங்களுக்கு பிறந்த நாளா திருமண நாளா அழைத்து எங்களோடு வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளலாம்.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண் எரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமல் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.
2: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
3: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
4: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
5: தாதையர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு 13 ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது. புத்திரஜயில வேலை செய்யறப்ப நிறை மாத கர்ப்பிணியா இருந்தேன். பனிக்கூடம் வந்து உடஞ்சவனே வீட்டுல வந்து யாருமே இல்ல. எமர்ஜென்சி கால் பண்ணோடனே நர்ஸ் உதவி செய்யறவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. குறிப்பிட்டு 2 தாதையர்கள் வந்து எனக்கு அவ்வளவு ஒரு உதவியா இருந்தாங்க. ரொம்ப பேனிக்கா இருந்தேன். வீடு கூட்டணுமா இல்லையா, பேபி திங்ஸ் எல்லாம் எடுக்கணும். அந்த 2 தாதையர்கள் அவங்க பேரு தெரியல, மலைக்காரவங்க. இப்ப வரைக்கும் நான் அவங்களை நினைச்சு பாக்குறேன், அவங்க பேரு தெரியல, அவங்க முகம் கூட நான் மறந்துட்டேன். அவங்க செஞ்ச அந்த ஒரு காரியம் வந்து இப்போ எனக்கு வந்து அந்த தருணம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா பாக்குறேன்.
4: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

0: ஜெயந்தி பேசுறேன் ஷாலாம்லேருந்து.
1: சொல்லுங்க ஜெயந்தி, யாருக்கு பிறந்த நாள்?
0: இன்னைக்கு வந்து ரித்தியா இன்னைக்கு பிறந்த நாள்.
1: யார் அவங்க?
0: அவங்க வந்து என்னோட ஃப்ரெண்டோட டாட்டர். அவங்க வந்து எஸ்டிபிஎம் எக்ஸாம் செய்ய போறாங்க.
1: என்ன சிறப்பு?
0: அவங்க வந்து அதான் வந்து எனக்கு ஃப்ரெண்டோட டாட்டர் தான், ஆனா ரொம்ப ஹார்ட் டச் பண்ணி இருப்பாங்க எப்பயுமே என் கூட.
1: அது தெரியுது நீங்க சொல்லும் போது. அதாவது அவங்க உங்களுடைய நண்பருடைய மகள் நில உங்க மக மாதிரி உங்க வாழ்க்கையில அல்லவா? அன்போடு என்றென்றும் நீங்க இருவரும் இணைந்திருக்க எங்களுடைய வாழ்த்தும் கூட.
0: நன்றி.
1: நல்லா படிச்சு பல்கலைக்கழகம் செல்லட்டும்.
0: செல்லணும்,
1: செல்வாங்க அவ்வளவுதான். நன்றி நன்றி
0: நன்றி நன்றி.

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகராதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி,
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

0: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே,
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: மஞ்சளில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். யத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

விநாயகர் சதுர்த்தி என்றாலே கொழுக்கட்டையை நம்மால் மறக்கவே முடியாது. அரிசி மாவில் அன்பை கலந்து வெள்ளத்தில் இனிமையை சேர்த்து தேங்காயில் மனத்தை பரப்பி கைகளால் உருட்டி வைத்த அந்த சிறிய உருண்டை தாங்க கொழுக்கட்டை. விநாயகருக்கு பிடித்த நைவேத்தியம் மட்டும் கிடையாது, அது நம் வீட்டு சமையல் அறையில் பாட்டியின் கைமணம், அம்மாவின் அன்பு, திருநாளின் இனிமை எல்லாமே சேர்ந்த ஒரு சுவை. இந்த விநாயகர் சதுர்த்தியில் ஒரு கொழுக்கட்டை சாப்பிடும் போது ஒரு வேண்டுதலையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை முழுவதும் இனிமையாக இருக்கட்டுங்க. அப்படியே முடிந்தா யாரும் கொழுக்கட்டை சாப்பிடலன்னா அவங்க கிட்ட நீங்க கூட செய்து கொடுக்கலாம், தவறு எதுவும் கிடையாதுல்ல.

0: வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்ல. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வரதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்டும் பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
1: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம். புகைமூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜன் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
2: மலேசியா நடக்கிற இந்த புகைமூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதை ஏன் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நூல் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரல் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வரதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்கள். எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்கள். ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த ஹேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர், ஏர் புரி பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
3: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
4: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
3: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
4: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை நேரம் பிற்பகல் மணி 3:45 தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது திருக்குர்ஆன் விளக்க உரை. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற வாரம் சூரத்துல் பக்கராவுடைய 4வது வசனம் 5வது வசனம் இந்த வசனங்களின் விளக்கத்தையும் அர்த்தத்தையும் நாம் பார்த்தோம். அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கராவுடைய 3வது வசனம் 4வது வசனம் அதில் பயபக்தியாளர்களுடைய தன்மைகளை மிக தெளிவாக கூறினான். 5வது வசனத்தில் இந்த உண்மை விசுவாசிகள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு கூறினான். இன்று வரக்கூடிய சூரத்துல் பக்கராவுடைய 6வது வசனத்தில் அல்லாஹு தஆலா பயபக்தியாளர்கள் இறை விசுவாசிகளுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய இறை மறுப்பாளர்களை பற்றி அல்லாஹு பேசுகிறான். இறை மறுப்பாளர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்களிடத்தில் எந்த நல்ல விஷயத்தை எடுத்து சொன்னாலும் சரி, அதை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள் என்பதை அல்லாஹு தஆலா மிக தெளிவுபடுத்துகிறான். நபியே, நிச்சயமாக ஏக இறைவனை மறுக்கக்கூடியவர்களை நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாமல் விடுவதும் ஒன்றுதான். காரணம், அவர்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ள போவதில்லை என்று சூரத்துல் பக்கராவுடைய 6வது வசனத்திலே அல்லாஹு தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை ஏன் இறக்கினான் என்ற காரணத்தை நாம் பார்க்கிறோம். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாளர்கள். மிகப்பெரிய விஷயத்தில் நபி அவர்கள் உண்மையாகவே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய நாவில் ஒருபோதும் பொய் என்பது வந்ததில்லை. அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இறை மறுப்பாளர்கள் கூட அமீனுன், சாதிக்குன், நம்பிக்கையாளர், உண்மையாளர் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்மையை பார்க்கும் பொழுது நபி அவர்கள் பிறர் நலம் நாடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். சுயநலம் இல்லாமல் அனைத்து மக்களும் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். மேலும் அனைத்து மக்களும் நேர்வழி பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். யாரும் நரகத்தை அடைந்துவிடக் கூடாது, அனைத்து மக்களையும் காப்பாற்றி அனைவர்களும் நேர்வழி பெற்று அனைவர்களும் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டவர்கள். மேலும் அவர்கள் லம் யகுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஹிஷன். அவர்களுடைய தன்மையை பற்றி ஹதீஸில் வருகிறது, நபி அவர்கள் அருவருக்கத்தக்க வார்த்தைகளை அவர்களுடைய வாழ்நாளில் பேசியதில்லை. நபியுடைய வார்த்தைகளினால் அடுத்தவர்களுடைய உள்ளத்தில் எந்த ஒரு காயமும் ஏற்படுத்தியது கிடையாது. நபி அவர்கள் மிருதுவாக பேசுவார்கள், தன்மையோடு நடந்து கொள்வார்கள். அவர்களுடைய நாவிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் அடுத்தவர்களுக்கு மனதில் மகிழ்வை தரும். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து மக்களும் நேர்வழி அடைய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதேபோன்று தனக்கு இடையூறு செய்தவர்களுக்கு கூட அவர்கள் ஒருபோதும் தங்களுடைய வாழ்நாளில் தீமைகள் செய்ததில்லை. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் அடுத்த மக்களுக்கு நன்மையே செய்திருக்கிறார்கள். தனக்கு கஷ்டம் கொடுத்தவர்களை கூட மன்னித்திருக்கிறார்கள். நன்மையை செய்து ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அனைத்து மக்களும் ஈமானை ஏற்க வேண்டும், அல்லாஹுவை நம்ப வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். எந்த மக்கள் ஈமானை ஏற்கவில்லையோ, இறை நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவர்களுடைய விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையடைந்தார்கள். அவர்களை நினைத்து நினைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருத்தப்பட்டார்கள். எப்படியாவது இவர்கள் நேர்வழியை அடைய வேண்டுமே என்று ஆசைப்பட்டார்கள். அந்த சமயத்தில் தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைத்தான். நபியே, நீங்கள் அடுத்தவர்களை நினைத்து கவலைப்பட்டு உங்களை நீங்கள் வருத்திக் கொள்ள வேண்டாம். இறை மறுப்பாளர்கள் அவர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும் சரி, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாவிட்டாலும் சரி, இரண்டுமே சமம்தான். அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள், அவர்களை பற்றி நீங்கள் ஒருபோதும் கவலைப்படக்கூடாது என்று அல்லாஹுத்தாலா நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு மிக தெளிவாக இந்த வசனத்தின் மூலம் சொல்லித் தருகிறான். இந்த வசனத்தின் மூலம் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா ஆறுதலை கூறுகிறான். நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் எல்லா மக்களும் நேர்வழி அடைய வேண்டும் என்று அதிக அக்கறையும் அதிக கவனமும் எடுத்ததின் காரணமாக அல்லாஹுத்தாலா நபி அவர்களுடைய உள்ளத்திற்கு மருந்தாக இந்த வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறான். மேலும் இந்த வசனத்துடைய விளக்கத்திலே நாம் பார்க்கிறோம் இறை மறுப்பாளர்கள் எத்தனை வகைப்படுகிறார்கள் என்ற விளக்கத்தை நாம் பார்க்கிறோம். இறை மறுப்பாளர்கள் நான்கு வகைப்படுகிறார்கள். ஒன்று, நாவாலும் உள்ளத்தாலும் அல்லாஹுடைய வல்லமையை மறுக்கக்கூடியவர்கள். இந்த வகையில் பல வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு ஃபிரௌன் இந்த வகையை சார்ந்தவனாக இருந்தான். அவன் நாவாலும் உள்ளத்தாலும் அல்லாஹுடைய வல்லமையை மறுத்து தான் கடவுள் என்று வாதித்தான். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்தவன்தான் ஃபிரௌன். இரண்டாவது வகையினர் மனதால் ஏக இறைவனை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லாஹுதான் ஏக இறைவன் என்று நாவால் உறுதி கூறாமல் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர்கள். இந்த பிரிவினர்களில் ஷைத்தான் மிக முக்கியமானவனாக இருக்கிறான். அவன் அல்லாஹுவை மனதால் நம்பியிருந்தான். நாவால் அவன் உறுதி கூறாமல் இருந்ததின் காரணமாக அவன் தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானாக அவன் மாறிவிட்டான். அடுத்து மூன்றாவது வகையினர் மனதாலும் நாவினாலும் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் அல்லாஹுடைய கட்டளையை மறுப்பார்கள். இவர்கள் யார் என்று சொன்னால் வேதம் வழங்கப்பட்டவர்கள். வேதம் வழங்கப்பட்டவர்களுக்கு மிக தெளிவாக இறுதியாக நபி முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் வருவார்கள் என்று தெரியும். அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும் என்று தெரியும். தெரிந்தும் கூட அல்லாஹுடைய இந்த கட்டளையை மறுத்து வாழ்ந்தவர்கள். அடுத்து நான்காவதாக மனதால் நிராகரித்து நாவால் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டோம் என்று கூறுவார்கள். உள்ளத்திலே அவர்களுக்கு ஈமான் இருக்காது. வெளியிலே தங்களை முஸ்லிம்களை போன்று காட்டிக்கொள்வார்கள். நாங்களும் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று நாவிலே சொல்லுவார்கள். தொழுகுவதை போன்று நடிப்பார்கள். ஆனால் உள்ளத்திலே அவர்களுக்கு ஈமான் இருக்காது. இவர்கள்தான் நயவஞ்சகர்கள், முனாஃபிகீன்கள் என்று குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆக சூரத்துல் பக்கராவுடைய ஆறாவது வசனத்தின் மூலம் அல்லாஹுத்தாலா இறை மறுப்பாளர்களை பற்றி மிக தெளிவாக கூறுகிறான். அந்த இறை மறுப்பாளர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும் சரி, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாமல் இருந்தாலும் சரி, இரண்டுமே சமம் என்று அல்லாஹு சொல்கிறான். இரண்டுமே சமம் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் எடுத்துச் சொல்வதனால் எந்த ஒரு பயனும் கிடையாது. அவர்கள் நேர்வழியை பெறமாட்டார்கள். அவர்கள் செய்வதைத்தான் அவர்கள் மிக பெரிதாக கருதுவார்கள். காரணம் அல்லாஹுத்தாலா சூரத்துன் நஹலுடைய வசனத்திலே மிக தெளிவாக சொல்கிறான், எவர்கள் இறை மறுப்பாளர்களாக இருக்கிறார்களோ ஷைத்தான் அவர்களுடைய செயலை அலங்கரித்து காட்டிவிட்டான். அவர்களுடைய தவறான செயல்களையெல்லாம் ஷைத்தான் அவர்களுக்கு நியாயப்படுத்தி காட்டிவிட்டான். தாங்கள் செய்வதுதான் சரி என்று அவருடைய உள்ளத்திலே ஏற்படுத்திவிட்டான். அந்த ஷைத்தான் தான் நாளை மறுமையிலும் அவர்களுக்கு நண்பர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹுத்தாலா சூரத்துன் நகலிலே மிக தெளிவாக சொல்லிக் காண்பிக்கிறான். நேர்வழி அடையக்கூடிய அந்த வாய்ப்பு இல்லாத காரணத்தினால்தான் அல்லாஹுத்தாலா இப்படி நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான். நபியே அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தாலும் சரி, எச்சரிக்கை செய்யாவிட்டாலும் சரி, இரண்டுமே சமம் என்று அல்லாஹுத்தாலா மிக தெளிவாக கூறுகிறான். அடுத்தபடியாக அல்லாஹுத்தாலா சூரத்துல் பக்கராவுடைய ஏழாவது வசனத்திலே இறை மறுப்பாளர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்கிறான். அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹுத்தாலா முத்திரையிட்டு விட்டான். வாலா சமயம் அவர்களுடைய கேட்கும் செவி புலன்களின் மீது அல்லாஹு முத்திரையிட்டு விட்டான். வாலா அபு சாரிஹிம் ஹிஷாவா அவர்களுடைய பார்வையில் திரை விழுந்து விட்டது. வலகும் அதாபுன் அலீம் அவர்களுக்கு மகத்தான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹுத்தாலா சூரத்துல் பக்கராவுடைய ஏழாவது வசனத்தில் மிக தெளிவாக கூறுகிறான். இந்த வசனத்தில் அல்லாஹுத்தாலா ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் அவர்களுடைய உள்ளத்தின் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டதாக கூறுகிறான். இதனுடைய விளக்கம், அவர்கள் நல்ல விஷயத்தை கேட்டு அவர்களுடைய உள்ளத்தில் சிந்தித்து அதை சரிபார்த்து அதை நல்ல முறையில் விளங்கக்கூடிய அந்த ஆற்றலை அல்லாஹு தாலா எடுத்துவிட்டான். அல்லாஹு தாலா அவர்களுக்கு அறிவை கொடுத்திருக்கிறான். அந்த அறிவை வைத்து சிந்தித்து அவர்களுடைய உள்ளத்தில் நல் உணர்வு பெற முடியும். ஆனால் அந்த நல் உணர்வு பெறக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹு தாலா எடுத்துவிட்டான். அவர்கள் தெளிவாக இருப்பார்கள், ஆனால் அந்த உள்ளம் அழுக்காக இருக்கும். அந்த உள்ளத்திலே நல்ல விஷயங்கள் சென்று அதை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அந்த தன்மையை அல்லாஹு தாலா எடுத்துவிட்டான். அதைத்தான் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டதாக சொல்கிறான். அவர்களுடைய கேட்கும் செவி புலன்களின் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான் என்று சொல்கிறான். அவர்களுடைய செவி புலன்களில் எந்த நல்ல விஷயங்கள் விழுந்தாலும் சரி, அதை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அந்த சிந்தனை என்பது இருக்காது. மேலும் நல்ல விஷயத்தை அவர்கள் கேட்டாலும் அதை கேட்காததை போன்று அவர்கள் இருந்து விடுவார்கள். நல்ல விஷயத்தை கேட்டு உணர்வு பெறக்கூடிய அந்த ஆற்றலை அல்லாஹு தாலா அவர்களுக்கு எடுத்து விடுவான். அவர்கள் தீயதை கேட்டால் உடனே அந்த தீய சிந்தனை அவர்களுக்கு வரும். தீயதை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் வரும். நல்லதை கேட்டால் நல்லதை செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வம் அவர்களுக்கு வராது. காரணம், அல்லாஹு தாலா அவர்களுடைய செவி புலன்களில் ஒரு முத்திரையை ஏற்படுத்தி விட்டான். அவர்களுடைய பார்வையின் மீது ஒரு திரையை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி இருக்கிறான். நல்லதை பார்ப்பார்கள், ஆனால் நல்லது என்று அவர்களால் விளங்க முடியாது. கெட்டதை பார்ப்பார்கள், உடனே அந்த கெட்ட விஷயத்தை அப்படியே உள்வாங்கிக் கொள்வார்கள். நல்லதை பார்த்தாலும் கூட அதை உணர்வு பெற வேண்டும் என்ற அந்த தன்மை அவர்களுக்கு வராது. சில சமயத்தில் அதை அவர்கள் தவறாகவே விளங்குவார்கள். அவர்களுடைய பார்வை என்பது சரியான பார்வையாக இருக்காது. காரணம், அவர்களுடைய பார்வையின் மீது ஒரு திரையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். எத்தனையோ மனிதர்கள் பல வகையான நல்ல விஷயங்களை பார்க்கிறார்கள். உலகத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மிக பிரமாண்டமான படைப்புகளை எல்லாம் பார்க்கிறார்கள். ஆனால் பார்த்தும் கூட

0: இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு காண்பித்துக் கொடுத்தான். ஆனால் அவர்கள் நேர்வழியை தேர்வு செய்யாமல் பாவமான வழியை தேர்வு செய்ததினால் அல்லாஹு தஆலா அவர்களுடைய பார்வை, கேட்கும் திறன் அவருடைய உள்ளத்திலே முத்திரையிட்டு வழி தவறச் செய்துவிட்டான். அல்லாஹு தஆலா சூரத்து ஸஃபிலே சொல்கிறான், அவர்கள் நேர்வழியில் இருந்து சருகிய பொழுது அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளங்களையும் நேர்வழியில் இருந்து சருகச் செய்து விட்டான் என்று சூரத்து ஸஃபிலே மிக தெளிவாக கூறுகிறான். நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த நல்ல வழியின் பக்கம் அல்லாஹு தஆலா அந்த ஹிதாயத்தை காண்பிக்கிறான். தவறான வழியை தேர்ந்தெடுக்கும் பொழுது அல்லாஹு தஆலா அதே வழியிலே நம்மை விட்டு விடுகிறான். இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது நல்லதை தேர்வு செய்ய வேண்டும், நல்லதை பார்க்க வேண்டும், நல்லதை கேட்க வேண்டும், நல்லதையே விரும்ப வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹு தஆலா அந்த நேரான வழியை நமக்கு காண்பிக்கிறான் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் எல்லா வகையான உயர்ந்த பாக்கியங்களையும் உயர்ந்த தன்மைகளையும் தந்தருள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து.
1: நேயர்களே, இதுவரை திருக்குர்ஆன் விளக்க உரை கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கின்.
3: இடம்பெற்றது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
4: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

இசையும் இசையும் இசையும் நிகழ்ச்சி இந்த அளவில் நிறைவடைகின்றது. விடைபெறுகின்றேன் உங்கள் நான் ட்ரைசாலசாரு. அடுத்த தீரா இசையில் உங்களை சந்திக்கின்றார் கிஷன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நாள் விநாயகர் சதுர்த்தி. எனவே மனதில் நினைத்த நல்ல நல்ல நற்செய்திகளின் தொடக்கமாக இன்று அமைய அதற்கு விநாயகர் துணை நிற்க உலகத்தில் அமைதி நிலவ தொடர்ந்து பிரார்த்தனை செய்யலாம். மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். உள்துறை அமைச்சின் அனைத்து நிறுவனங்களும் தத்தம் கடமைகளை ஆற்றுவதில் செயற்கை நுண்ணறிவு AI பயன்பாடு மூலம் பயன்பெற வேண்டும் என அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசுட்டியோன் இஸ்மாயில் வலியுறுத்தியுள்ளார். உற்பத்தியையும் விவேகத்தையும் மக்களுக்கான சேவை வழங்கல் அமைப்பையும் மேம்படுத்த இது வழிவகுக்கும் என அவர் கூறியுள்ளார். இவ்வேளை மலேசிய கடல் செயலாக்க நிறுவனம் APMM அடுத்த ஆண்டு இறுதிக்குள் துருக்கியில் தயாரிக்கப்படும் 2nd பல்நோக்கு கப்பல் MPMS ஐ பெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசுட்டியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட கப்பலின் தயாரிப்பு நிலவரத்தை பார்ப்பதற்காக அவர் இம்மாத இறுதியில் இஸ்தான்புலுக்கு பயணம் மேற்கொள்கிறார். நேபாளம் ரசுவாவில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தை தொடர்ந்து இதுவரை தொடர்பு கொள்ள இயலாத இரு அதிகாரிகளின் நலன்சார் அம்சங்கள் தொடர்ந்து பாதுகாக்கப்படுவதை மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறை JBPM உறுதி செய்யும். அவர்களின் ஊதிய கட்டணம் ஓய்வூதியம் குறித்து பொதுச்சேவை துறையிடம் கலந்துரையாடியதாக JBPM தலைமை இயக்குநர் டத்து ஸ்ரீ நூர் இஷா முகமது கூறியுள்ளார். கிரீட் தீவு அருகே கிரீஸ் தீவான கவுடோஸில் 77 புலம்பெயர்ந்தோரை ஏற்றிச் சென்ற கப்பல் மூழ்கியதில் ஒருவர் பலியாகினார். 25 பேரை காணவில்லை. 51 பேர் மீட்கப்பட்டதாக கடலோர காவற்படை செய்தி தொடர்பாளர் கூறினார். கிரீட்டும் கவுடோஸும் புகலிடம் கோருவோர் கிரீஸுக்குள் நுழைவதற்கான முதன்மை பாதையாக உள்ளது. இந்தியா புதுடெல்லியில் கடந்த 12 முதல் 13

நாள் வரை நடைபெற்ற 18th பிரிக்ஸ் தலைவர்கள் மாநாட்டில் சீன அதிபர் ஸி ஜின்பிங் கலந்து கொண்டார். 24 மணி நேரத்திற்கும் குறைவான நேரத்தில் சுமார் 10 நடவடிக்கைகளை அவரது பயண அட்டவணை உட்படுத்தியிருந்தது. 15th சீன தேசிய சமூக பொருளாதார மேம்பாட்டின் 5 திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ள முதலாம் ஆண்டில் இந்த பயணம் முக்கிய பங்கு வகிக்கிறது. விளையாட்டு ஆசிய கிண்ண கிரிக்கெட். இந்திய மகளிர் அணி ஆசிய கிண்ண கோப்பையை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் மோசின் நக்வினிடமிருந்து பெற மறுத்துள்ளது. அப்போட்டியில் 8th முறையாக வாகை சூடிய அவணி கடந்த ஆண்டு போட்டியில் வெற்றி பெற்று இன்று வரை கோப்பையை பெற்றுக் கொள்ளாத ஆடவர் அணியின் நிலைப்பாட்டை பின்பற்றியுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களை கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:12. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:12.

அன்பான மாலை வணக்கம் எல்லோருக்கும். மிக நீண்ட இடைவேளைக்கு பிறகு தீராயசில் உங்களோட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. கிஷன் இந்த பக்கமா பேசிட்டு இருக்க. நமக்கான மற்றும் ஒரு வாய்ப்பில் மீண்டும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான 80 தொடர்களின் வாசம் அதிகம் வீசும் நேரம் இது தீராயசில். தொடர்ந்து 8 வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. சரி, இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லையா, நிறைய வேலைகள் பரபரப்பா போயிட்டு இருக்கும். வேலையில இருந்தாலுமே வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் பரபரப்பா மனசுக்குள்ள போய்கிட்டு இருக்கும். எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கு பாட்டு முதல்ல கேட்கலாம் வாங்க.

0: வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

அருள்மொழி எஸ் ஜானகி குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, போட்டி அங்கம் சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்காக இப்போ இடம்பெற போகுது என்ன அப்படின்னா, ஒரு பாடல் நாங்கள் வந்து ஒளிபரப்பு செய்வோம். அந்த பாடலில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தவறான வார்த்தை, அது என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லணும். அதாவது அந்த நம்ம பாடல் கேட்கும் போது இருந்த அந்த வார்த்தை இப்போ நம்ம பாடகி, அதாவது பின்தாங் மின்னல் பாடகி ராஜஸ்ரீ வந்து தவறான ஒரே ஒரு வார்த்தையில பாடிடுவாங்க. அது என்ன வார்த்தை அப்படின்றத நீங்கள் தான் கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. இது தப்புப்பா, இது அந்த பாட்டில் இப்படி வராத அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அழைச்சு நீங்க சொல்லலாம். என்ன பாட்டுன்றத முதல்ல நம்ம கேட்டுடலாம் வாங்க.

இதுல எங்க எந்த சொல் தவறு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 கண்டுபிடிச்சிட்டீங்களா? பிடிச்சா அழைச்சு சொல்லுங்க. இப்போ அடுத்த பாட்டு கே ஜே எஸ் தாஸ் உங்களுக்காக கொண்டு வராரு, கேட்கலாம் வாங்க.

இசைஞானியுடைய இசைனா இசைதாங்க. இந்த நேரத்துல இப்போ மெதுவட்டம் ஜாகிங் போயிட்டு இருப்பீங்க, இல்ல டீ குடிச்சிட்டே நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பாடல்கள்லாம் அடேங்கப்பா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கோம்னு நாங்க நம்புறோம். இருந்துச்சு இல்ல? சரி, இப்போ போட்டி அங்கத்துக்கு நீங்களும் அழைக்கிறதா இருந்தா அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். முதல் பாடல் வந்துட்டு பேசக்கூடாது அப்படின்ற பாடலை நம்ம விண்தாங் மின்னல் பாடகி ராஜஸ்ரீ வந்து பாடியிருந்தாங்க. அதுல என்ன வார்த்தை தப்பா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரே ஒரு சொல் மட்டும் அதுல தப்பு தவறு, அது என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சா அழைக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அந்த பாட்டை மறுபடியும் கேட்கணும் அப்படின்னா வந்துட்டு இருக்கு உங்களுக்காக.

0: ரிமாஷினி, அந்த பாட்டுல எந்த வார்த்தை தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: நூலில் ஆடும் இடையும் உண்டு நினைச்சா அவங்க நூலில் ஆடும் மேனின்னு சொல்லிருப்பாங்க.
0: நூலில் ஆடும்
1: இடையும் உண்டு, அந்த இடையதான் அவங்க பாடும்போது மேனின்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன்.
0: நீங்க சொல்றது வந்து காலை பணியும் நீ அப்படின்னு தொடங்கும் போதுதான் அந்த வார்த்தை வரும். கூட சரியா கண்டுபிடிச்சிட்டீங்களோன்னு நினைச்சேன்.
1: இல்ல எனக்கு அந்த ஒரு லைன் தான் கரெக்டா ஞாபகம்
0: இல்ல. அந்த பார்க்கும் பார்வையிலிருந்து தொடங்கும் போது வேற ஒரு பிள்ளை அங்க இருக்கு. விநாயகர் சதுர்த்தி நல்லபடியா கொண்டாடுங்க. உங்களுக்கு பதில் தெரிஞ்சதா? இவங்க ஏறக்குறைய கண்டுபிடிச்சிட்டாங்க, அது சரியான பதில் இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத அழைத்து சொல்லுங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் அந்த பக்கம்?
0: இங்க நான் ஷான் பேசுறேன்.
1: ஷான், சொல்லுங்க, கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சா?
0: முடிஞ்சது. பாலில் ஆடும் நீ, நீ எங்கும் கொஞ்சம் செல்வம் நீ.
1: அப்ப நூலில் இல்லையா?
0: நூல் அது. பாலில் ஆடும் நீ, எங்கும் கொஞ்சம் செல்வம் நீ.
1: சரி, நீங்க சொன்னது சரியா இல்லையான்னு கேட்டு பாக்கலாமா?

0: அந்த நூலில் அப்படின்றது சரியா வந்துச்சா? ஷான் தான் சரியா பதில கண்டுபிடிச்சிருக்கீங்க. அந்த நூலில் ஆடும் வந்து இரண்டாவது சரணத்துல வரும் இல்லையா, பாட்டை ரொம்ப கரைச்சு குடிச்சு வச்சிருக்கீங்க போல.
1: ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, என் பேர் ஷண்முகவல்லி, கால் ஷான். அந்த பாட்டு ரொம்ப, இந்த வரிகள் ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, கணவருக்காகவே அடுத்து அந்த பாட்டு கொடுத்துருவோமா? சரியா கண்டுபிடிச்சதுனால நன்றி.
1: நன்றி.
0: போட்டி முடிஞ்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா இன்னும் இல்லங்க, இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. அடுத்து ஒரு பாட்டு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தயார் அப்படின்னா இப்பவே நீங்க அழைங்க. என்ன பாட்டு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8

0: அடுத்து வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனாப்ஸ் இ-டியூஷன். மைனாப்ஸ் இ-டியூஷன் குறித்து விவரிக்கிறார் மைனாப்ஸ் நிறுவனர் தினேஷ்குமார்.
1: வணக்கம் பெற்றோர்களே, நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? குழந்தையின் கல்வி, உணவு, ஆடை, வீடு எல்லாத்தையும் விட பெரிய கிஃப்ட் தரமான கல்வி தான். ஆனா இன்றைய குழந்தைகள் அவர்கள் தாங்குற கல்வி சுமை நம்ம காலத்தோடு ஒப்பிடவே முடியாது. ஹோம்ஒர்க் நிறைய, அழுத்தம் அதிகம், டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகம். ஒரு நாள் உங்கள் பிள்ளை அருகே வந்து மெதுவா சொல்றாங்க, அம்மா அப்பா நான் ட்ரை பண்றேன் ஆனா எனக்கு புரியல. அந்த ஒரு வரி பெற்றோரின் மனசை உடைத்துவிடும். இதைத்தான் மைண்ட் ஆப்ஸ் உண்மையிலேயே புரிந்து கொண்டது. அதனால் தான் உருவாக்கப்பட்டுள்ளது மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். உங்கள் பிள்ளையின் கல்வி பயணத்தை எளிதாக்க ஒரு ட்ரஸ்டட் எஜுகேஷன் பார்ட்னர். கற்பனை பண்ணுங்க, குழந்தை ஸ்ட்ரெஸ் இல்லாம பாதுகாப்பாக வீட்டிலேயே உட்கார்ந்து மலேசியாவின் சிறந்த ஆசிரியர்களிடம் இருந்து லைஃபா தெளிவா புரியும்படியா கற்றுக்கொள்றாங்க. மைனர்ஸ் இ-டியூஷன் ஒரு சாதாரண டியூஷன் பிளாட்ஃபார்ம் இல்ல. இது மலேசியா முழுவதும் உள்ள மாணவர்களின் முழு கல்வி பயணம் ஒரே இடத்தில் வந்துவிடும் மாதிரி வடிவம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரே போர்ட்டலில் அனைத்து பாடங்களும் கிடைக்கும். குரு AI டெக்னாலஜி மைனர்ஸ் இ-டியூஷனின் மிகப்பெரிய பலமாகும். இதன் மூலம் மாணவர்கள் கல்வியுடன் தொடர்புடைய எந்த கேள்வியையும் கேட்டாலும் குரு AI பகல் இரவு பாராமல் உடனே பதில் அளித்து தெளிவான விளக்கத்துடன் வழிகாட்டும். இதனால் மாணவர் சிரமப்படுகிற பகுதிகளையே அதிக கவனத்தோடு கற்க முடியும். மைனப்ஸ்ல சிம்பிள், கலர்ஃபுல் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் நோட்ஸ் கொடுக்கப்படும். இன்ஸ்டன்ட் குவிசஸ், ஒவ்வொரு லெசனுக்கும் உடனடி பயிற்சி. ஸ்கோர் ட்ராக்கிங், குழந்தை எந்த லெசனை எவ்வளவு புரிந்திருக்கிறார்கள் என்பதை ரியல் டைமா கண்காணிக்க முடியும். இதனால் குழந்தைகள் போரிங் என்று நினைக்காமல் விளையாடியபடியே கற்க நிலை உருவாகும். ரிவிஷன் அண்ட் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ், எக்ஸாம் பிரஷர் இன்றைய குழந்தைகளுக்கு மிக அதிகம். மைனப்ஸ் இதற்கும் முழு ஆதரவு கொடுக்கிறது. சாப்டர் பை சாப்டர் ரிவிஷன் பிளான்ஸ், எக்ஸாம் ஸ்டைல் மாடல் க்வெஸ்சன்ஸ், கே பாட் ஆன்சரிங் ஸ்ட்ராட்டஜி. இதனால் மாணவர்கள் பாடத்தை மட்டுமல்ல சரியான ஆன்சரிங் மெத்தடை கற்றுக்கொள்வார்கள். இதுவே குழந்தைக்கு ஹே இதெல்லாம் இவ்வளவு ஈஸியா என்று உணர வைக்கும். கற்றதை குழந்தை புரிந்து கொள்ளும் வரை ஆசிரியர்கள் கைட் செய்கிறார்கள். இதன் காரணமாக குழந்தைக்கு பயம் குறையும், கான்பிடன்ஸ் அதிகரிக்கும், தேர்வில் மதிப்பெண்கள் உயரும். மற்றும் முக்கியமானது, மிகவும் மலிவான விலை. பெற்றோர்களே, இனி கல்விக்காக அதிக பொருளாதார சுமை வேண்டாம். உயர்தர கல்வி உங்கள் வீட்டிற்கே வரும். உங்கள் பிள்ளையின் நாளைய வெற்றி இன்று நீங்கள் எடுக்கும் முடிவில் தொடங்குகிறது. மைனப்ஸ் ஒரு டியூஷன் இல்ல, உங்கள் பிள்ளையின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வாய்ப்பு.
0: மைனப்ஸ் இ-டியூஷன் குறித்த விவரங்களை 0309072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைனப்ஸ் இ-டியூஷன்.
2: நீங்கள் FM இளமை, புதுமை, இனிமை.

0: தீராயிசையை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேங்க. பயணங்கள் கொடுக்கும் அனுபவம் அப்படிங்கிறது எப்பவுமே ரொம்ப அழகானது. வாகனத்துல ஜன்னல் வழியா இயற்கையை ரசிக்கிறது, நல்ல இசை ஞானியுடைய பாடல் இந்த பக்கமா மின்னல் எஃப்எம்ல கேக்குறது, அப்படியே கையில ஒரு காஃபி வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை விட ஒரு பெரிய ஆனந்தம் இருக்கவே முடியாது. சரி, நம்ம போட்டி அங்கத்துக்கு நீங்களும் தொடர்ந்து அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரே ஒரு சொல் மட்டும் தவறா இருக்கும், அது என்னன்றத கண்டுபிடிக்க போறீங்க,
1: அவ்வளவுதான்.
0: எண்பதுகள் வந்த பாட்டுல கண்டுபிடிக்க முடியுமா?
1: முடியும்.
0: சரி, முயற்சி பண்ணுங்க.

0: பக்கத்துல யாரும் சொல்லி கொடுக்கறதுக்கு இல்லையா என்னது? தவிக்கிற மாதிரியே இருக்க. ஐயோ, சொல்லி கொடுக்க யாரும் இல்லாம போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி. 80கள் உள்ள பாட்டுல நீங்க நிஜமாவே கேக்குறீங்களா?
1: அம்மா கேக்கும்போது நானே கேப்பேன்.
0: சரி, அம்மா கிட்டயாவது கேட்டு சொல்லுங்க என்னதான் வரி
1: அப்படின்னு.
0: கார்கால கனவுகள் தப்புன்னு சொல்றாங்களா அம்மா? அப்பனா என்ன வருமா அந்த இடத்துல? சூடா,
1: சூடான கனவுகள்.
0: சூடான கனவுகள்.

0: அம்மா சொல்லி கொடுத்ததுனால உங்களுக்கு இந்த வெற்றி சரியா? நன்றி. யாருக்கு? அம்மாக்கு சொல்லணும். சொல்லுங்க, அம்மாக்கு சொல்லுங்க.
1: அம்மா நன்றி. அம்மா,
0: அம்மா பேர் என்னன்னு சொல்லுங்க. அம்மாவுக்காக அடுத்த பாட்டு கொடுத்துடலாம். லீனா கிறிஸ்டிக்காக லேரியல் ஜாயில் வந்து அன்பு பரிசா அந்த பாட்டை கொடுக்கிறாரு. மகிழ்ச்சியா? பரவாயில்ல. 80கள் வெளிவந்த பாட்டை ரீல்ஸ்ல மட்டும்தான் ரசிக்கிறாங்கன்னு பார்த்தா இல்ல, நிஜத்திலுமே ரசிக்கிறாங்க இன்றைய வளர்ந்து வரும் சிறுவர்களும் சரி இளைஞர்களும் சரி. அதுல மகிழ்ச்சி தான். நிறைய பேச வேணாம், ஏன்னா நீங்க பாட்டுக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியும். கேட்கலாம், வாங்க.

ரேலா உறுப்பினர்களுக்கான செலவுப்படை அதிகரிக்கப்படும். உள்துறை அமைச்சர் உறுதி. இளம் தலைமுறையினர் ஊழலுக்கு எதிரான அரண். வணக்கம், சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். தற்போது மணிக்கு 8 ரிங்கிட்டாக உள்ள மலேசிய தன்னார்வலர்துறை ரேலா உறுப்பினர்களுக்கான செலவுப்படி கூடிய விரைவில் நியாயமான விகிதத்தில் அதிகரிக்கப்படும். அவர்களின் மாத வருவாய் தேசிய குறைந்தபட்ச ஊதிய விகிதத்திற்கு ஏற்ப இருப்பதை உறுதி செய்யும் வகையில் நிதியமைச்சுடன் தொடர் கலந்தாய்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக உள்துறை அமைச்சர் இடதுஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். 24 நாட்களுக்கு அன்றாடம் 8 மணி நேர பணி அடிப்படையில் குறைந்தபட்ச ஊதியமான 1700 ஒப்பிடுகையில் ரேலா உறுப்பினர்கள் மாதத்திற்கு 1536 ரிங்கிட் மட்டுமே பெறுகின்றனர் என்று அவர் எடுத்துரைத்தார். பல்கலைக்கழக நிலையில் ரெலாசிஸ் உறுப்பினர்களுக்கு சிறப்பு செலவுப்படி வழங்குவதும் உடனடியாக செயல்படுத்தப்படும் என்றும் அவர் மேலும் கூறினார். வெளியுறவு அமைச்சின் மாதாந்திர சந்திப்பில் பேசிய டத்துஸ்ரீ சைஃபுடின், துருக்கியில் தயாரிக்கப்படும் 2 பல்நோக்கு கப்பல் MPMS அடுத்த ஆண்டு இறுதிக்குள் மலேசிய கடல் செயலாக்க நிறுவனம் APMM ஒப்படைக்கப்படும் என்றார். அதேவேளை லங்காவி பன்னாட்டு கடல்சார் வான் கண்காட்சி லீமா தொடங்குவதற்கு 1 மாதத்திற்கு முன்னதாக அடுத்த ஆண்டு மார்ச்சில் முதல் MPMS கப்பல் பெறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார். இவ்வேளை உள்துறை அமைச்சின் கீழ் செயல்படும் அனைத்து நிறுவனங்களும் தங்களது பணிகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் உற்பத்தி திறன், செயல்திறன், மக்களுக்கான சேவை வழங்கும் முறையை மேம்படுத்த முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்டு வரும் AI for KDN, KDN for AI என்ற அணுகுமுறையின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது என்று டத்துஸ்ரீ சைஃபுடின் கூறினார். வெளியுறவு அமைச்சின் பணியாளர்களின் AI பயன்பாடு தற்போது 75% எட்டியுள்ளது. அடுத்த தலைமுறை

0: இனருக்கு ஊழலினால் ஏற்படும் ஆபத்துகள் நாட்டின் எதிர்காலத்தின் மீது அக்து ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து இளம் வயதிலிருந்தே கற்பிக்கப்பட வேண்டும். ஒரு நாட்டையே அழிக்கக்கூடிய ஊழலின் ஆபத்துகளை புதிய தலைமுறை புரிந்து கொள்வதற்கு இத்தகைய விழிப்புணர்வு மிகவும் அவசியமாவதாக தொடர்பு அமைச்சர் தத்துஸ்ரீ ஃபாமி ஃபடேல் வலியுறுத்தினார். அக்காலகட்டத்தில் தலைவர்கள் மக்கள் ஆகியோரிடையே இருந்த உறுதியும் ஒற்றுமையும் மலேசிய கம்யூனிச ஆட்சியை வெற்றிகரமாக கடக்க உறுதுணையாக இருந்துள்ளன என்று அவர் எடுத்துக்காட்டினார். எனவே ஊழலை நிராகரித்து அதை எதிர்த்து போராடுவதற்கான முயற்சியில் புதிய தலைமுறையினரும் அதே மனப்பான்மையையும் திறனையும் வெளிப்படுத்துவார்கள் என்று அவர் எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தினார். செப்டம்பர் 11 நாள் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 263.6 கிலோமீட்டரில் மனோரா சுரங்கப்பாதைக்கு அருகே தெற்கு நோக்கிய பாதையில் ஏற்பட்ட மண் அரிப்பு சம்பவத்தை தொடர்ந்து அந்த தடம் பயன்பாட்டிற்கு பாதுகாப்பானது என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பிளாஸ் மலேசிய நெடுஞ்சாலை வாரியம் ஆகியவை மேற்கொண்ட நுட்ப மதிப்பாய்வில் நிகழ்விடத்தில் உள்ள மலைச்சாரல் அமைப்பு நிலையானதாகவும் எவ்வித பாதிப்புக்கும் உள்ளாகாமலும் இருப்பது கண்டறியப்பட்டதாக பேரா அடிப்படை வசதி செயற்குழு தலைவர் டதோஸ்ரீ மொமா நிசார் ஜமாலுடீன் தெரிவித்தார். கட்காரை தடுப்புகள், கற்கள் சரிவு தடுப்பு வலை போன்ற தொடக்க தடுப்பு நடவடிக்கைகளும் செயல்படுத்தப்பட்டுள்ளன. கூட்டரசு நில மேம்பாட்டு வாரியம் ஃபெல்டாவின் துணை நிறுவனம் FGV சுயேச்சை தணிக்கை நிறுவனத்தை நியமித்துள்ளது. இஃது அக்குழுமத்துடன் நிறுவன அடிப்படையில் தொடர்புடைய ஓர் அமைப்பு தொடர்பில் குறிப்பிட்ட விவகாரங்கள் குறித்து தடயவியல் தணிக்கையை மேற்கொள்வதை நோக்கமாக கொண்டது. அதேவேளை மேலும் சில துணை நிறுவனங்களுக்கு சுதந்திரமான தணிக்கை நிறுவனங்களை நியமிக்கும் செயல்முறை தீவிரமாக நடைபெற்று வருவதாக ஃபெல்டா தெரிவித்தது. பிரதமர் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் 2030 ஃபெல்டா இலக்கு குறித்த சிறப்பு குழு ஆகியவற்றின் பரிந்துரைகளுக்கு ஏற்ப இந்த நியமனம் உள்ளது. கடந்த ஆண்டு பதாலிஞ்சயா பண்டார் உத்தாமாவில் உள்ள இடைநிலை பள்ளியில் மாணவி ஒருவரை கொலை செய்த குற்றச்சாட்டிலிருந்து 15 வயது சிறுவனை ஷாலாம் உயர் நீதிமன்றம் விடுவித்து விடுதலை செய்துள்ளது. இருப்பினும் தொடர்புடைய அந்த சிறுவன் இன்று முதல் ஸ்லாங்கூர் ஆட்சியாளர் அங்கீகரித்துள்ள காலம் வரை பேரா உலுகிந்தா பஹாகியா மருத்துவமனையில் இருக்க வேண்டும் என்று நீதிபதி அட்லின் அப்துல் மஜித் உத்தரவிட்டார். சம்பவத்தின் போது தொடர்புடைய சிறுவன் மனநலம் குன்றிய நிலையில் இருந்ததை நீதிமன்றம் கண்டறிந்ததாக அவனின் வழக்கறிஞர் கிட்சோன் ஃபுங் தெரிவித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
2: வெளிப்புற மின் விளக்குகளை நேர கட்டுப்பாட்டு சாதனத்துடன் பயன்படுத்தலாம். கணினியை பயன்படுத்தாத நேரத்தில் அடைத்து விடலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்தே பயன்பெறுவோம்.
0: இந்தோனேசியாவில் காட்டுத்தீயை எதிர்கொள்ள 53 விமானங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. மத்திய மேற்கு கலிமந்தானில் தீப்புள்ளிகள் கணிசமாக குறைந்துள்ள போதிலும் நாடு முழுவதும் 592 தீப்புள்ளிகள் கண்டறியப்பட்டன. வறண்ட வானிலை, பலத்த காற்று, எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் தொடர்ந்து காணப்படும் நிலையில் தீ வேகமாக பரவக்கூடும் என்று வனத்துறை அமைச்சின் மக்கள் தொடர்பு வெளிநாட்டு ஒத்துழைப்பு பிரிவு தலைவர் டாக்டர் கிறிஸ்தியாந்தோ பிரிபாடி எச்சரித்தார். 18th பிரிக்ஸ் உச்சநிலை கூட்டத்தில் பங்கேற்ற சீன அதிபர் ஸி ஜின்பிங் 24 மணி நேரத்திற்கும் குறைவான காலத்தில் சுமார் 10 நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். இஃது தெற்குலக நாடுகளுடனான சீனாவின் அரச தந்திர உறவுகளை வலுப்படுத்தும் முக்கிய நடவடிக்கையாக அமைந்தது. பிரிக்ஸ் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் புதுமையான வளர்ச்சி, அமைதி, நிலைத்தன்மை, நாகரீகங்களுக்கு இடையிலான பரிமாற்றம், உலகளாவிய நிர்வாகத்தை மேம்படுத்துதல் ஆகிய 4 துறைகளில் முன்னோடியாக பிரிக்ஸ் செயல்பட வேண்டும் என ஜி வலியுறுத்தினார். சீனா தனது ஆண்டு தற்காப்பு மன்றத்தை இந்த வாரம் நடத்தவுள்ள நிலையில் அதன் ராணுவ தலைமை வெளியுறவு கொள்கை உலகளாவிய பாதுகாப்பு தொடர்பான இலக்குகள் குறித்து எடுத்துரைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாய்வான் தென்சீன கடல் விவகாரங்களில் வட்டார பதற்றங்கள் அதிகரித்து வரும் சூழலில் இந்த அமர்வு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பெய்ஜிங்கில் செவ்வாய்க்கிழமை திட்டமிடப்பட்டுள்ள மூன்று நாள் ஜியாங்ஷான் மன்றத்தை தற்காப்பு அமைச்சர் டோங் ஜுன் தொடக்கி வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கம்போடியா தாய்லாந்து இடையிலான நீண்டகால கடல்சார் வளர் தகராறு தொடர்பில் இரு நாடுகளும் இந்த வாரம் சிங்கப்பூரில் பன்னாட்டு இடைத்தரகர்கள் முன்னிலையில் பேச்சு நடத்தவுள்ளன. வளைகுடாவில் கூட்டு கடல்சார் ஆற்றல் ஆய்வுக்கான 2001 புரிந்துணர்வு உடன்படிக்கை 44 தாய்லாந்து விலகியதைத் தொடர்ந்து கம்போடியா நிரந்தர நடுவர் நீதிமன்றத்தில் ஐநா ஆதரவிலான அமைதி நடவடிக்கையை தொடங்கியது. இரு நாடுகளும் உரிமை கோரும் சுமார் 27,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான கடற்பகுதி எண்ணெய் எரிவாயு வளங்கள் நிறைந்ததாகும். கிரீட் தீவு அருகே கிறிஸ்தீவான கெவ்டோஸில் 77 புலம்பெயர்ந்தோரை ஏற்றிச் சென்ற படகு விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார், 25 பேரை காணவில்லை. அதில் 51 பேர் மீட்கப்பட்டனர் என கடலோர காவற்படை செய்தி தொடர்பாளர் கூறினார். கடந்த ஆண்டை காட்டிலும் இவ்வாண்டு ஆகஸ்டில் கிரீஸுக்கு செல்லும் புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கை 31 விழுக்காடு குறைந்தது. விளையாட்டு காட்பந்து. மலேசியாவை நிகர்த்த களமிறங்க பெக்சண்டா சில்வாவுக்கும் பிரெட் டேப்புக்குமான அனுமதியை பன்னாட்டு காட்பந்து கூட்டமைப்பு ஃபிஃபா உறுதிப்படுத்தியுள்ளது. இது ஹரிமாவ் மலாயா, அதன் தாக்குதல், தற்காப்பு ஆகிய பிரிவுகளை வலுப்படுத்துவதில் கூடுதல் வாய்ப்புக்கு வழிவகுத்துள்ளது என்று விளையாட்டு ஆய்வாளர் அஸ்லன் ஜோஹர் கூறினார். ஜொஹூடருல் தசீம் தாக்குதல் ஆட்டக்காரர் பெக்சன் கோல் அடிப்பதில் வல்லமை பெற்றவர் என்றும் டேப் அணியின் தற்காப்பை வலுப்படுத்துவதில் பங்களிப்பார் என்றும் அவர் குறிப்பிட்டார். ரெய்லா உறுப்பினர்களுக்கான செலவுப்படி அதிகரிக்கப்படும், உள்துறை அமைச்சர் உறுதி. இளம் தலைமுறையினர் ஊழலுக்கு எதிரான அரண். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
3: சமையல் செய்திடும் வேளையில்
4: என்னமோ சொல்ல வரீங்க?
3: பண்டிச்சுமையிலும் மகிழ்வா என்றால் நான் லிங்கம்ஸ் என்பேன்.
5: சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க லிங்கம்ஸ்.

ஒரு பாடல் இப்ப நீங்க வானொலி பக்கமா கேட்கும் போது அடுத்த நொடியே ஒரு முகம் வந்து உங்க நினைவுக்கு வரும். ஒரு இசையை கேட்கும் போது ஒரு பழைய இடம் கண்ணுக்கு முன்னுக்கு வந்துட்டு போகும். அதுதான் பாடலுடைய சக்தி அப்படின்னு சொல்லலாம். 80கள் 90களில் பாடல்கள் வந்து இன்றைக்கும் நம்ம வந்து ரசிப்பதற்கு அதுதான் காரணமாகவும் இருக்கு இல்லையா. அந்த பாடல்கள் வந்து வெறும் இசை மட்டும் இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களோடு கலந்த நினைவுகள், காதலா இருக்கலாம், நட்பு, குடும்பம், கல்லூரி, முதல் வேலை, முதல் பயணம், இப்படி எல்லாவற்றுக்குமே ஒரு பாடல் நிச்சயமா இருக்கும். உங்க மனசுக்கு ஒரு பாடல் தோணுதில்ல, அப்படிப்பட்ட நினைவுகளை தான் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்துட்டு இருக்கு நம்ம தீரா இசை.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் எஸ் ஜானகியோடு இணைந்து அந்த பாடலை பாடியிருந்தாங்க. சரி, நினைவெல்லாம் நித்யா திரைப்படம் இருக்கு இல்லையா, இந்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு ஜூன் மாதத்தோட கிட்டத்தட்ட 44 ஆண்டுகளை பூர்த்தி செஞ்சாச்சுங்க. அந்த படத்தை இப்ப எடுத்து பார்த்தாலும் நல்ல படம் பா அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வை நமக்கு கொடுக்கும் இல்லையா. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம இசைஞானியுடைய இசை மட்டும்தான். அந்த இசை வந்து ரொம்ப அழகா இருந்திருக்கும். அந்த படத்து காட்சிகளை ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தது அந்த இசை அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்துல நடிச்ச நடிகை கீகி இருக்காங்க இல்லையா, அவர் வந்து நம்ம நடிகர் ஜெமினி கணேசன் அவர்களுடைய மகள் அப்படின்றது தெரியும். அவங்க மின்னல் எஃப்எம்ல வந்துட்டு நேர்காணல்ல சொல்லியிருந்த ஒரு விஷயம் உங்களுக்காக இப்போ அடுத்த இடம்பெற போகுது, கேட்கலாம்.
1: நினைவெல்லாம் நித்யா, அது வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருந்தது எனக்கு. நான் வந்து மருத்துவக் கல்லூரியில சேர போற அந்த 1 இயர் முன்னாடி அந்த வருஷத்துல அந்த ஒரு படத்துல நடிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. கல்யாண பரிசு போன்ற பல வெள்ளி விழா படங்களை தமிழ் ரசிகர்களுக்கு அளித்த மாபெரும் இயக்குனர் திரு ஸ்ரீதர் அவர்கள் இந்த படத்தை இயக்கிறதுக்கு முன் வந்தாங்க. திரு முத்துராமன் அவர்களின் புதல்வன் கார்த்திக் அவர்கள் தான் கதாநாயகன். ஜெமினி கணேசன் பொண்ணான நான், என்னுடைய சொந்த பேர் வந்து ஜெயலட்சுமி, ஆனா வந்து வீட்டுல செல்லம்மா ஜிஜின்னு சொல்றதுனால ஜிஜினே ஒரு பேரை வச்சாங்க. தட் பிகேம் சினி நேம் அஸ் வெல். ரொம்ப பியூட்டிஃபுல் சாங்ஸ் அந்த படத்துல. இளையராஜா, கவியரசு திரு வைரமுத்து அவர்கள் இரண்டு பேர் அந்த காம்பினேஷன் ஒரு பெரிய ஒரு வின்னிங் காம்பினேஷனா இருந்தது. அந்த படத்துல வந்த அனைத்து பாடல்களுமே பெரிய ஹிட் பாடல்களா அமைந்தது. பனிவிழும் மலர்வனம் அப்படிங்கிற பாட்டை தான் முத முதல்ல இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் எடுத்தாங்க. சுவாரஸ்யமான அனுபவமா இருந்தது எனக்கு. அதுல டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அந்த டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் போட்டு அந்த எக்ஸ்பிரஷன்ஸும் கொடுத்து கரெக்டா வந்து அந்த ஹீரோட ஆர்ம்ஸ்ல போய் விடணும் அப்படின்னாக்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப அன்னேச்சுரலா எனக்கு தோணுது. சோ கொஞ்சம் பார்த்தாக்க ஒரு ஸ்டிஃபா இருக்கும். பட் அந்த சாங்கோட பியூட்டி, ஐ திங்க் அது வந்து அந்த படத்தை கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு. அதை தவிர ரொம்ப அழகான ஒரு பாடல் வந்து ரோஜாவை தாலாட்டும் தென்றல். அது ஊட்டியில எடுக்கப்பட்ட ஒரு பாடல். கன்னிப்பொண்ணு கைமேலேன்னு ஒரு ஒரு ட்ரைபல் பீட்டோட ஒரு சாங், அதுவும் நல்லா இருந்தது. பிளஸ் ஐ திங்க் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலத்துல நம்ம தமிழ் படங்கள்ல மிகவும் இயற்கையான ஆண் பெண் உறவுகளை காமிக்கிறாங்க. ரொம்ப நேச்சுரலா இருக்கு. இது வந்து எனக்கு இன்னும் ஃபிட் ஆயிருக்கும். பட் ஐ திங்க் ஐ வாஸ் 20 இயர்ஸ் அஹெட் ஆஃப் மை டைம். என்னால அந்த அன்நேச்சுரல் டைப் ஆஃப் ரொமான்டிக் சீன்ஸ் அப்பா மாதிரி ரொம்ப டிஸ்டன்ட் ஃப்ரம் மை அப்ரிங்கிங் அண்ட் மை கல்ச்சர் அட் ஹோம். அதனால ரொமான்டிக் சீன்ல நடிக்கும் போது எங்க அம்மா ஏதோ பின்னாடி நின்று என்ன பாக்குற மாதிரியே எனக்கு ஒரு டிஸ்அப்ரூவிங்கா பாக்குற மாதிரியே எனக்கு ஒரு உணர்வு இருந்துச்சு. சோ பட் அதர்வைஸ் ஐ திங்க் இட் வாஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. அண்ட் என்னுடைய வணக்கங்களையும் என்னுடைய அப்ரிசியேஷனும் தெரிவிக்கணும் எல்லா கலைஞர்களுக்கும், அந்த படத்துல இருந்த எல்லா கலைஞர்களுக்கும். மின்னல் எஃப்எம் உடைய வெரி வெரி பாப்புலர் சேனலை தொடர்ந்து கேளுங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு மின்னல் எஃப்எம் அண்ட் கிஷன் ஆர்ஜே, அண்ட் கீப் லிஸ்னிங்.

0: இந்த பாடல் நம்மளை எங்கேயோ கூட்டிட்டு போயிருச்சுல்ல. சரி, இப்போ நம்ம ஊர்ல வளர்ந்து வரும் ஒவ்வொரு சிறு தொழிலுக்கும் பின்னாடியும் ஒரு அழகான கதை இருக்கு இல்லையா. ஒருவர் வந்து பல வருடங்களா கற்றுக்கொண்ட திறமையை வந்து வச்சு தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னொருவர் அவங்களுடைய கனவை நம்பி வீட்டிலிருந்தே தொழில் வந்து நடத்திட்டு இருப்பாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தையே நம்பி ஒரு சிறிய கடையை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த கனவுகளுக்கு ஒரு குரல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் தீரா இசையில வந்து சிறு தொழில் செய்துட்டு இருக்கிற நம்ம தொழில் முனைவர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வாரமும் தீரா இசையில. இன்றைக்கும் ஒரு தொழில் முனைவரை நம்ம சந்திச்சு பேச போறோம். யார் அப்படின்னா விக்ரமதி. என்ன சொல்றாங்கன்னு கேப்போ.
1: ஹாய், வணக்கம் மின்னல் FM நேயர்களே. நான் விக்ரா, பிரஷ் ஸ்ட்ரோக் சர்வீசஸ் ஓட ஃபவுண்டர் அண்ட் ஆர்டிஸ்ட். வால்ஸ் மேட் லவ்வபிள், அதான் என்னோட டெக்லைன். அதாவது உங்க வீட்டுல இருக்கிற வால்ஸ் ஆர் உங்களோட பிசினஸ் ஸ்பேஸ்ல இருக்கிற வால்ஸ், அந்த சுவர்கள்ல ஒரு பெயிண்டிங் கொண்டு வந்து அதை அழகா ஆக்குறது தான் என்னோட வேலை. சோ கரண்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா காலம் டிராவிங்ஸ் வந்து நிறைய ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. அதை வந்து அவங்க அவங்க வீட்டு வால்ல, லிவிங் ரூம்ல, இல்ல பூஜை அறைகள்ல, அந்த மாதிரி இடத்துல தான் வந்து இந்த காலம் பெயிண்டிங் மக்கள் வந்து விரும்புறாங்க. சோ காலம் பெயிண்டிங் தவிர்த்து இந்தியன் ட்ரெடிஷனல் பெயிண்டிங், பிச்சுவாய் பெயிண்டிங், இந்த பசு, தாமரை, தாமரை இலை அதெல்லாம் வச்சுட்டு ஒரு பெயிண்டிங் செய்யறது, இதெல்லாம் தவிர்த்து மாடர்ன் ஆர்ட், போஹோ, மினிமலிஸ்ட், அதெல்லாம் கூட நம்ம செய்வோம். சோ வால் பெயிண்டிங் தவிர்த்து கேன்வஸ் பெயிண்டிங், வெல்கம் போர்ட் பெயிண்டிங், அதெல்லாம் கூட நம்ம செய்யறோம். சோ நீங்க நம்ம செஞ்ச பாஸ் ஒர்க் என்னோட டிக்டாக் பேஜ்ல பாக்கலாம், பிரஷ் ஸ்ட்ரோக்ஸ் என்னோட டிக்டாக் பேஜ், நீங்க கண்டிப்பா போயிட்டு பாக்கலாம். அப்படியே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து என்ன ஹையர் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னோட போன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம், 013-340-1927. வாட்ஸ்அப்பும் பண்ணலாம், நம்ம அதுலயும் நம்ம உங்களுக்கு டிசைன்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ நம்ம வந்து பேஸ் வந்து நீலா இல்ல, ஆனா நம்ம நிறைய இடத்துக்கு போய் பெயிண்ட் பண்ணிருக்கோம். கரண்ட்லி வந்து மலேசியா தாண்டி, கடல் தாண்டி சிங்கப்பூர்ல போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல பெயிண்டிங் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதோட வீடியோவும் நீங்க போய் பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு சர்வீஸ் என்கிட்ட இருந்து தேவைப்பட்டுச்சுன்னா ரீச் அவுட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் பிரஷ் ஸ்ட்ரோக் சர்வீசஸ், வால்ஸ் மேட் லவ்வபிள்.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண் எரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.
2: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
3: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் அஞ்சு நிமிஷம்.
2: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
3: வணக்கமா சொல்றது தானே. ஆ வர வர
2: கிஷன். எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க, எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
3: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுஞ்சிருவேன். என்ன
2: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
3: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி
2: என்னாச்சு என்னாச்சு?
3: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
2: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
3: அஞ்சு நிமிஷமா?
2: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
0: இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம்.

0: ஹரிஹரன் சித்ரா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இப்போ பயணத்துல இருக்கீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, டிக்டாக்லாம் பார்க்க கூடாதுங்க, தொலைபேசி அப்படியே கீழே வச்சுட்டு இந்த பக்கமா மின்னல் எஃப்எம் தொடர்ந்து கேட்டுட்டு போயிட்டு இருக்கிற உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி. சில குரல்கள் பாத்தீங்கன்னா காதுகளுக்கு மட்டும் இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பகுதியாவே மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு குரல் தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அதே மாதிரி சில இசைகள் வந்து பாடலாம் மட்டும் இருக்காது, நம்முடைய நினைவுகளோடு கலந்திருக்கும். அப்படிப்பட்ட இசைய நமக்காக மருந்து மாதிரி கொடுத்துட்டே இருக்கிற, தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிற இசைஞானி அவர்கள், அவரை பற்றி எஸ்பிபி அவர்கள் சில வார்த்தைகளை பகிர்ந்துக்கிறாங்க. இதை கேட்கும் போது இவங்களுடைய உறவு அப்படின்றது என்றைக்குமே, அது எத்தனை ஆண்டுகள் கடந்தாலுமே, இப்ப உள்ள இளைஞர்களும் சரி, இனி வரப்போற இளைஞர்களும் சரி, பிறக்க போறவங்களும் சரி, எல்லோருமே பேசக்கூடிய ஒரு உறவா தான் அது இருக்கும். கேட்கலாம்.
1: ரொம்ப சாஃப்டா பாடுவார் அவர். அவர் கேட்கும் போது சோம்பலா இருக்கும், பட் கரெக்டா நம்ம மைக்கிட்ட போகும்போது அவர் அந்த ஸ்டைல் அங்கிருந்து சொல்லி கொடுப்பாரு. கரெக்டா அது போதுண்டா, நீ வா வா பாடாதடா, வேணாண்டா, அது யூ நோ ஹவு டு பலா பலா வா வா பக்கம் வா, கொஞ்சம் சூஸ்கோரா கொஞ்சம் சூஸ்கோரா, என்னோட தெலுங்கு தான் பேசுவாங்க. அப்படி பழகியாச்சு இந்த நம்ம ரெண்டு ஆர்டிஸ்டால இருந்ததுல இருந்து. இதெல்லாம் சொல்லிக்கக்கூடிய ஒரு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஐ வாண்ட் டு டாக் அபவுட் ஹிம் சோ மச் பிகாஸ் சச் எ ஜீனியஸ். எதுக்கு ரொம்ப சந்தோஷம்னா, அவர் ஜீனியஸ்ன்றதுக்காக உலகம் தெரிஞ்ச விஷயம், எங்களோட ஒரு சாதாரண மியூசிஷியனா இருந்து ஸ்வரம் கூட எழுத முடியாத காலகட்டத்திலிருந்து அவர் ஒரு விஸ்வரூபம் எடுத்தது எப்படின்னா செல்ஃப் மேட். அதுக்கு அவர் பண்ணின அறக்க சாதனை உலகத்தில் அவருக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. அம்மா மியூசிக், அவ்வளவு தவிர வேற வேற வேற அவனுக்கு வேற வாழ்க்கையே கிடையாது. அவரை பத்தி என்ன பேசினாலும் இன்னும் கம்மியா தான் இருக்கும். ஐ எம் டாக்கிங் அபவுட் தி மியூசிஷியன் கால்ட் இளையராஜா, தி ஒன் அண்ட் ஓன்லி ஜீனியஸ் இளையராஜா. அவங்க அந்த காலகட்டத்தில் நான் ஒரு பிளேபேக் சிங்கரா இருந்தது என்னுடைய பெரிய பாக்கியமா நான் நினைக்கின்றேன். அவனுக்காக நான் பிறந்தேன், எனக்காக அவன் பிறந்தான். நோ தேர் இஸ் நோ செகண்ட் தாட். அவர் ஒத்துக்கலன்னா கூட நான் சொல்றேன், அவருக்காக நான் பிறந்தேன், எனக்காக இளையராஜா பிறந்தார். இதுக்கப்புறம் நான் வேற ஒன்றும் பேச தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஒரு இணைந்த ஜென்மம் எங்க ரெண்டு பேர் சச். அந்த மாதிரி பாட்டெல்லாம் நீங்க பாடும்போது எனக்கு இன்னும் இன்னும் ஜாஸ்தியா பேசணும் சொல்லணும்னு ஒரு ஆசை.
2: வாசிக்கிறீங்களா? வாசிங்க. ஓ, ஒன் டூ கொடுக்கணுமா? சரி, ஒன் டூ த்ரீ ஃபோர். அது ஏன் வாசிக்கல? ரிதம் என்னன்னு சொல்லணுமா? ஜும் குச்சும் குச்சும் குச்சும் குச்சும் குச்சும் வாசிங்க. அப்படிதான்

0: என்னடா சொல்ற?
1: ஐயோ

ரெண்டு பேரும் பாடின பாட்டு ஒன்னா பாடின பாட்டு இல்ல, கேட்கும் போதே நல்லா இருக்கு. சரி, இன்றைக்கு மௌன ராகம் எதை பற்றி பேச போகுது 6 மணிக்கு பிறகு அப்படின்னா, மௌன ராகத்தில் இன்றைக்கு காதலில் அடிக்கடி கோபித்துக் கொள்ளுதல் அழகா இல்ல பிரச்சனையா, இதுதான் விவாதிக்க போகுது. நீங்க எந்த பக்கம் அப்படின்றதான் அழைத்து சொல்ல போறீங்க. கோச்சிக்கிறது நல்லா தானே இருக்கு, அடிக்கடி கொஞ்சம் கோவப்படுறதும் அழகுதானே காதல்ல அப்படின்னு சொல்றவங்க ஒரு பக்கம் இருந்தாலும், இல்லைங்க அது பிரச்சனையா தான் இருக்கு, அது என்ன அடிக்கடி கோச்சிக்கிறது, என்ன பழக்கம் அது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் மனசுக்குள்ள இருக்கும், வெளியில சொல்ல முடியாட்டி கூட மனசுக்குள்ள இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அழைத்து இன்றைக்கு சொல்லுங்களேன் என்ன கதைன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் நாங்களும். 03-2282-5733 அல்லது 4-7-6-8

0: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.
1: நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். 2026 மலேசிய நாள் கண்காட்சி தொடர்பு அமைச்சின் கீழ் உள்ள பல்வேறு இலக்கவியல் தளங்களிலும் சமூக ஊடகங்களிலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. மெர்டேகா 360, தகவல் துறை, சரவா பொது தொடர்பு பிரிவு உள்ளிட்ட இலக்கவியல் தளங்கள் மூலம் நாடு உருவான வரலாற்றை மேலும் பரவலாக மக்களிடம் கொண்டு செல்ல முடியும் என்று தொடர்பு அமைச்சர் டத்துஸ்ரீ ஃபாமி ஃபடேல் கூறினார். மியான்மர் அகதிகள் விவகாரத்தில் சட்டத்தை கையில் எடுக்க வேண்டாம், மாறாக சட்ட நடவடிக்கைகளுக்காக அந்த விவகாரத்தை அதிகாரிகளிடமே விட்டுவிடுமாறு காவல்துறை பொதுமக்களுக்கு நினைவூட்டியுள்ளது. குழப்பத்தை ஏற்படுத்தும் சம்பவங்கள் குறித்து செயலாக்க தரப்பிடம் புகார் அளிக்க வேண்டுமே அன்றி சுயமாக செயல்படக்கூடாது என்று புகிட் அமான் குற்றத்தடுப்பு சமூக பாதுகாப்புத்துறை இயக்குநர் டத்து நூர் ஹிஷாம் நூர்டீன் வலியுறுத்தினார். டிஏபி பொதுச் செயலாளர் ஆந்தனி லோக் அம்னோ பொதுப்பேரவையில் வெளியிடப்பட்ட அறிக்கையை தொடர்ந்து ஏற்பட்டுள்ள அரசியல் நிலவரம் குறித்து கலந்தாலோசிக்க நம்பிக்கை கூட்டணி பிஎச் தலைமை மன்ற கூட்டத்தை நடத்துமாறு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிமிடம் பரிந்துரைக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். அண்மைய அரசியல் முன்னேற்றங்கள் நாட்டின் அரசியல் உறுதித்தன்மை நிலைத்தன்மை குறித்த கவலையை ஏற்படுத்தியுள்ளதென்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தோனேசியாவின் நிதித்துணை அமைச்சர் சுஹாசில் நசரா அமைச்சரவை மாற்றத்தை தொடர்ந்து புதிய நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டார். இவர் 2019 முதல் நிதி துணையமைச்சர் பொறுப்பில் இருந்தார். சுஹாசில் 2024 முதல் 2029 வரை நிதியமைச்சராக பதவி வகிப்பார். பிரெஞ்சு அதிபர் எம்மானுவேல் மேக்ரோன் செப்டம்பர் 29 முதல் 2 நாள் அலுவல் பயணமாக அண்டை நாடான ஸ்பெயினுக்கு செல்ல உள்ளார். மன்னர் ஆறாம் பிலிப்பே அரசி லெட்டீசியா முன்னிலையில் மேக்ரோனுக்கு சிறப்பு விருந்தளிக்கப்பட உள்ளதாக ஸ்பெயின் கூறியது. விளையாட்டு 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி வரும் 19 முதல் அக்டோபர் 4 வரை நடைபெறவுள்ள இதில் தங்கம் வெல்லும் விளையாட்டாளர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மலேசிய பூப்பந்து சங்கம் BAM கூறியது. உலக அரங்கில் வெற்றி பெற விளையாட்டாளர்களின் மன உறுதியை அதிகரிக்கும் முயற்சியாக இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக BAM தலைவர் தெங்கு டத்துஸ்ரீ ஜஃப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

தீராசியில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பாத்தீங்கன்னா மௌன ராகம் இடம்பெறும் இல்லையா. இன்றைக்கு நம்ம எதை பற்றி பேச போறோம் அப்படின்னா, காதலில் அடிக்கடி கோபித்துக் கொள்ளுதல் அப்படின்றது அழகா இல்ல பிரச்சனை நீங்க நினைக்கிறீங்க, இல்ல கியூட்டா தானே இருக்கு அப்படின்னு சொல்றவங்களா இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இது உண்மையிலே பிரச்சனை தாங்க, அது என்ன அடிக்கடி கோச்சிக்கிறது, கோச்சிக்கிட்டே தான் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் சிலர் யோசிப்பாங்க. நீங்க எந்த பக்கம் அப்படின்றத அழைத்து சொல்லுங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க? சுகுணா, நீங்க சொல்லுங்க. காதல்ல அடிக்கடி கோபிச்சுக்கிறது அழகா இருக்கா இல்ல பிரச்சனை நீங்க நினைக்கிறீங்களா?
0: என்னை பொறுத்துக்கோ எனக்கு பிடிக்கும், ஏன்னா நான் பண்ணுவேன்.
1: ஏன்னா பெண்கள் தானே அதிகமா அதை பண்றீங்க, அதனாலதானா?
0: ஆமா.
1: ஆனா பாவங்க உங்களுடைய அந்த துணை. வெளியில சொல்ல மாட்டாரு போல, ரசிப்பாரு. அது உங்க முன்னாடி பின்னாடி என்ன நடக்குது
0: தெரியும்.
1: சரி, மனசுல கை வச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்டு பாருங்க, அவர்ட்ட என்ன சொல்றாரு பாப்போம். நன்றி நன்றி. நீங்க எப்படிங்க காதல்ல கோச்சுக்கிறது? கியூட்டா நல்லா தானங்க இருக்கு, அதுல என்னங்க இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அது பிரச்சனை தான். என்ன அடிக்கடி கோச்சுக்கிறது, என்ன பழக்காது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கோபம் வருதா? நீங்க எந்த பக்கம் நிக்கலான்னு இருக்கீங்க? அழைத்து சொல்லுங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 தீராயிசிகள் அடுத்த பாட்டு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0100 709 7219.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 709 7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
2: முதல் முறையாக சிரம்பானில் SK Event Production பெருமையுடன் படைக்கும் ஸ்ரீனிவாஸ் லைவ் இன் கான்சர்ட் 2026 அக்டோபர் 10 மாலை 6 ரீஜன் ஹாலில் பாடகர் ஸ்ரீனிவாசுடன் சரிகமபா புகழ் திவினேஷும் இசை கொண்டாட்டத்தில் இணைகிறார். டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com. தொடர்புக்கு 0100 336 96 50.

0: சுதேஷ் நீங்க சொல்லுங்க.
1: கோபப்படுறது வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். கொஞ்சம் கொஞ்சம் கோச்சிக்கிட்டா பரவாயில்ல, ஆனா கோபப்படுறது வந்து நம்ம என்ன பண்றது, நம்ம விட்டு கொடுத்து போக வேண்டியதா தான் இருக்கு.
0: அதாவது கியூட்டா இருக்கு அப்படின்றதுக்காக அடிக்கடி கோச்சிக்கிட்டே இருந்தா எப்படி?
1: அது கியூட்டா இருக்கு நான் சொல்ல மாட்டேன்.
0: ஓ, நீங்க சொல்ல மாட்டீங்க, இல்ல அவங்க நினைச்சுக்கிறாங்க மனசுல,
1: பக்கத்துல கேக்குறாங்க, உண்மையா சொல்லிடாதீங்களா?
0: ஆனா உங்களுக்கு தைரியம் கொஞ்சம் அதிகம் தான்.
1: தெரியல, போன் வச்ச பிறகு என்ன ஆகுதுன்னு. கல்யாணம் பண்ணது முன்னுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு, கல்யாணம் பண்ண பிறகு அழகா இல்ல.
0: இன்னொரு முறையும் நான் சொல்றேன், உங்களுக்கு தைரியம் கொஞ்சம் ஜாஸ்தி தான். மனைவி பேர் என்னது?
1: மனைவி பேரு தேவரஞ்சினி.
0: தேவரஞ்சினி, வீட்டுல எதுவும் இன்றைக்கு கரும்பு எதுவும் வாங்கிருக்கீங்களா? கரும்புக்கு எந்த சேதாரமும் ஆகாம இருக்கணும், அதை பாத்துக்கோங்க. ஏங்க அடிக்கடி கோச்சிக்கிறீங்க, பாவங்க அவர், பாருங்க எவ்வளவு
2: கஷ்டப்படுறாருன்னு.
0: அப்ப இனிமேல் சுதேஷ் நீங்க வந்து பேச்ச கேட்டு நடந்துக்கோங்க, அதுதான் நமக்கு நல்லது, சரியா? கோச்சிக்கிட்டா கோச்சிக்கோங்க, அது அழகாவும் இருக்கும், ஆனா அடிக்கடி கோச்சிக்காதீங்க.
2: நன்றி
0: நன்றி நன்றி, பாத்து பத்திரமா போங்க. ஒவ்வொருத்தருடைய காதல் கல்யாண வாழ்க்கையில இப்படிதாங்க, அடிக்கடி கோச்சிட்டே இருந்தா எப்படி? சில சமயங்கள்ல அது பார்க்க அழகா இருக்கும், ஆனா பல சமயங்கள்ல அது பிரச்சனையா தாங்க தெரியுது அப்படின்னு இவங்க சொல்லியிருந்தாங்க. நீங்க எப்படி மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் இது பிரச்சனை தான், இல்லங்க அது கியூட்டா நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்றவங்க ஒரு பக்கம் இருக்கலாம். மனசுக்குள்ள இருக்கிறத இப்ப அழைச்சு சொல்லுங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது. மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01097219199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:15. கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:15.
3: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
4: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
3: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
4: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
3: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
4: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
3: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

0: வணக்கம், வைத்தீஸ்வரன் பேசுறேன்.
1: வைத்தீஸ்வரன், இன்றைக்கு நிகழ்ச்சியில பாதிக்கப்பட்ட ஆண்கள் நிறைய பேர் இருப்பீங்க போலயே.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.
1: அது இல்லாம எப்படி? எனக்கு தெரிஞ்சு பிரச்சனையா தான் உங்களுக்கு இருக்கும் நினைக்கிறேன்.
0: அப்படி பிரச்சனைன்னு சொல்லிட முடியாது, இட்ஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப்ல. எல்லாரும் வாழ்க்கையில அதை கோ த்ரூ பண்ணிருப்பாங்களே.
1: சரி, இப்ப கோச்சிக்கிறது அழகா இருக்குன்றீங்களா இல்ல பிரச்சனைன்றீங்களா?
0: கோச்சிக்கிறது வந்து பிரச்சனைங்க, ஆனா கோச்சிக்கிறவங்க அழகா இருக்காங்களே.
1: இப்படி ஒரு வசனத்தை சொல்லியே,
0: இப்படி சொல்லிதாங்க தப்பிக்க முடியும்.
1: இப்படி சொல்லியே சமாளிக்கிறது.
0: ஆமா,
1: புரியுது புரியுது, உங்க மனசு எனக்கு ரொம்பவே புரியுது. சரி, அவங்க எதுக்கெல்லாம் அடிக்கடி கோச்சிக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க?
0: எல்லாத்துக்குமே கோச்சிக்குவாங்க. அவங்க கோச்சிக்கிறதே எதுக்காகன்னு சம்டைம்ஸ் தெரியாம இருக்கும்னா பாத்துக்கீங்களேன்.
1: ஆனா அதை நீங்க சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க, பரவாயில்ல, ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டீங்க போலயே.
0: டெஃபினட்டா பழகிருச்சு,
1: போக போக அதுவா பழகிருங்க.
0: அப்படிதாங்க மனசு சொல்லி தேத்திக்கிறேன்.
1: உங்களை இந்த அளவுக்கு ரொம்ப பக்குவப்படுத்தின அந்த அந்த நபருடைய பேரை நாங்க தெரிஞ்சுக்கணும். யார் அவங்க?
0: வைஸ் பேரு யுகவிலாசினி.
1: யுகவிலாசினி?
0: ஆமா, ரைட் பிசைட், என் பக்கத்துல தான் இருக்காங்க.
1: ஓ, பக்கத்துல இருக்க. இத நான் நிஜமாவே எதிர்பார்க்கல தான். பக்கத்துல இருக்கறனால தான் இப்படி பேசுறீங்களா? மனசுல இருக்குறது எப்பதான் வெளிய வரும்?
0: இதுதான் மனசுல இருந்து வர்றது. ஆக்சுவலி டு பீ ஆனஸ்ட், இப்ப ஃப்ரெஷா ஒரு சின்ன சண்டை போட்டுட்டு தான் உங்களுக்கு காலே பண்றோம்.
1: அப்போ நான் சரியான நேரத்துல தான் இந்த தலைப்பே கொடுத்திருக்கேன் இப்போ.
0: ஆமா, அதுவும் கரெக்ட்டா. என் வைஃப் கால் பண்ணிட்டு எப்படி ஃபர்ஸ்ட் ரிங்லயே கிடைச்சிருச்சுன்னு சர்ப்ரைஸா வேற வராங்க.
1: என்கிட்ட நீங்க மாட்டிக்கிட்டீங்களா இல்ல உங்க கிட்ட நான் மாட்டிக்கிட்டேனான்னு தெரியல இன்றைக்கு. எது எப்படி இருந்தாலும் அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டீங்க, அப்ப சமாளிங்க, வேற வழியே கிடையாது உங்களுக்கு.
0: டெஃபினெட்லி டெஃபினெட்லி. ஐ ஹேவ் எ குட் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்சூனிட்டி கிவன்.
1: கண்டிப்பாக உங்களுடைய அடுத்தடுத்த பிரச்சனைகளுக்கு வாழ்த்து.
0: கண்டிப்பாக.
1: நன்றி நன்றிங்க.
0: ஓகே,
1: ஒவ்வொருத்தருக்கிட்டயும் ஒவ்வொரு கதை இருக்குங்க, எப்படி எல்லாம் சமாளிக்கிறாங்க பாத்தீங்களா. இத வெளிப்படையா சொல்ற ஆண்கள் பல பேர் இருப்பாங்க, சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. காதல்ல கோச்சிக்கிறது உண்மையிலேயே பிரச்சனையா தாங்க இருக்கு அப்படின்னு மனம் விட்டு பேச உங்களுக்கு ஆசையா இருந்தா இப்பவே நீங்க அழைக்கலாம். இல்லங்க, நல்லா தாங்க இருக்கு, அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. கோச்சிக்கிட்டாலும் அவங்க அழகா தான் இருக்காங்க, பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 தீரா இசையில் இந்த பக்கமா உங்களோட கிஷன் பேசிட்டு இருக்கேன்.

இன்றைய மௌன ராகம் காதலில் அடிக்கடி கோபித்துக் கொள்ளுதல் அழகா இல்ல பிரச்சனையா? காதல்ல ஒரு சின்ன கோபம், அது உண்மையிலே காதலுக்கு அழகா இல்ல என்ன பேசணும், எப்ப பேசணும், எப்படி பேசணும் அப்படின்னு தெரியாம போகும்போது அது பிரச்சனையா மாறுதா? சில நேரங்கள்ல ஒருத்தவங்க கோபப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த உறவு மீது அக்கறை இருக்கு அப்படிங்கறதுக்கான அறிகுறியா கூட இருக்கலாம்ல. நீ ஏன் எனக்கு சொல்லல, நீ ஏன் எனக்கு வந்து அழைச்சு பேசல, நான் பேசும்போது ஏன் என்ன கவனிக்க மாட்டேன், இந்த கேள்விகளுக்கு பின்னால் கோபம் இருக்கிறது மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையிலேயே அதுக்கு பின்னாடி அக்கறை, எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம்ல. கோபம் வர்றது தவறு இல்லங்க, கோபம் வரலாம், ஆனா மத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி அது இருக்க கூடாது. இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க, காதல்ல கோபப்படுறது இயல்புதானா, இல்ல காதலிக்கிறவங்கள்ட்ட கூட கோபத்தை காட்ட முடியலன்னா எப்படிங்க, அந்த கோபம் கூட அழகா தானே இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கோபப்படுறது உண்மையிலேயே என்ன கோபப்படுத்துதுங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? சுழிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 இது மௌன ராகம்.

0: மாதவி நீங்க என்ன நினைக்கிறீங்க மாதவி?
1: கோபம் அழகுதான், ஆனா வந்து எதுவுமே அளவுக்கு மீறி போனா அமிர்தமும் நஞ்சான மாதிரி ரொம்ப ரொம்ப நீண்ட நேரத்துக்குள்ள கோபம் வந்து ஆபத்துன்னு நினைக்கிறேன்.
0: சரி, இந்த தலைப்பு கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வச்சிருவோம். உள்ளபடியே மாதவி எப்படி, அடிக்கடி கோச்சிக்கிற நபரா இல்ல? இல்லங்க, எதுக்குங்க பிரச்சனை, அதெல்லாம் வேணாங்க, நான் விட்டு கொடுத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லுவீங்களா?
1: விட்டு கொடுக்க போக மாட்டேன், ஆனா வந்து ஒரு பிரச்சனை வந்தா கோபப்படுவேன், ஆனா உடனே அந்த பிரச்சனை பேசி தீர்த்து அப்பவே ஒரு சண்டை ஒரு நாள் மேல கூட போவாது, ஒரே நாள தீர்த்துருவேன்.
0: ஆனா நல்ல மனசுங்க உங்களுக்கு, எனக்காகவாது நீங்க என்ன பண்ணிருந்திருக்கலாம், இல்ல நான் விட்டு கொடுத்து போவேன்னு சொல்லி இருந்திருக்கலாம், ஆனா நான் விட்டு கொடுத்துல என்னால போக முடியாதுங்க, பிரச்சனைனா பிரச்சனைதான்.
1: இல்ல, நம்ம சுயரோபத்தை எப்படி போய் சொல்லி மறைக்க முடியும், நம்ம இப்படிதான் இப்படிதான்.
0: பரவாயில்ல, வெளிப்படையா இருக்கீங்களா மாதவி? அந்த குடுத்து வச்சு உங்களுடைய கணவர் பேரை தெரிஞ்சுக்கலாமா?
1: அவர் பேரு குமார்.
0: குமார் சமாளிக்கிறாரு உங்களை?
1: நன்றி.
0: மகிழ்ச்சிங்க, நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு. பேசி தீர்த்துக்கலாம், நன்றிங்க.

0: அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1-3-9-7-2-9-1-9.
1: மூளைக்குள்ள 1000 வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு, அதெல்லாம் சரிதான். எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். இம்மாதம் 17 முதல் 20 வரை பினாங்கு மாநில அரங்கின் வளாகத்தில் நடைபெறும் ஜோம் மலேசியா திட்டம் மற்றும் பயணீட்டாளர் விழா 2026 கான்ஃபெஸ்டில் நன்மை அளிக்கும் பல்வேறு பயணீட்டாளர் நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளன. காலை 10 தொடங்கி இரவு 10 மணி வரை நடைபெறும் இந்நிகழ்ச்சி அமைச்சின் முனைப்புகள், வியூக பங்காளிகள், தொழில்துறையினர், சமூகத்தை ஒன்றிணைக்க உள்ளதென உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு கூறியது. மக்களை பிளவுபடுத்தும் உணர்வு பூர்வமான தகவல்களை பரப்புவது நாட்டில் நாட்டுப்பற்றை வளர்ப்பதற்கும் ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கும் முதன்மை சவால்களாக அமைந்துள்ளன. பல்வேறு பின்னணியை கொண்ட மக்கள் நாட்டை மேம்படுத்த வேண்டும் எனும் ஒருமித்த அவாவை கொண்டிருக்க வேண்டும் என்பதால் இவ்விவகாரத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என மலேசிய தேசியம் கழகம் AKM-இன் தலைமை இயக்குநர் டாக்டர் ரோஸ்லான் ஹுசேன் கூறினார். சீனா பெய்ஜிங்கில் வரும் நவம்பர் 15 செயல்படுத்தப்படும் புதிய விதிமுறைகளின் கீழ் நகர் எல்லைக்குள் திருக்குறுதிகளை வைத்திருப்பதற்கு தடை விதிக்கப்பட உள்ளது. பெய்ஜிங்கிற்கு அவற்றை கொண்டு செல்வதற்கும் தடை விதிக்கப்படுகிறது. ஜூனில் சிறிய விமானம் நாட்டின் மிக உயரமான கட்டிடத்தை மோதி விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து அங்கு வான்வெளி பாதுகாப்பு மீதான அச்சுறுத்தல் எழுந்தது. ஸ்வீடன் அரசியல் நிலைத்தன்மை இன்மையை சந்தித்துள்ளது. உள்நாட்டு தேர்தலில் இடதுசாரி எதிர்க்கட்சி வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகம் உள்ளதாக கூறப்படுகிறது. வாக்குகள் இன்னும் எண்ணப்படுகின்றன. ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தேர்தலில் ஸ்வீடனின் ஜனநாயக வலதுசாரி கட்சி 16 ஆண்டுகளில் முதல் முறையாக அதன் சொந்த தொகுதியில் வெற்றியை நடுவிட்டது. விளையாட்டு லேட்வரி லங்காவி சைக்கிள் பந்தயம் அதன் ஏற்பாடுகள் 95% நிறைவடைந்துள்ளதாக நடவடிக்கை தலைமை அதிகாரி ஹெமிர் அப்துல் ஜலால் தெரிவித்துள்ளார். சிலாங்கூர் சிப்பாங்கிலும் ஷா அலாமிலும் உள்ள மாவட்டங்களை உட்படுத்திய ஒருங்கிணைப்பு சந்திப்பு மட்டுமே எஞ்சியுள்ளதாக அவர் கூறினார். கிடா ஜிராய் மலையில் நடைபெறும் பந்தயத்தில் அதிகமான ஆதரவாளர்கள் வருகையளிப்பர் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

சீரா இசையை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிற அன்புக்கும் ரசனைக்கும் நன்றிங்க. பாட்டு கடை திறந்தாச்சு, அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். என்ன அப்படின்னா, காதல்ல இன்னொரு பிரபலமான விஷயம் ஒண்ணு இருக்கும், நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த 5 நிமிஷத்துல என்ன பண்ற, சாப்பிட்டியா, எங்க இருக்க அப்படின்ற 3 விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும். இதுதான் காதல் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லலாம். இன்னும் ஒரு சிலர் கோபப்பட்டா உண்மையிலே பேசாம இருப்பாங்க, 1 மணி நேரம், 2 மணி நேரம், 1 நாள், இல்ல சில நேரங்கள் பல மாதங்களை கூட அது கடந்துரும். அதை வந்து தீர்த்துக்கணும், அப்பவே தீர்த்துக்கணும்.

அப்படின்ற மாதிரி பேசி தீர்த்துக்கணுன்ற மாதிரி முதல்ல நம்ம பேசியிருந்தோம் மௌன ராகத்துல. பிரச்சனைகளை தீர்க்க இன்னொரு வழியும் இருக்கு, பாட்டு கேட்கறது. அதை சொல்றதுக்கு தாங்க இந்த விஷயத்த சொன்னேன், பாட்டு கடை உங்களுக்காகவே இருக்கு. அப்படி ஏதும் பிரச்சனைகள் போய்கிட்டு இருந்தா நீங்க சமாளிக்கணும் அப்படின்னா தாராளமா நீங்க அழைச்சு அவங்களுக்காக ஒரு பாட்டு கேளுங்க, அந்த சூழலே ரொம்ப அழகா மாற்றி கொடுக்கும் நம்புங்க. 03-2282573 அல்லது 4768

0: லரிஷா, பேரே வித்தியாசமா இருக்கு. சரி சொல்லுங்க, என்ன பாட்டு? பாட்டு கடைக்கு வந்திருக்கீங்க, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து இங்கே என் புன்னகை இது கொண்டு போனது அந்த பாட்டு வேணும்.
0: அந்த பாட்டு யாருக்காக கொடுத்துடலாம்?
1: அம்மாக்காக.
0: ஏன் இந்த பாட்டு அம்மாவுக்காக?
1: அம்மா எப்பவுமே அந்த பாட்டை கேட்டிருப்பாங்க, அம்மாக்கு பிடிக்கும்.
0: அம்மாக்கு பிடிச்சத கொடுத்துடலாமே முடிவு பண்ணிட்டீங்க நீங்க. சரி பாட்டு அம்மாவை கேட்க சொல்லுங்க, இப்போ வந்துகிட்டே இருக்கு.
1: ஓகே, நன்றி.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைண்ட் e-tuition, அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம் உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு. மைண்ட் e-tuition தொடர்புக்கு 0301-97-219-19.
3: முதல் முறையாக சிறம்பானில் பெருமையுடன் ஸ்ரீனிவாஸ் லைவ் இன் கான்சர்ட் 2026 அக்டோபர் 10 மாலை 6 ரீஜன் ஹாலில் பாடகர் ஸ்ரீனிவாசுடன் சரிகம பாப்புகள் திவினேஷும் இசை கொண்டாட்டத்தில் இணைகிறார். டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com தொடர்புக்கு 0301-336-9

0: பாட்டு கடைக்கு வந்திருக்கீங்க, யார் பேசுறீங்க? நான் நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன்.
0: இன்றைக்கு என்ன எல்லாம் ஷாஷாவா அழைக்கிறீங்க? முதல்ல லெரிஷா, இப்போ கனிஷா. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: நான் வந்து என்னோட வருங்கால கணவருக்காக வந்துட்டு தவமின்றி கிடைத்த வரமே பாடல் கேட்க போறேன். எங்களுக்கு 12ஆம் மாதம் வந்து திருமணம், அதனால வந்து அவருக்காக கேட்கிறேன்.
0: உங்க வருங்கால அவருக்காக பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேளுங்க, அவரையும் கேட்க சொல்லுங்க. முன்கூட்டியே உங்களுக்கு திருமண வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் நாங்க இங்கிருந்து.
1: நன்றி.

0: பாட்டு கடைக்கு உங்க காசு வேணாங்க, பாசம் மட்டும் போதும். யாருக்காக என்ன பாட்டு வேணும் அப்படின்றத தாராளமா நீங்க அழைத்து கேட்கலாம். சொல்லியும் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம்,
2: இங்க ஜெயமணி ரவாங்கல இருந்து பேசுறாங்க.
0: சொல்லுங்க, மகள் அழைச்சாங்க, அப்புறம் நீங்க பேசுறீங்க, என்ன பாட்டு வேணும்?
2: ஏன்னாக்கா நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தேன், அதனால மகள்கிட்ட கொடுத்து தொடர்பு கொள்ள சொன்னேன்.
0: இப்ப எப்படி லவுட் ஸ்பீக்கர் போட்டாங்களா?
2: என்ன
0: பாட்டு உங்களுக்கு கேட்கணும்னு தோணுது பயணத்துல சொல்லுங்க, வழங்கிருவோம்.
2: தேவ தேவ தேவதையே, என் மனைவிக்காக, என் அன்பு மனைவி சரஸ்வதி கண்ணனுக்காக அந்த பாடலை விரும்பி கேட்கிறேன்.
0: சொல்லும் போது அவங்களுக்கு வெக்கம் வருது இல்லையா? உங்களுக்கு நிறைய வெக்கம் வரும் போலயே.
2: இல்ல, இதை முதல் தடவை கால் பண்றது, வாழ்நாள்
0: முதல் முறையா அழைச்சிருக்கீங்க?
2: முதல் தடவை அழைச்சிருக்கிறேன்,
0: அதுக்காகவே நாங்க பாட்டு கொடுக்கறோம். வந்துகிட்டு இருக்கு, கேட்கலாம்.
2: நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி.

0: அவருடைய தேவதைக்காக பாட்டு கேட்டு இருந்தாங்க. சரி, இப்போ அடுத்து யார் அழைப்புல இருக்காங்கன்னு பாக்கலாம்.
1: ஹலோ சார், வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: என் பெயர் ஜெயக்குமார், ஜோபார்ல இருந்து பேசுறேன்.
0: ஜெயக்குமார், சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேட்கலான்னு தோணுது நம்ம பாட்டு கடையில?
1: ஓகே, பாட்டு கடையில இருந்து எனக்கு என்னுடைய மனைவிக்காக இந்த பாடல நான் கேட்கிறேன் சார். ஆலப்போல் வேலைப்போல் ஆலம் விருது போல் எஜமான் பாடம்.
0: சரி, மனைவி எங்க பக்கத்துல இருக்காங்களா இல்ல வீட்டுல இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களா?
1: வீட்டுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க சார்.
0: கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்துருங்க கேட்க சொல்லி நிகழ்ச்சியா. சரியா?
1: கண்டிப்பா சார்.

0: வணக்கம் கிஷன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? பேர் சொல்லியே.
0: நல்லா இருக்கேன், பேர் ரேவதி, பகாங்கிலிருந்து பேசுறேன்.
1: ரேவதி சொல்லுங்க, நம்ம பாட்டு கடையில இருந்து என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்?
0: எனக்கு நாம் இருவர் நமக்கிறவன், இந்த சிறு பெண்ணை எங்க பார்த்தேன், அந்த பாடல் வேண்டும்.
1: வாவ், என்ன ஒரு நல்ல பாட்டு தெரியுமா அது! இப்ப அந்த பக்கம் மழையா இருக்கா?
0: வரப்போகுது, அப்படியே ஒரு இருட்டா இருக்கு.
1: ஆமா, முதல்ல கூட ஒருத்தர் அழைச்சு சொல்லியிருந்தாரு மழை வரப்போகுது அப்படின்னு. அப்போ இந்த பாட்டு நிஜமாவே பொருத்தமா இருக்கும்.
0: நன்றி.
1: யாருக்காக?
0: எல்லா மின்னல் இருக்கும்.
1: சரி, எல்லாருக்காகவும் கேட்டுருவோம்.
0: நன்றி.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது. மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01097219199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01097219199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
2: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
3: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
2: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
3: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
4: ராசாத்தி, பயணத்துல இருக்கீங்களா? போயிட்டு இருக்கீங்க, அதான் சத்தமா இருக்கா? மழையா என்னது அந்த பக்கம்? மழை இல்ல, ஆனா எங்களுக்கு கேக்கும் போது எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு காத்து புயல் அடிச்சுட்டு பேசுற மாதிரி இருக்கு. சரி, அவரை மெதுவா போக சொல்லுங்க கணவர. என்ன பாட்டு கேக்கலாம்? கணவருக்காக அன்பு பரிசாக ஓட்டிட்டு போறாரு அப்படின்றதுக்காகவா? சரி, அவருக்காக வந்துகிட்டே இருக்கு, கொடுத்துடலாம்.
5: அவருக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்,
4: விநாயகர் சதுர்த்தி இல்ல, அதனால உங்களுக்கு அழைப்பு கிடைச்சிருச்சு நினைக்கிறேன். நன்றி.
5: நன்றி.

0: பாட்டுக்கடையில் இந்த பக்கமா கிஷன் பேசிட்டு இருக்கேங்க. அந்த பக்கம் யார் பேசுறீங்க?
1: வணக்கம், சாந்தி இப்போல இருந்து பேசுறேன்.
0: சாந்தி சொல்லுங்க, என்ன பாட்டு கேக்கலாம்?
1: எனக்கு விஜய் படத்துல இருந்து காலம் எல்லாம் காத்திருப்பேன் படத்துல இருந்து நெல்லடி என்றது.
0: நல்ல பாட்டு கேட்டதுக்கு நன்றி. இப்போ உங்களை மாதிரி ஒரு சிலர் அழைச்சு பேசுவாங்க, இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டு கடையில நீங்க விரும்பி கேக்குற பாட்டை வெளியிலிருந்து ரசிக்கிறவங்க ஒரு புறம் இருப்பாங்க. ஏய் நல்ல பாட்டு கேட்டிருக்காங்களேப்பா, மனசுல நினைச்சுன்னா அந்த பாட்டை கேட்டாங்களே அப்படின்ற மாதிரி அந்த ரகத்துல இருக்கிற ஒரு பாட்டை தான் இப்ப நீங்க கேட்டிருக்கீங்க.
1: கண்டிப்பா அந்த பாட்டு பிடிக்காம இருக்குமா?
0: எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அதனால உங்க சார்பா நானுமே கேட்டுக்கிறேன். நன்றி.
1: நன்றி.

நம்ம தீரா இசை கேட்டாலே எப்படி நேரம் போகுதுன்னே தெரியாதுங்க. அதுக்குள்ள மணி 8 போகுது. எனக்கு சொந்தமான 4 முடிஞ்சிருச்சு. அடுத்து காற்றின் மொழி நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுக்காக பொன் கோகிலம் வந்துட்டாங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி உங்களுக்கு ரொம்ப நிறைவா மகிழ்ச்சியா இருக்கட்டும். தொடங்கி இருக்கிற எல்லா நல்ல காரியமும் வெற்றி பெறட்டும் அப்படின்ற வார்த்தையோட கிஷன் போயிட்டு வரங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். பிரதமர் டெத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கேரளத்தின் முதலமைச்சர் வி டி சதீசனை இன்று சந்தித்தார். கோழிக்கோட்டில் நடைபெற்ற அச்சந்திப்பில் நாட்டிற்கும் கேரளத்துக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் முயற்சிகளுடன் வணிக முதலீட்டு வழிகளை எளிமைப்படுத்தும் முனைப்புகள் குறித்தும் பேசப்பட்டன. மோட்டார் வாகன ஆய்வு சேவைகளுக்கான பல் இயக்கு அமைப்பு உரிமம் பெற்ற செயல்பாட்டாளர்கள் விலை அடிப்படையில் போட்டியிட அனுமதிக்காது. மாறாக அது செயல்திறனிலும் தரத்திலும் அவர்கள் கவனம் செலுத்த வகை செய்வதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோ கூறினார். மலேசிய தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகம் ஃபினாஸ் நாட்டின் பழமையான ஆவணப்படங்களையும் ஆவண நாடகங்களையும் தெளிவான பதிவில் இலக்கவியல் மயமாக்கும் வேலை அதனை மீட்டெடுக்க உள்ளது. அப்பதிவுகளை சேதமடைவதிலிருந்து பாதுகாக்கும் இந்த முனைப்பு மலேசியாவின் முகங்கள், குரல்கள், பயணத்தை கொண்டிருக்கும் காணொலிகளை வருங்கால தலைமுறையினருக்காக பராமரிக்கிறது என ஃபினாஸ் தலைமை செயல் அதிகாரி டத்து அஸ்மிர் சைஃபுடின் முத்தாலிப் தெரிவித்தார். ஆஸ்திரியா வியன்னாவில் உள்ள ஐநா அணுசக்தி நிறுவனத்தின் தலைமையகத்தில் நடைபெறும் ஆண்டு மாநாட்டில் பங்கேற்பதிலிருந்து ஈரானின் அணுசக்தி துறை தலைவர் முகமத் இஸ்லாமி தடுக்கப்பட்டதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் கடுமையான அழுத்தம் எதிர்ப்பு காரணமாக அவருக்கு விசா வழங்க ஆஸ்திரிய அரசாங்கம் மறுத்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசிய மேற்கு கலிமந்தான் வட்டாரத்தில் ஏற்பட்ட காட்டு தீயை தொடர்ந்து வாழ்விடத்திலிருந்து வெளியேறும் கட்டாயத்திற்கு ஆளான 3 ஓரங் உத்தான்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன. அவற்றுள் 2 ஓரன் உத்தான்கள் மாமா பஞ்சா பஞ்சா எனும் ஒரு தாயும் சேயுமாகும். விளையாட்டு தகவல். சிலாங்கூர் ஆட்சியாளர் சுல்தான் ஷரஃபுடீன் இட்ரிஷா நிர்வாகத்தின் 25ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு டத் மொக்தா டஹாரி கிண்ண போட்டி 2026 சிலாங்கூர் ஆட்சியாளர் வெள்ளி விழா கிண்ண கார்பந்து போட்டியாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

அன்பான நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? மீண்டும் அதே குரல் தான். காற்றின் மொழியில நேற்று இரவு நீங்க எந்த குரலை கேட்டீங்களோ அதே குரல் தான் இன்றைக்கு நீங்க கேக்குறீங்க. பொன் கோகில உங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? சரி, இன்றைய பொழுது எப்படி உங்களுக்கு அமைந்தது? சிறப்பான பொழுது அமைஞ்சதா அப்படின்னு சொல்லுங்க. அதே வேளையில இப்பொழுது தொடக்கம் வழக்கம் போலவே தெலுங்கு பாடல்கள் உங்களுக்கு காத்துட்டே இருக்கு. 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் அழைத்தும் பேச போறீங்க. 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு டிக்டாக் வழியாக நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ போறீங்க. அதனால தொடர்ந்து இணைந்திருங்கள். நாம வந்து தொடக்கமாக குரு ராஜா ஐஸ்வர்யா கொண்டு வரக்கூடிய பாடலை கேட்க போறோம்.

0: ஸ்டேஷன் எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் 5 நிமிஷம்.
0: 1 மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வடக்கமா சொல்றது தானே. நான் வர வரேன்.
0: கிஷன், கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: 105 நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு 5 நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: என்னது 5 நிமிஷமா?
0: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க? நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
1: இப்படிக்கு
0: மின்னல் FM.
2: நேரம் அப்படிங்கிறது, காலம் அப்படிங்கிறது இப்ப கடந்து போயிருச்சு அப்படின்னு சொன்னா மீண்டும் வரவே வராது. அதனால எதுக்கு போய் சொல்லிட்டு இல்லையா? யாருக்கிட்டையாவது எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டா எவ்வளவு நேரமோ அதை சரியா சொல்லிடுங்க. ஏன்னா அவங்க நேரத்தையும் நம்ம வந்து அபகரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? நேரம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கும் அது நேரம் தான், அதுவும் முக்கியம் தான்.

பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

கார்த்திக் ஹரிணி கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். 8:44 தெலுங்கு பாடல்களை காற்றின் மொழியில கேட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில அடுத்ததாக ஸ்ரேயா கோஷல், அர்மின் மாலிக் கொண்டு வரக்கூடிய பாடலை கேட்கலாம் வாங்க.

0: நான் வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு கேட்டீங்க, திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்ல. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வர்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்காந்துருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்ட பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
1: ஜாலோர்கம் மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.
2: என்ன வெயில, என்ன வெயில். கொஞ்ச நேரம் கடைக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தா முடியல. விறுவிறுன்னு போயிட்டு வந்துடணும்.
3: ஏன் இப்படி கத்துற?
2: உங்ககிட்ட நேத்தே காலனி எல்லாம் உள்ள எடுத்து வைக்க சொன்னதானே. தவளை பாம்பு பூரா எல்லாம் பாருங்க, ஏன் காலனிக்குள்ள குடுத்தனம் பண்ணிட்டு இருக்க?
3: நினைச்சுக்கிட்டே இருந்தேன், மறந்துட்டேன்.
2: மறுபடியும்
4: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கேரள முதல்வர் வி டி சதீசனை இன்று சந்தித்தார். அச்சந்திப்பில் மலேசியாவுக்கும் கேரளத்துக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் முயற்சிகளுடன் வணிக முதலீட்டு வழிகளை எளிமைப்படுத்தும் முனைப்புகள் குறித்தும் பேசப்பட்டன. 18ஆம் பிரிக்ஸ் உச்சநிலை கூட்டத்தில் கலந்து கொள்ள இந்தியாவுக்கு அலுவல் பயணம் மேற்கொண்ட பிரதமர் கோழிக்கோட்டில் சதீசனை சந்தித்தார். டத்து ஸ்ரீ அன்வர் பிரதமராக பதவியேற்ற பின் முதல் முறையாக கேரளத்துக்கு சென்றுள்ளார். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த சதீசனை மலேசியாவுக்கு வருகை புரியுமாறு பிரதமர் அழைப்பு விடுத்தார். இப்பயணத்தின் ஒரு பகுதியாக கேரளத்தின் வணிக சமூகத்தையும் பிற முக்கிய தரப்புகளையும் பிரதமர் சந்திக்க அட்டவணையிடப்பட்டுள்ளது. 2026 மலேசிய நாள் கண்காட்சி தொடர்பு அமைச்சின் கீழ் உள்ள பல்வேறு இலக்கவியல் தளங்களிலும் சமூக ஊடகங்களிலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் டத்து ஸ்ரீ ஃபமி ஃபடில் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மலேசியா உருவான வரலாற்றை சமூகத்தின் அனைத்து நிலையில் உள்ள மக்களும் அறிந்திருப்பதை உறுதி செய்ய முடியும் என அரசாங்க பேச்சாளருமான அவர் குறிப்பிட்டார். 1963 மலேசிய உடன்படிக்கை ME63 மக்கள் புரிந்து கொண்டு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தேசிய கதையாக திகழ வேண்டும் என்ற பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வர் இப்ராஹிமின் பரிந்துரைக்கு ஏற்ப இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது என்றார் அவர். மலேசியாவின் உருவாக்கம் குறித்த பாராட்டு தேசிய நாள் கொண்டாட்டத்தில் மட்டும் மையப்படுத்தப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய மலேசிய நாள் கொண்டாட்டத்துடன் இணைந்த ஒற்றுமை உணர்வும் தொடர்ந்து வெளிப்படுத்தப்பட வேண்டும். மலேசிய தகவல் துறை ஜாப்பின் இணைய ஊடகப் பிரிவு உதவி இயக்குநர் யோகநந்திரி முருகேசன் இவ்வாறு கூறினார். 31 ஆகஸ்ட் மலாயாவின் சுதந்திர தினமும் 16 செப்டம்பர் மலேசியாவின் உருவாக்கமும் நினைவு கூறப்படுகின்றன. இவ்விரு நாள்களும் வெவ்வேறு வரலாற்று முக்கியத்துவங்களை கொண்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். பாலிடெக்னிக் சமூக கல்லூரி வளாகங்களில் செயற்கை நுண்ணறிவு AI உருவாக்கத்திலும் பயன்பாட்டை விரிவுபடுத்துவதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என உயர்கல்வி அமைச்சர் டத்து ஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடிர் அவற்றின் தலைமைத்துவத்தை வலியுறுத்தியுள்ளார். செயலி பயன்பாட்டுடன் நிறுத்திவிடாமல் விவேகமான துரிதமான ஆக்ககர பணிமுறைகளை உருவாக்குவதிலும் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட வேண்டும். மாணவர்களும் கழக பணியாளர்களும் புதிய தொழில்நுட்பத்தை பழகுவதற்கான வாய்ப்பும் வழங்கப்பட வேண்டும் என அமைச்சர் கூறினார். பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா முமத் நசீரின் தாய்லாந்துக்கான பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆற்றல் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. குறிப்பாக மலேசிய தாய்லாந்து கூட்டு மேம்பாட்டு பகுதி MTJDAயில் Block A 18-1 கட்டமைப்பது குறித்த புதிய ஒப்பந்தம் வாயிலாக இது எட்டப்பட்டது. இன்று முடிவடையும் அந்த இருநாள் பயணம் உற்பத்தி பகிர்வு ஒப்பந்தம் PSA, எரிவாயு விற்பனை கொள்முதல் ஒப்பந்தம் GSA கையெழுத்தாவதில் முக்கிய கவனம் செலுத்தியதாக அக்மல் நஸ்ருல்லா கூறினார். மோட்டார் வாகன சோதனை சேவைகளுக்கான பல் இயக்குமுறை உரிமம் பெற்ற செயல்பாட்டாளர்கள் விலை அடிப்படையில் போட்டியிட அனுமதிக்காது. மாறாக அது செயல்திறனிலும் தரத்திலும் அவர்கள் கவனம் செலுத்த வகை செய்வதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தினிலோ கூறியுள்ளார். தனியார் வாகன உரிமை மாற்றத்திற்கான சோதனை MV15 கட்டணம் தொடர்ந்து சமமாக சீராக்கப்படும். அதனுடன் அனைத்து உரிமம் பெற்ற மையங்களிலும் சாலை போக்குவரத்து துறை JPJ வாயிலாக அரசாங்கம் அதனை கட்டுப்படுத்தும் என அந்தினி லோக் விளக்கினார். மலேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகம் ஃபினாஸ் நாட்டின் பழமையான ஆவணப்படங்களையும் ஆவண நாடகங்களையும் தெளிவான பதிவில் இலக்கவியல் மயமாக்கும் வேளை அதனை மீட்டெடுக்க உள்ளது. அப்பதிவுகளை சேதமடைவதில் இருந்து பாதுகாக்கும் இந்த முனைப்பு மலேசிய முகங்கள் குரல்கள் பயணத்தை கொண்டிருக்கும் காணொளிகளை வருங்கால தலைமுறையினருக்காக பராமரிக்கிறது என்று ஃபினாஸ் தலைமை செயல் அதிகாரி டத்து அஸ்மிர் சைஃபுடின் முத்தாலிப் கூறினார்.

0: மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இது உண்மையா பொய்யா? இதனை சமூக வலைதளங்களில் பரப்பலாமா? எதற்கும் ஓரிரு முறை சரிபார்த்துக் கொள்வோம்.
0: ஆம், இதுவே விவேகமான பயணீட்டாளர்களுக்கான அடையாளம். இனம், மதம், அரசர், 3-6 தொடர்பான அவதூறுகளை தவிர்ப்பேர். பகிரப்படும் தகவலின் நம்பகத்தன்மையை ஆராய மறவாதீர். நாம் பகிரும் ஒவ்வொரு பொய் தகவலும் பிறர் வாழ்வை சிதைக்கும் என்பதை நினைவில் கொள்வோம். நேபாளத்தில் பேரழிவை ஏற்படுத்திய காட்டாற்று வெள்ளத்தை தொடர்ந்து நிதி உதவியும் ஆதரவும் வழங்கிய மலேசியாவுக்கு காத்மாண்டு நன்றி தெரிவித்தது. 1 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி வழங்கப்பட்டதோடு நாட்டின் தேடி மீட்கும் சிறப்பு குழு ஸ்மார்ட் அங்கு அனுப்பப்பட்டது. இதுபோன்ற பன்னாட்டு ஆதரவும் நிபுணத்துவமும் நேபாளத்தில் காணாமல் போனவர்களை கண்டறியவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவவும் மிக முக்கியமாக உள்ளதென்று குலலம்பூரில் உள்ள நேபாள தூதரகத்தின் பொறுப்பாளர் முடிதா பஜ்ராச்சாரியா கூறினார். இதனிடையே நேபாளத்தின் கட்டமைப்புகளுக்கும் வேளாண்மைக்கும் நிதி ஆதரவு வழங்கும்படி அவர் வல்லரசு நாடுகளிடம் கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இந்தியாவில் விநாயகர் சதுர்த்தி ஆலயங்களிலும் வீடுகளிலும் களை கட்டியது. தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற விநாயகர் ஆலயங்களான பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயம், திருச்சி உச்சி பிள்ளையார் கோவில் உட்பட புதுச்சேரியில் உள்ள புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் காலை தொடங்கி சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் வேளை மக்கள் கோயில்களில் திரளாக கூடினர். ஆலயங்களிலும் பொது இடங்களிலும் 600 கிலோ லட்டால் ஆன விநாயகர் சிலை, 15 அடி உயரத்துக்கு அன்னாசியால் ஆன விநாயகர் சிலை, 12,000 வலம்புரி சங்குகளினால் ஆன விநாயகர் சிலைகளை உட்படுத்திய பல பிரம்மாண்ட சிலைகள் மக்களின் கவனத்தை ஈர்த்தன. இந்தோனேசிய மேற்கு கலிமந்தான் வட்டாரத்தில் ஏற்பட்ட காட்டு தீயை தொடர்ந்து வாழ்விடத்திலிருந்து வெளியேறும் கட்டாயத்திற்கு ஆளான 3 ஓராங் உத்தான்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன. அவற்றுள் 2 ஓராங் உத்தான்கள் மாமா பஞ்சா பஞ்சா எனும் ஒரு தாயும் சேயுமாகும். தீச்சம்பவத்திலிருந்து இதுவரை 18 ஓராங் உத்தான்கள் காப்பாற்றப்பட்டுள்ளதாக மேற்கு கலிமத்தான் இயற்கை வள பாதுகாப்பு நிறுவனத்தின் தலைவர் முர்லான் டெமெரியா பேன் கூறினார். கித்தாபாங்கில் உள்ள இஆரி மீட்பு மையத்தில் அந்த 3 ஓராங் உத்தான்களும் சிகிச்சை பெறுகின்றன. ஆஸ்திரியா வியன்னாவில் உள்ள ஐநா அணுசக்தி நிறுவனத்தின் தலைமையகத்தில் நடைபெறும் ஆண்டு மாநாட்டில் பங்கேற்பதிலிருந்து ஈரான் அணுசக்தி துறை தலைவர் மொஹமத் இஸ்லாமி தடுக்கப்பட்டதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் கடுமையான அழுத்தம் எதிர்ப்பு காரணமாக அவருக்கு விசா வழங்க ஆஸ்திரிய அரசாங்கம் மறுத்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை வியன்னா புறப்பட்ட இஸ்லாமியும் பேராளர் குழுவினரும் அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்ததால் பாதியிலேயே தெஹ்ரானுக்கு திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஈரான் தனது கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையில் ஆஸ்திரிய தூதரக அதிகாரியை அழைத்து கண்டனம் தெரிவித்தது. விளையாட்டுத் தகவல். சிலாங்கூர் ஆட்சியாளர் சுல்தான் ஷரஃபுதீன் இட்ரிஷா நிர்வாகத்தின் 25ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு மொக்தா டஹாரி கிண்ண போட்டி, 2026 சிலாங்கூர் ஆட்சியாளர் வெள்ளி விழா கிண்ண கார்பந்து போட்டியாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சுல்தான் ஷரஃபுதீனின் ஆணையை பின்பற்றி இவ்வாண்டு மட்டும் சிறப்பு பெயர் வழங்கப்பட்டுள்ளதென போட்டி ஏற்பாட்டு குழு தலைவர் டத்து எம்ரான் கடீர் கூறினார். இம்முறை 48 அணிகள் இப்போட்டியில் பங்கேற்பதாக அவர் தெரிவித்தார். மலேசியாவும் கேரளமும் பொருளாதார வர்த்தக முதலீட்டு ஒத்துழைப்பை வலுப்படுத்த உள்ளன. மலேசிய நாள் கொண்டாட்டம் தொடர்பு அமைச்சின் சமூக ஊடகத்திலும் இலக்கவியல் தளங்களிலும் ஒளிபரப்பப்படும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. மலேசியா வடாணி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று 1965 இன்றைய நாளில் சரவா ஆளுநர் துன் அபாங் ஹாஜி ஓபெங் அபாங் சாப்பி இரண்டாவது தவணைக்கான நியமன கடிதத்தை இஸ்தான நகராவில் பேரரசர் துவான்கோ ஷேக் புத்ரா ஷேக் ஹசன் ஜமாலுலாயிடமிருந்து பெற்றுக் கொண்டார். அவர் 1963 செப்டம்பர் 16 நாள் முதல் முறையாக இப்பதவியை ஏற்றதோடு சரவாக்கின் முதல் ஆளுநராகவும் விளங்கினார். துன் அபாங் ஹாஜி ஓபெங் 1924 எழுத்தாளராக பணியை தொடங்கினார். 1930 தோ புவான் டயங் ஹஜா மஸ்னியாவை திருமணம் செய்து இல்லறத்தை தொடங்கினார். 1956 நிறுவப்பட்ட சரவா இஸ்லாமிய மன்றத்தின் முதலாவது தலைவராகவும் அவர் பொறுப்பு வகித்தார். இப்பதவியை அவர் 1963 செப்டம்பர் 15 வரை வகித்தார்.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: வழங்குவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது திருக்குர்ஆன் விளக்க உரை. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற வாரம் சூரத்துல் பக்கராவுடைய 4வது வசனம், 5வது வசனம் இந்த வசனங்களின் விளக்கத்தையும் அர்த்தத்தையும் நாம் பார்த்தோம். அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கராவுடைய 3வது வசனம், 4வது வசனம் அதில் பயபக்தியாளர்களுடைய தன்மைகளை மிக தெளிவாக கூறினான். 5வது வசனத்தில் இந்த உண்மை விசுவாசிகள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு கூறினான். இன்று வரக்கூடிய சூரத்துல் பக்கராவுடைய 6வது வசனத்தில் அல்லாஹு தஆலா பயபக்தியாளர்கள் இறை விசுவாசிகளுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய இறை மறுப்பாளர்களை பற்றி அல்லாஹு பேசுகிறான். இறை மறுப்பாளர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்களிடத்தில் எந்த நல்ல விஷயத்தை எடுத்து சொன்னாலும் சரி, அதை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள் என்பதை அல்லாஹு தஆலா மிக தெளிவுபடுத்துகிறான். நபியே, நிச்சயமாக ஏக இறைவனை மறுக்கக்கூடியவர்களை நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாமல் விடுவதும் ஒன்றுதான். காரணம், அவர்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளப் போவதில்லை என்று சூரத்துல் பக்கராவுடைய 6வது வசனத்திலே அல்லாஹு தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை ஏன் இறக்கினான் என்ற காரணத்தை நாம் பார்க்கிறோம். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாளர்கள். மிகப்பெரிய விஷயத்தில் நபி அவர்கள் உண்மையாகவே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய நாவில் ஒருபோதும் பொய் என்பது வந்ததில்லை. அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இறை மறுப்பாளர்கள் கூட அமீனுன், சாதிக்குன், நம்பிக்கையாளர், உண்மையாளர் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்மையை பார்க்கும் பொழுது நபி அவர்கள் பிறர் நலம் நாடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். சுயநலம் இல்லாமல் அனைத்து மக்களும் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். மேலும் அனைத்து மக்களும் நேர்வழி பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். யாரும் நரகத்தை அடைந்துவிடக் கூடாது, அனைத்து மக்களையும் காப்பாற்றி அனைவர்களும் நேர்வழி பெற்று அனைவர்களும் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டவர்கள். மேலும் அவர்கள் லம் யகுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஹிஷன். அவர்களுடைய தன்மையை பற்றி ஹதீஸில் வருகிறது, நபி அவர்கள் அருவருக்கத்தக்க வார்த்தைகளை அவர்களுடைய வாழ்நாளில் பேசியதில்லை. நபியுடைய வார்த்தைகளினால் அடுத்தவர்களுடைய உள்ளத்தில் எந்த ஒரு காயமும் ஏற்படுத்தியது கிடையாது. நபி அவர்கள் மிருதுவாக பேசுவார்கள், தன்மையோடு நடந்து கொள்வார்கள். அவர்களுடைய நாவிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் அடுத்தவர்களுக்கு மனதில் மகிழ்வை தரும். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து மக்களும் நேர்வழி அடைய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதேபோன்று தனக்கு இடையூறு செய்தவர்களுக்கு கூட அவர்கள் ஒருபோதும் தங்களுடைய வாழ்நாளில் தீமைகள் செய்ததில்லை. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் அடுத்த மக்களுக்கு நன்மையே செய்திருக்கிறார்கள். தனக்கு கஷ்டம் கொடுத்தவர்களை கூட மன்னித்திருக்கிறார்கள். நன்மையை செய்து ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அனைத்து மக்களும் ஈமானை ஏற்க வேண்டும், அல்லாஹுவை நம்ப வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். எந்த மக்கள் ஈமானை ஏற்கவில்லையோ, இறை நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவர்களுடைய விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையடைந்தார்கள். அவர்களை நினைத்து நினைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருத்தப்பட்டார்கள். எப்படியாவது இவர்கள் நேர்வழியை அடைய வேண்டுமே என்று ஆசைப்பட்டார்கள். அந்த சமயத்தில் தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைத்தான். நபியே, நீங்கள் அடுத்தவர்களை நினைத்து கவலைப்பட்டு உங்களை நீங்கள் வருத்திக் கொள்ள வேண்டாம். இறை மறுப்பாளர்கள் அவர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும் சரி, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாவிட்டாலும் சரி, இரண்டுமே சமம்தான். அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். அவர்களை பற்றி நீங்கள் ஒருபோதும் கவலைப்படக்கூடாது என்று அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக தெளிவாக இந்த வசனத்தின் மூலம் சொல்லித் தருகிறான். இந்த வசனத்தின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஆறுதலை கூறுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மக்களும் நேர்வழி அடைய வேண்டும் என்று அதிக அக்கறையும் அதிக கவனமும் எடுத்ததின் காரணமாக அல்லாஹு தஆலா நபி அவர்களுடைய உள்ளத்திற்கு மருந்தாக இந்த வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறான். மேலும் இந்த வசனத்துடைய விளக்கத்திலே நாம் பார்க்கிறோம், இறை மறுப்பாளர்கள் எத்தனை வகைப்படுகிறார்கள் என்ற விளக்கத்தை நாம் பார்க்கிறோம். இறை மறுப்பாளர்கள் நான்கு வகைப்படுகிறார்கள். ஒன்று, நாவாலும் உள்ளத்தாலும் அல்லாஹுடைய வல்லமையை மறுக்கக்கூடியவர்கள். இந்த வகையில் பல வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு ஃபிரௌன் இந்த வகையை சார்ந்தவனாக இருந்தான். அவன் நாவாலும் உள்ளத்தாலும் அல்லாஹுடைய வல்லமையை மறுத்து தான் கடவுள் என்று வாதித்தான். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்தவன்தான் ஃபிரௌன். இரண்டாவது வகையினர் மனதால் ஏக இறைவனை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லாஹுதான் ஏக இறைவன் என்று நாவால் உறுதி கூறாமல் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர்கள். இந்த பிரிவினர்களில் ஷைத்தான் மிக முக்கியமானவனாக இருக்கிறான். அவன் அல்லாஹுவை மனதால் நம்பியிருந்தான், நாவால் அவன் உறுதி கூறாமல் இருந்ததின் காரணமாக அவன் தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானாக அவன் மாறிவிட்டான். அடுத்து மூன்றாவது வகையினர் மனதாலும் நாவினாலும் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் அல்லாஹுடைய கட்டளையை மறுப்பார்கள். இவர்கள் யார் என்று சொன்னால், வேதம் வழங்கப்பட்டவர்கள். வேதம் வழங்கப்பட்டவர்களுக்கு மிக தெளிவாக இறுதியாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள் என்று தெரியும். அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும் என்று தெரியும். தெரிந்தும் கூட அல்லாஹுடைய இந்த கட்டளையை மறுத்து வாழ்ந்தவர்கள். அடுத்து நான்காவதாக மனதால் நிராகரித்து நாவால் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டோம் என்று கூறுவார்கள். உள்ளத்திலே அவர்களுக்கு ஈமான் இருக்காது. வெளியிலே தங்களை முஸ்லிம்களை போன்று காட்டிக்கொள்வார்கள். நாங்களும் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று நாவிலே சொல்லுவார்கள். தொழுகுவதை போன்று நடிப்பார்கள். ஆனால் உள்ளத்திலே அவர்களுக்கு ஈமான் இருக்காது. இவர்கள்தான் நயவஞ்சகர்கள், முனாஃபிகீன்கள் என்று குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆக சூரத்துல் பக்கராவுடைய ஆறாவது வசனத்தின் மூலம் அல்லாஹு தஆலா இறை மறுப்பாளர்களை பற்றி மிக தெளிவாக கூறுகிறான். அந்த இறை மறுப்பாளர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும் சரி, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாமல் இருந்தாலும் சரி, இரண்டுமே சமம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இரண்டுமே சமம் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் எடுத்துச் சொல்வதனால் எந்த ஒரு பயனும் கிடையாது. அவர்கள் நேர்வழியை பெறமாட்டார்கள். அவர்கள் செய்வதைத்தான் அவர்கள் மிக பெரிதாக கருதுவார்கள். காரணம், அல்லாஹு தஆலா சூரத்துல் நஹலுடைய வசனத்திலே மிக தெளிவாக சொல்கிறான், எவர்கள் இறை மறுப்பாளர்களாக இருக்கிறார்களோ ஷைத்தான் அவர்களுடைய செயலை அலங்கரித்து காட்டிவிட்டான். அவர்களுடைய தவறான செயல்களை எல்லாம் ஷைத்தான் அவர்களுக்கு நியாயப்படுத்தி காட்டிவிட்டான். தாங்கள் செய்வதுதான் சரி என்று அவருடைய உள்ளத்திலே ஏற்படுத்திவிட்டான். அந்த ஷைத்தான் தான் நாளை மறுமையிலும் அவர்களுக்கு நண்பர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் நஹலிலே மிக தெளிவாக சொல்லிக் காண்பிக்கிறான். நேர்வழி அடையக்கூடிய அந்த வாய்ப்பு இல்லாத காரணத்தினால்தான் அல்லாஹு தஆலா இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான். நபியே, அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தாலும் சரி, எச்சரிக்கை செய்யாவிட்டாலும் சரி, இரண்டுமே சமம் என்று அல்லாஹு தஆலா மிக தெளிவாக கூறுகிறான். அடுத்தபடியாக அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கராவுடைய ஏழாவது வசனத்திலே இறை மறுப்பாளர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்கிறான். அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா முத்திரையிட்டு விட்டான். வாலா சமயம், அவர்களுடைய கேட்கும் செவி புலன்களின் மீது அல்லாஹு முத்திரையிட்டு விட்டான். அவர்களுடைய பார்வையில் திரை விழுந்து விட்டது. அவர்களுக்கு மகத்தான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கராவுடைய ஏழாவது வசனத்தில் மிக தெளிவாக கூறுகிறான். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா ஹதம் அல்லாஹு அலா குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளத்தின் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டதாக கூறுகிறான். இதனுடைய விளக்கம், அவர்கள் நல்ல விஷயத்தை கேட்டு அவர்களுடைய உள்ளத்தில் சிந்தித்து அதை சரிபார்த்து அதை நல்ல முறையில் விளங்கக்கூடிய அந்த ஆற்றலை அல்லாஹு தஆலா எடுத்து விட்டான். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அறிவை கொடுத்திருக்கிறான். அந்த அறிவை வைத்து சிந்தித்து அவர்களுடைய உள்ளத்தில் நல் உணர்வு பெற முடியும். ஆனால் அந்த நல் உணர்வு பெறக்கூடிய அந்த வாக்கியத்தை அல்லாஹுத்தாலா எடுத்து விட்டான். அவர்கள் தெளிவாக இருப்பார்கள், ஆனால் அந்த உள்ளம் அழுக்காக இருக்கும். அந்த உள்ளத்திலே நல்ல விஷயங்கள் சென்று அதை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அந்த தன்மையை அல்லாஹுத்தாலா எடுத்து விட்டான். அதைத்தான் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டதாக சொல்கிறான். அவர்களுடைய கேட்கும் செவி புலன்களின் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான் என்று சொல்கிறான். அவர்களுடைய செவி புலன்களில் எந்த நல்ல விஷயங்கள் விழுந்தாலும் சரி, அதை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அந்த சிந்தனை என்பது இருக்காது. மேலும் நல்ல விஷயத்தை அவர்கள் கேட்டாலும் அதை கேட்காததை போன்று அவர்கள் இருந்து விடுவார்கள். நல்ல விஷயத்தை கேட்டு உணர்வு பெறக்கூடிய அந்த ஆற்றலை அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு எடுத்து விடுவான். அவர்கள் தீயதை கேட்டால் உடனே அந்த தீய சிந்தனை அவர்களுக்கு வரும், தீயதை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் வரும். நல்லதை கேட்டால் நல்லதை செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வம் அவர்களுக்கு வராது. காரணம், அல்லாஹுத்தாலா அவர்களுடைய செவி புலன்களில் ஒரு முத்திரையை ஏற்படுத்தி விட்டான். அவர்களுடைய பார்வையின் மீது ஒரு திரையை அல்லாஹுத்தாலா ஏற்படுத்தி இருக்கிறான். நல்லதை பார்ப்பார்கள், ஆனால் நல்லது என்று அவர்களால் விளங்க முடியாது. கெட்டதை பார்ப்பார்கள், உடனே அந்த கெட்ட விஷயத்தை அப்படியே உள்வாங்கிக் கொள்வார்கள். நல்லதை பார்த்தாலும் கூட அதை உணர்வு பெற வேண்டும் என்ற அந்த தன்மை அவர்களுக்கு வராது. சில சமயத்தில் அதை அவர்கள் தவறாகவே விளங்குவார்கள். அவர்களுடைய பார்வை என்பது சரியான பார்வையாக இருக்காது. காரணம், அவர்களுடைய பார்வையின் மீது ஒரு திரையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். எத்தனையோ மனிதர்கள் பல வகையான நல்ல விஷயங்களை பார்க்கிறார்கள். உலகத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மிக பிரமாண்டமான படைப்புகளையெல்லாம் பார்க்கிறார்கள். ஆனால் பார்த்தும் கூட அவர்கள் ஈமான் கொள்வதில்லை. காரணம், அவர்களுடைய அந்த பார்வையில் அல்லாஹுத்தாலா ஒரு திரையை ஏற்படுத்தி இருக்கிறான். வலஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு மகத்தான வேதனை நாளை மறுமையிலே இருக்கின்றது என்று அல்லாஹுத்தாலா தெளிவுபடுத்துகிறான். இந்த வசனத்தில் அல்லாஹுத்தாலா கெட்டவர்கள், இறை மறுப்பாளர்கள், அவர்களுடைய செயலின் காரணமாக ஒரு முத்திரையை ஏற்படுத்தி இருக்கின்றான். அவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு ஆரம்பமாக தெளிவான சிந்தனையும் தெளிவான அறிவையும் கொடுத்து சிந்திக்கக்கூடிய அந்த ஆற்றலை கொடுத்தான். அதே போன்று நேர்வழியில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தான். ஆனால் அவர்கள் நேர்வழியை தேர்வு செய்யாமல் பாவமான வழியை தேர்வு செய்ததினால் அல்லாஹுத்தாலா அவர்களுடைய பார்வை, கேட்கும் திறன் அவருடைய உள்ளத்திலே முத்திரையிட்டு வழி தவற செய்து விட்டான். அல்லாஹுத்தாலா சூரத்து சஃபிலே சொல்கிறான், அவர்கள் நேர்வழியில் இருந்து சருகிய பொழுது அல்லாஹுத்தாலா அவர்களுடைய உள்ளங்களையும் நேர்வழியில் இருந்து சருக செய்து விட்டான் என்று சூரத்து சஃபிலே மிக தெளிவாக கூறுகிறான். நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த நல்ல வழியின் பக்கம் அல்லாஹுத்தாலா அந்த ஹிதாயத்தை காண்பிக்கிறான். தவறான வழியை தேர்ந்தெடுக்கும் பொழுது அல்லாஹுத்தாலா அதே வழியிலே நம்மை விட்டு விடுகிறான். இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது நல்லதை தேர்வு செய்ய வேண்டும், நல்லதை பார்க்க வேண்டும், நல்லதை கேட்க வேண்டும், நல்லதையே விரும்ப வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹுத்தாலா அந்த நேரான வழியை நமக்கு காண்பிக்கிறான் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹுத்தாலா நம் அனைவர்களுக்கும் எல்லா வகையான உயர்ந்த பாக்கியங்களையும் உயர்ந்த தன்மைகளையும் தந்தருள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேயர்களே, இதுவரை திருக்குர்ஆன் விளக்க உரை கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
0: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெர்ஞாரன் ஜாக்கின்.
3: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

சரி பரவாயில்ல, பாட்டு கேட்டுட்டு பறக்க விட்டுருங்க, பாரத்தை எல்லாத்தையும் பறக்க விட்டுருங்க, சரியா?

0: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னொரு அஞ்சு நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வணக்கமா சொல்றது தானே? ஆ, வர வரேன்.
0: கிஷன், கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: அஞ்சு நிமிஷமா?
0: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க? நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
2: இப்படிக்கு
0: மின்னல் FM.
2: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜன் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
3: நினைக்கிற புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதை ஏன் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நூல் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த ஹேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர், ஏர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். 18th பிரிக்ஸ் உச்சநிலை கூட்டத்தில் மலேசியாவின் பங்கேற்பு எந்த ஒரு தரப்பையும் எதிர்ப்பதை நோக்கமாக கொண்டு

சிறப்பு வாகன எண்பட்டை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வரும் புதன் தொடங்கி இம்மாதம் 20ஆம் நாள் வரை JPJ E-Bit மூலம் இதன் ஏலம் நடைபெறும் என சாலை போக்குவரத்து துறை JPJ தலைமை இயக்குநர் டி ஃபர்லி ரம்லி கூறியுள்ளார். செப்டம்பர் 21ஆம் நாள் இதன் முடிவு அறிவிக்கப்படும் என்றார் அவர். கிழக்கு இந்தோனேசியாவில் வட மலுக்கு நீரிணையில் ரிக்டர் கருவியில் 6.2 பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதன் அதிர்வுகள் சுலாவேசியில் உள்ள மனாடோ வரை உணரப்பட்டதாக நாட்டின் வானிலை காலநிலை புவி இயற்பியல் செயலகம் கூறியது. இருப்பினும் சுனாமி ஆபத்து இல்லை என அது உறுதிப்படுத்தியது. சவுதி அரேபியாவின் ராணுவ தளங்களை இலக்கிட்டு ஏமனின் ஹூட்டி கிளர்ச்சி படை ஏவுகணை திருக்குருதி தாக்குதலை நடத்தியது. இதனைத் தொடர்ந்து சவுதி தற்காப்பு அமைச்சு அண்டை நகரங்களான ஹமீஸ் முஷாயிட்டிலும் அபாவிலும் எச்சரிக்கையை வெளியிட்டது. கடந்த வாரம் ஏமனின் செங்கடலையும் பப் அல் மண்டாப் நீரிணையையும் ஹூட்டி தரப்பு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. ஹொர்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதால் பப் அல் மண்டாப் நீரிணை சவுதியின் எண்ணெய் ஏற்றுமதிக்கு முக்கிய தடமாக உள்ளது. இதில் ரியாட்டுக்கு எதிராக ஹூட்டி தரப்பு தடை விதித்துள்ளது. விளையாட்டு ஃபார்முலா 1 கார் பந்தயம். 2026ஆம் ஆண்டுக்கான பருவம் மேற்காசியாவில் முடிவடையுமா என்பது குறித்து முடிவெடுப்பதில் F1 குழு முனைப்பு காட்டியுள்ளது. முன்னதாக அப்போட்டி கத்தாரில் நவம்பர் 29 ஒரு வாரத்துக்கு பின் அபுதாபியிலும் முடிவடைய அட்டவணையிடப்பட்டிருந்தது. அமெரிக்க ஈரான் போரால் பருவத்தின் இறுதி சுற்றுகள் மேற்காசியாவில் நடத்தப்பட இயலவில்லை என்றால் இத்தாலி இமோலா பந்தய தடம் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

நாட்டின் மொழியோடு தொடர்ந்து நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். சரி, இன்றைக்கு ஒரு தலைப்பு ஒட்டி நம்ம பேச போகின்றோம். என்ன தலைப்பு அப்படிங்கறத கேட்பதற்கு முன்பாக தடம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை நாம அடுத்து கேட்க போறோம். அதற்கு பிறகு தலைப்பை ஒட்டி பேச போறோம். தலைப்பை ஒட்டி பேசும் போது நீங்களும் அழைத்து பேசலாம். 3328725733 அல்லது 4768611 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு டிக்டாக் பக்கம் நீங்கள் வர வேண்டும். ஏன் வரணும் அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, பழைய பாடல்கள் உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்குமோ அந்த பாடலை நீங்க விரும்பி கேட்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு டிக்டாக் பக்கம் இன்றைக்கு 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நாங்க வழங்க போறோம். சரி, என்ன தலைப்பு அப்படிங்கறது இந்த பாடலுக்கு பிறகு நம்ம கேட்கலாம். வாங்க, தயாரா இருக்கீங்களா?

ஸ்ரீராம் குழுவினர் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். சரி, ஒரு தலைப்பை ஒட்டி நம்ம பேச போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பெரும்பாலும் திங்கட்கிழமை அப்படின்னு சொன்னாலே மண்டே ப்ளூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது திங்கட்கிழமையா, ரெண்டு நாள் விடுமுறை கழித்து மீண்டும் திங்கட்கிழமை வேலைக்கு போகணுமா அப்படின்னு சிலர்லாம் யோசிச்சு அந்த திங்கட்கிழமை மேல ஏன் தான் அவ்வளவு வெறுப்பு வரும் அப்படின்னு தெரியாது இல்லையா. இருந்தாலும் நீங்க கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து எப்படி திங்கட்கிழமை அப்படிங்கிறது உற்சாகமான ஒரு நாளா, ரெண்டு நாள் நல்ல விடுமுறை ஓய்வு எடுத்தாச்சு, அல்லது விடுமுறை கழித்து நாம வந்து இன்றைக்கு வேலைக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா, ரெண்டு நாள் கழிச்சு ஓய்வு எடுத்துட்டு வேலைக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியோட இருக்குமா அப்படிங்கறத நீங்க அழைச்சு பேச போறீங்க. சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6 சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த வேலையை முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காகவே சீக்கிரமா போயிருவாங்க. சில பேர் வந்து அந்த திங்கட்கிழமை வேலைக்கு அவசரமா போகணுமே, ஏன்னா வாகன நெரிசலா இருக்கும், அப்புறம் சீக்கிரமா கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சில காரணங்களும் இருக்கும். சரி, உங்களுக்கு எப்படி திங்கட்கிழமை அப்படின்னும் போது உங்களுக்கு பிடிக்குமா, அல்லது இல்லை எனக்கு கொஞ்சம் அந்த திங்கட்கிழமை பொழுதுனாவே மனதளவில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றனால சரிதான், நீங்க அழைச்சி உங்களுடைய மன உணர்வுகளை, ஏன்னா இன்னைக்கு திங்கட்கிழமை இல்லையா, அதனால உங்க மன உணர்வு இன்றைக்கு எப்படி இருந்ததுன்னு கூட நீங்க சொல்லலாம், அழைச்சி பேசுங்க.

சாப்பாடுல இருந்து தினேஷ் அழைச்சிருந்தாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ அங்க எந்த நாளுன்னு இல்லை, ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரே மாதிரி தான், அதே நெரிசலை தாண்டி தான் நான் போறேன். காப்பார்ல இருந்து நான் வந்து கிளம்பி வரணும் தலைநகருக்கு அப்படின்னும் போது அதே கேல்சிஸ்ல வேலை செய்யறாரா, அதே நெரிசலை தாண்டி தான் நான் செல்ல வேண்டும், அதனால எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியான நிலை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, உங்களுக்கு எப்படி திங்கக்கிழமை அப்படின்னும் போது திங்கக்கிழமை அதிகமான உற்சாகம் இல்லை, திங்கக்கிழமையும் சாதாரண ஒரு நாள் தான் இல்லை, திங்கக்கிழமையில வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது மாதிரி கொஞ்சம் உற்சாகம் குறைவாக தான் இருக்கும் அப்படிங்கிற இந்த மூன்று நிலைகள் இருக்கு. இந்த மூன்று நிலைகளில் நீங்கள் எப்படி அப்படிங்கிறத கேட்டிருந்தோம், நீங்களும் தாராளமாக அழைச்சி சொல்லலாம்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

லேசா லேசா சில நேரங்கள்ல லேசா லேசான்னு தான் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எது கஷ்டம் அப்படின்னு சொன்னா, சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தேவி அழைச்சிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து வார இறுதியில் வந்து நான் வீட்டுக்கு போயிடுவேன், அதாவது பலை கம்பவுண்ட் பண்ணிடுவேன். அங்கேருந்து நான் வந்து இப்போலேருந்து திரும்பி வரும்போது திங்கக்கிழமை நாளைக்கு வேலை, அதனால ஓடி வரணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நான் வருவேன். ஒவ்வொரு வாரமும் இதுதான் எனக்கு நடக்கும். இருந்தாலும் அந்த காலையில் ஏந்திரிச்சு மீண்டும் வந்து அலுவலகத்துக்கு போகணும் அப்படின்னும் போது ரொம்ப களைப்பாயிடும். ஏன்னா நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்க வருவாங்களாம், சில நேரங்களில் வந்து நெரிசலாகவும் இருக்குமா. அதனால எனக்கு வந்து அந்த திங்கக்கிழமை அப்படின்னாலே என்னுடைய அந்த மகிழ்ச்சி எல்லாம் கொஞ்சம் ஒத்தி வைக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நாள்கள் எல்லாமே ஒன்றுதான் இல்லையா, திங்கள் முதல் ஞாயிறு வரை. இருந்தாலும் நம்முடைய எண்ணங்கள் தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மன ஆறுதலுக்காக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் அங்கேருந்து வரும்போது உங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து பயணத்தில் இருக்கீங்க, அதுவும் நெரிசலாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும், வாரம் வாரம் வந்து வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம். இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து திங்கக்கிழமை வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற அந்த வேட்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்காக பல வேலைகள்லாம் காத்துட்ருக்கோம் இல்லையா. அதனால் சரி, இன்றைக்கு வந்து இவர் இருவர் அவங்க வந்து நமக்கு அழைத்து சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். சரி, இந்த வேளையில் 11 மணிக்கு அந்த செய்திகளுக்கு பிறகு பழைய பாடல்கள் இருக்குது. பழைய பாடலா அப்படின்னு விருப்பம் இல்லாதவங்களும் இருப்பீங்க, அப்படி விரும்பாதவங்க நீங்கள் என்ன செய்வீங்க, இன்றைக்கி பாடல்களை கேட்பீங்க. ஏன்னா பாடல்கள் எல்லாத்தையும் கேட்ட பிறகு அந்த பாடலை நீங்கள் விரும்புவீங்க. சில நேரங்களில் வந்து நமக்கு பிடிக்காது அப்படின்னு நம்ம ஒதுங்கி விடுவோம் இல்லையா. அந்த பிடிக்காததை ஒரு முறையாவது சரி கொஞ்சம் முயற்சி செஞ்சு பார்ப்போமே, என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்ப்போமே அப்படின்னு கொஞ்சம் முயற்சி எடுத்து வைத்து ஒரு காலடி எடுத்து வைத்தோம் அப்படின்னு சொன்னால், ஓ அவ்வளோலாம் பிடிக்காமல் இல்லை தான் அப்படின்னு நம்ம மனசுக்கே தெரியும். அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சுற்றி வளைச்சி 11 மணிக்கு நீங்கள் வந்துடுவீங்க, பாடலை கேட்க போகிறீங்க. டிக்டாக் வழியாக உங்களோட விருப்ப பாடல் இடம்பெற போகுது. 60களில் வெளியில் வந்த பாடல்கள்லாம் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்கலாம். இன்றைய தொகுப்பு எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்கலாம்.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறதுக்கு கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: அவங்க
1: செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: குடிச்சுக்கிற போலான் இருக்க, போயிட்டு கூப்பிடுற.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடப்ப தேத்துங்க. போயிட்டு வரேன்
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னையா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல்
2: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். இந்தியாவுக்கான 5 நாள் அலுவல் பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் இடதுசுரி அன்வார் இப்ராஹிம் இன்று கேரளத்தில் இருந்து மாலத்தீவுக்கு புறப்பட்டார். பிரதமரை ஏற்றியிருந்த விமானம் கேலிகட் பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து மலேசிய நேரப்படி 9:56 புறப்பட்டது. மாலத்தீவுக்கு முதன் முறையாக பயணம் மேற்கொள்ளும் டத்துஸ்ரீ அன்வார் அந்நாட்டு அதிபர் டாக்டர் மொஹமட் முய்சுவை சந்திக்க திட்டமிடப்பட்டுள்ளது. போர்னியோ கூச்சிங் கண்காட்சி மையத்தில் 2026 மலேசிய நாள் கொண்டாட்டத்தின் இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் மன நிறைவளிப்பதாக தொடர்பு அமைச்சர் டத்துஸ்ரீ ஃபாமி ஃபடேல் கூறினார். ஊடகத்தினருக்கான இணைய

ஆக நாட்டின் சுற்றுச்சூழல் நிறுவன தரவு குறிப்பிடுகிறது, வடக்கிலும் தெற்கிலும் PSI முறையே 90-97 என பதிவு செய்யப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் கடந்த செனட் தேர்தலில் முறைகேடு செய்ய சதி செய்ததாக சேவையில் உள்ள 26 மேலவை உறுப்பினர்கள் மீது தேர்தல் ஆணையம் குற்றம் சாட்டியுள்ளது. பிரதமர் அனுட்டின் சன் விராக்குல் கட்சியுடன் தொடர்புடைய மேலவை உறுப்பினர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் இவ்வழக்கை உச்சநீதிமன்றத்திடம் ஒப்படைக்க உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியது. விளையாட்டு 2026-2027 கிழக்கு மண்டல இலிட் வெற்றியாளர் லீக் கார்பந்து தொடக்க ஆட்டத்தில் தாய்லாந்தின் புரிராம் யுனைடெட் FC-ஐ எதிர்கொள்ள ஜோஹோர் டாருல் தாசிம் JDT 200 விழுக்காடு தயார் நிலையில் உள்ளதாக அதன் தலைமை பயிற்றுநர் சிஸ்கோ முனோஸ் உறுதிபட கூறினார். தரமான இரு கிளப்புகளுக்கும் இடையிலான ஆட்டம் சவால் மிக்கதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மலரும் நினைவுகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். பழைய பாடல்கள் உங்களை மகிழ்விக்க காத்துக்கொண்டே இருக்கின்றன. டிக்டாக் பக்கம் நீங்கள் வந்தீர்கள் என்றால் உங்களுடைய விருப்ப பாடல்களையும் நீங்கள் கேட்டு மகிழக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால இப்பொழுது நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால் இந்த பக்கம் வாங்க பேசலாம். நிறைய நேர்கள் இணைந்து கொண்டே இருக்கின்றார்கள். சரி, தேன் நிலவத்திற்காக இடம்பெற்ற பாடலை நாம் தொடக்க பாடலாக கேட்கலாம்.

ராகவன் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். எங்க இருந்தாலும் வாழ்க, அது கொஞ்சம் சோகமா இருந்தாலும் கூட அந்த வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லும் போது மனம் நிறைந்து நம்ம வந்து ஒருத்தவங்களை வாழ்த்துறது அப்படிங்கறது தான் உண்மை இல்லையா? அப்போ ஒருத்தவங்களை வாழ்த்தும் போது நிச்சயமாக அந்த வாழ்த்து அவங்களை போய் சேரும், நமக்கும் ஒரு மன நிறைவையும் மகிழ்ச்சியும் கண்டிப்பா கொடுக்கும். சரி, இந்த டிக்டாக் பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க, பேசிட்டே இருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி காலையிலே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க, கொட்டுமலையிலயும் என்னைய பாத்திருக்காங்க, அதையும் இங்க சொல்றாங்க. சரி, ரொம்ப நன்றி தான், ஏன்னா உங்க கண்ணில தப்பவே முடியாதுதான் இல்லையா? சரி, அடுத்து ரகுபதி கேட்டிருக்கக்கூடிய பாடலை நம்ம கேட்க போறோம். பாடலை கொண்டு வருகின்றார் சீர்காழி.

0: சிறுகழி கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். அடுத்து கொடி அசைந்ததும் காற்று வந்ததா அப்படிங்கிற பாடலை வந்து காஜாங்கிலிருந்து முத்துரத்னம் அவர்கள் கேட்டிருக்காங்க. பாடலை நம்ம அடுத்து கேட்கலாம்.
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததா.

சரிங்க, அடுத்த பாடல் வந்து மாலை பொழுதின் மயக்கத்திலே அப்படிங்கிற பாடலை நம்ம கேட்க போறோம். முதல்ல வந்து கல்பனா கில்லாணிலிருந்து நமக்கு செய்தி அனுப்பிட்டாங்க, எங்க பாத்தீங்கன்னா டிக்டாக்ல. அப்புறம் பார்த்தா யாருடா திரும்பவும் அதே பாடலை வந்து கேட்டிருக்காங்க, அதுவும் தமிழ்ல வந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தா நம்முடைய மனோன்மணி வீரமோகன், நம்முடைய செய்தி வாசிப்பாளரும் பாத்தீங்கன்னா இப்போது நேரலையில நம்மோட இணைந்து பாடலையும் கேட்டிருக்காங்க. எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க, செய்தி வாசிக்கிறவங்க நம்மளோட நிகழ்ச்சி கேட்டு பாடலையும் கேட்கும் போது மகிழ்ச்சியா தான் இருக்கு. மனோன்மணி வீரமோகன் உங்களுக்காக அடுத்து அந்த பாடலும் வருகின்றது. சரி, இந்த பாடல் நிறைய பேருக்கும் பிடித்த பாடல் தான் இல்லையா? ஆக யார் யாருக்கெல்லாம் அந்த பாடல் பிடிக்குமோ இது உங்களுக்காக.

0: ஆனந்த ஜோதித்திரிக்காக பாடலை நாம கேட்டோம். அடுத்ததாக பாடல்களுடைய தேர்வு எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி குசலகுமாரி சொல்றாங்க. பிறகு நிறைய பேர் நமக்கு அங்கே செய்திகளையும் அனுப்பிட்டே இருக்காங்க. டிக்டாக் பக்கம் நேர்களுடைய விருப்ப பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. சிலர் வந்து ஒரு சில பாடல்கள் வந்து கொஞ்சம் புகழ்பெற்ற பாடல்களாக இருக்கும்ல, அந்த பாடல்கள்லாம் கேட்குறீங்க. நேற்று அந்த பாடலை ஒளிபரப்பு இருந்தோம், அதனால தான் நான் வந்து பெரும்பாலும் ஒளிபரப்பப்படாத பாடல்கள், அதிகம் கேட்காத பாடல்களாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. ஏன்னா நீங்கள் டிக்டாக் வழியாக கேட்குறீங்க, வானொலி வழியாக தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக நேற்று தானே இந்த பாடலை கேட்டோம், அடடா வேற பாடலாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தானே செய்யும். இன்றைக்கு உள்ள பாடல்களின் தொகுப்பு உங்களை மகிழ்வித்துக் கொண்டே இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஏம் ராஜா கொண்டு வரக்கூடிய பாடலை அடுத்து கேட்கலாம்.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

நான் எப்போதுமே சொல்லுவேன் என்ன அப்படின்னு சொன்னா, பழைய பாடல்கள்ல கேட்டுக்கிட்டே வரும்போது திடீர்னு எல்லாரும் ஈஸ்வரியோட குரல் கேட்கும் போது ஒரு வேறு இடத்துக்கு நம்ம அழைத்து சென்று மீண்டும் வருவோம். அப்படியான குரல் தான் எல்லாரும் ஈஸ்வரி அவங்களுடைய குரல். நேரம் இப்பொழுது 11:40. டிக்டாக் பக்கம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நேர்களுக்கும் நம்முடைய நன்றியினை இந்த வழியிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். நிறைய அன்பு கொடுத்துட்டே இருக்கீங்க, நாடு தழுவ வழியில நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அதே வழியில வெளிநாடுகளிலிருந்தும் நம்மோடு இணைந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் மீண்டும் எங்களுடைய நன்றி.

0: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
2: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதிர் சிராஜி.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் சாந்தியும் கருணையும் உங்கள் மீதே உண்டாவதாக. நாம் எதிரிகளே இல்லாத வாழ்க்கை வாழ விரும்புகின்றோம். எதிரிகள் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தருவார்கள். அவைகளை நாம் கற்றுக்கொண்டால்தான் பலம் பெற முடியும். கபீர்தாஸ் என்ற துறவி, எதிரிகள்தான் எனக்கு ஆசான்கள், என்னை நானே திருத்திக் கொண்டு நான் முழுமையாக மனித வாழ்க்கை வாழ அவர்கள் என்னை தூண்டுகின்றார்கள் என்று கூறுகின்றார். அதனால் எதிரிகள் இல்லாத உலகத்தில் நான் வாழ விரும்பவில்லை என்றார். இந்த கூற்று மனிதர்கள் அனைவருக்கும் பொருந்தும். நமக்கு எதிரிகள் இல்லாவிட்டால் நமது குறைகளே நமக்கு தெரியாது. நம்மையும் சிலர் உற்று நோக்குகின்றார்கள் என்ற எண்ணம் நம்மை ஒவ்வொன்றிலும் சிறப்பாக செயல்பட வைக்குகின்றது. அந்த வகையில் நம் திறமைகளை பெருக்கிக் கொள்ள எதிரிகள் ஒரு தூண்டுகோலாக இருக்கின்றார்கள். நம் ஒவ்வொருவருக்கும் எப்போதும் ஒரு தூண்டுகோல் தேவை. நாம் எங்கேயாவது சோர்ந்து உட்கார்ந்து விடாமல் இருக்க அந்த தூண்டுகோல் தான் உதவுகின்றது. எதிரிகளே இல்லாத அரசனுக்கு வெற்றி என்பது கிடையாது. அப்படிப்பட்டவர்களுக்கு சரித்திரத்திலும் இடம் கிடையாது. ஒரு அரசனின் அத்தனை புகழுக்கும் காரணம் அவரது எதிரிகள்தான். ஒருவரது வீரமும் விவேகமும் எதிரிகள் முன்னிலையில் தான் பறைசாற்றப்படுகின்றது. அப்படியானால் எதிரிகள் மதிப்பிற்கு உரியவர்கள்தானே? எதிரிகளை சந்திக்க தயாராக இல்லாதவர்கள் வெற்றியை எட்டவே முடியாது. பெரிய தொழிலதிபர்களிடம் கேட்டால் அவர்கள் எதிரிகளை பற்றித்தான் நிறைய தெரிந்து வைத்திருப்பார்கள். அவர்களை பற்றித்தான் நிறைய கதைகளை சொல்வார்கள். நாடக கொட்டகையில் உலகம் போற்றும் நாடக எழுத்தாளராக அவர் ஆனது அவரது எதிரிகளால் தான் என்பது உங்களுக்கு தெரியுமா? அவர் ஒரு நாடகத்தை பார்த்துவிட்டு சகட்டு மேனிக்கு விமர்சனம் செய்தார். அதனால் கடுப்பாகி போன பிரபல நாடக நடிகர், உனக்கு என்ன தெரியும், நீ என்ன பெரிய நாடக எழுத்தாளரா என்ற கேள்வியை எழுப்பி அவரை குறை சொன்னார். அந்த எதிரியால் தான் அவருக்குள்ளே இருந்த எழுத்தாளர் வெளிப்பட்டார். அவர் யார் தெரியுமா? அவர்தான் ஷேக்ஸ்பியர். ஆனால் ஒரு உண்மையை எல்லோரும் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். யாராலும் எதிரிகளை நேசிக்க முடியாது. அவர்களை அழைத்து உங்களால் தான் நான் உயர்ந்தேன் என்று விருந்து வைக்கவும் முடியாது. அதே நேரத்தில் அவர்களை நினைத்து மன அழுத்தம் ஏற்படுவதையாவது தவிர்க்கலாம் அல்லவா? எதிரிகள் என்பவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, உணர்ந்து கொள்ளப்பட வேண்டியவர்கள். எதிரிகளை இதுவரை உணரவில்லை என்றால் தேடுங்கள். அவர்கள் கற்றுக் கொடுக்கும் பாடங்களை படிக்க ஆரம்பியுங்கள். எதிரிகளை நினைத்து வேதனைப்படாமல் தற்போது இருப்பதை விட சிறப்பாக அவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்டுவேன் என்று உறுதியெடுத்துக் கொள்ளுங்கள். அப்படி உறுதியெடுத்துக் கொள்ளும் போது பலவிதமான புதிய வழிகள் தோன்றும். முயற்சி நம்முன்னே வந்து நிற்கும். அதுதான் வெற்றிக்கான வழி. நாம் செய்யும் செயல்களில் எப்படியும் குறைகள் இருக்கத்தான் செய்யும். நம்மை சுற்றி இருக்கும் நண்பர்கள் அந்த குறைகளை கூற தயங்குவார்கள். ஆனால் எதிரிகள் அந்த குறைகளை தயங்காமல் கூறுவார்கள். அதை நினைத்து வருத்தப்படாமல் குறைகளை நிவர்த்தி செய்ய முயற்சி செய்வோம் என்றால் நம்மை நாமே செம்மைப்படுத்திக் கொள்ளலாம். எனவே வெற்றிக்கான வழி நம்மை நாமே சரி செய்து நம்மை சீர் செய்து கொண்டு அல்லாஹ் ரசூல் கூறிய நேரான வழியிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். வல்ல நாயன் அல்லாஹ் அதற்கு நமக்கு நற்கிருபை புரிவானாக. முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் இன்று இரவு உறங்கி காலை சுபுகுக்கு எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும். இனிய கனவுகளுடன் இரவு இதமாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
2: நேர்களே, இடம்பெற்றது ஞானச்சுடர். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதிர் சிராஜி.
4: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞாரன் ஜாக்கி.
1: இளமை, புதுமை, இனிமை. காட்டின் முழு நிகழ்ச்சிக்கு விடை கொடுக்க போறோம். பேரன்போடு விடை பெற்றுக் கொள்கின்றேன். பொன் கோகிலம் பாடல்கள் யாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரிங்க, மீண்டும் நாம இப்ப சந்திக்க போறோம் அப்படின்னா பொது விடுமுறை உங்களுக்கு, ஆனா எனக்கு வேலை. புதன்கிழமை இசையம்சம் நிகழ்ச்சியில ஒரு மணிக்கு நாம சந்திக்க போறோம். அதனால தொடர்ந்து இணைந்திருங்க. புதன்கிழமை நம்ம பார்க்கலாம். பொது விடுமுறையின் போது நீங்க பல திட்டங்களை வைத்திருக்கலாம். சிறப்பா மகிழ்ச்சியா கொண்டாடுங்க. சரி, நாளைக்கு மறக்காம வேலைக்கு போயிருங்க.

0: ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் முகேந்தாவை பேசுறேன். சத்தியமா நான் சொல்லறேன்டி, உன் பார்வையால தூக்குதடி. டிரைவிங்ல இருக்கீங்களா? இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது இது நம்ம நேரம், முழுக்க முழுக்க நம்ம உள்ளூர் பாட்டு தாங்க. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: இருமீன்கள் ஒரு உரையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் கையோடுதான் கை கோர்க்க.
0: மண்ணின் நட்சத்திரம் நிகழ்ச்சி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பாண்டிமானிலிருந்து உங்களுக்காக.
2: பூகம்பம் வந்தாலும் அசராதே கண்மணி, என்னாலும் நினைவில் நான் இங்கே பெண்மணி. புரிந்ததா? புரியும் என்று நினைக்கிறேன்.

மின்னல் FM இளமை புதுமை இனிமை மின்னல் FM. இன்றைய பாடல் தொகுப்பு கிருபாசினி நடராஜன்.

0: கிஷன் எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் அஞ்சு நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வணக்கமா சொல்றது தானே. நான் வர வரேன்
0: கிஷன். கிஷன் எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி
0: என்னாச்சு, என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: அஞ்சு நிமிஷமா?
0: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
2: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my

0: கூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியா நடக்கிற புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நூல் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.

0: பெருமையும் சமூக வலைதளத்துல பதிவு செய்யறது முக்கியம் இல்ல, அத சரியா பதிவு செய்திருக்கோமான்னு பாக்கணும்.
1: இந்த தேசிய மாதத்தில் ஜாலூர் கமிலாங்க பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க விடுவோம்.
0: மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

0: குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜான் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறுகள் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.

0: எல்லாம் டைம் கோமுசா அங்கதான் நாங்க ஹாப்பியாக்கியன் போனோம். ரொம்ப பசுமையான நினைவுகள்னு சொல்லலாம். நான் இருந்த தங்குன அந்த டாம்ல வந்து நாங்க ஒரு மூணு பேர் தான் தமிழவங்க, மத்தவங்க எல்லாமே மலாய்க்காரர்கள் சீனர்கள். நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணிய காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம், மெசின் சுத்தம் பண்ணிருந்தோம், பிரேக்ஃபாஸ்ட் பழங்கள் கொடுப்பாங்கல்ல, எனக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு மலாய் நண்பருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் இருக்கிற அன்னைக்கு அவங்க சேவ் பண்ணி எனக்கு எடுத்துருவாங்க, இருக்கிற அன்னைக்கு நான் அவங்களுக்கு சேவ் பண்ணி எடுத்து போய் கொடுத்துருவேன். அப்புறம் எங்க கட்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் இருக்கும், ஆனா ராத்திரி அதை இணைச்சு எல்லாரும் ஒன்னா படுத்துக்கும். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் திங்.
1: ஜாலோர்கமிலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமும் கதிப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யார்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

சொந்தம் என்றால் அது தரும் சந்தம் சேரும் அதில் ஒரு சொந்தம் துளிர்விடும் ஆசை ஆடியது தொடர்ந்தொரு ராக.

நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை. காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்கள்.

மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை மங்கள இசை.

0: அறிவியலும் ஆன்மீகமும் டாக்டர் ஜெயபாலன்.
1: வணக்கம். தோப்பு கரணம் உடல் இயக்கமா, மனப்பயிற்சியா, அல்லது பணிவின் வழிபாடா? விநாயகர் சன்னிதிக்கு சென்றால் ஒரு வித்தியாசமான வழிபாட்டை நாம் பார்க்கலாம். சிலர் முதலில் தலையில் மெதுவாக குட்டிக் கொள்வார்கள், பிறகு கைகளை குறுக்காக வைத்து இடது கையால் வலது காதையும் வலது கையால் இடது காதையும் பிடித்துக் கொண்டு கீழே உட்கார்ந்து மீண்டும் எழுவார்கள். இதைத்தான் நாம் தோப்பு கரணம் என்று சொல்கின்றோம். ஒரு காலத்தில் பள்ளியில் ஆசிரியர் 10 தோப்பு கரணம் போடு என்றால் அது தண்டனை, விநாயகர் முன் செய்தால் அது வழிபாடு. அப்படியானால் இதில் என்ன விஞ்ஞானம் இருக்கின்றது? தோப்பு கரணத்தில் கீழே உட்கார்ந்து மீண்டும் எழுவது ஒரு ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸ் போன்ற ஒரு முழு உடல் இயக்கம். இதில் முழங்கால், இடுப்பு, கணுக்கால், தொடை, தசைகள் ஆகியவை இணைந்து செயல்படுகின்றன. அதே நேரத்தில் கைகளை குறுக்காக வைத்து எதிர்காதை பிடிக்கின்றோம். உட்கார வேண்டும், எழ வேண்டும், சமநிலையை பேண வேண்டும், எண்ணிக்கையையும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். அதனால் உடல் இயக்கம், கவனம், ஒருங்கிணைப்பு ஆகியவை ஒன்றாக செயல்படுகின்றன. சில ஆய்வுகள் தலையில் குட்டிக் கொள்வதால் மூளையின் நரம்புகள் தூண்டப்படுகின்றன என்று கூறுகின்றன. அதே நேரத்தில் தோப்பு கரணம் போடுவது கவனம் மற்றும் மன ஒருமைப்பாட்டில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வரலாம் என்றும் சொல்கின்றார்கள். இதனால்தான் இன்றைக்கு பல மேலை நாடுகளில் தோப்பு கரண பயிற்சியை பிரெயின் யோகா என்றும் குறிப்பிடுகின்றார்கள். இன்னும் சொல்ல போனால், ஒரு செயலை தொடங்குவதற்கு முன் தலையை மெதுவாக தொட்டு அல்லது குட்டிக் கொள்வது நமது கவனத்தை அந்த கணத்திற்கு, அந்த நேரத்திற்கு கொண்டு வரும் ஒரு உடல் சைகை என்றும் பார்க்கலாம். இப்பொழுது இதன் விஞ்ஞானத்தை பாருங்கள். நாம் ஏன் தலையில் குட்டிக் கொள்கின்றோம்? ஒரு குழந்தை தவறு செய்தால் பெரியவர்கள் என்ன செய்வார்கள்? தலையில் குட்டிக் கொண்டு இனிமேல் செய்ய மாட்டேன் என்று சொல்வார்கள். நான் என்னுடைய தவறை உணர்கின்றேன் என்பது இதற்கு அடையாளம். விநாயகர் யார்? ஞானத்தின் வடிவம், தடைகளை நீக்குபவர். அவர் முன் தலையில் குட்டிக் கொள்வது, விநாயகா என் அறியாமையை அகற்று, என் புத்தியை தெளிவாக்கு என்ற உள்ளார்ந்த வேண்டுதலாக நாம் பார்க்கலாம். காதை பிடிப்பதும் அதே செய்தியை தருகின்றது. நான் என்னுடைய தவறை உணர்ந்தேன், திருத்திக் கொள்கின்றேன் என்று சொல்லி நாம் உட்கார்ந்து பின் மீண்டும் எழுகின்றோம். அதுவும் ஒரு வாழ்க்கை பாடம் தான். தவறு செய்தால் தாழ்ந்து ஏற்றுக்கொள், அதை திருத்திக் கொண்டு மீண்டும் எழுந்து நில். எவ்வளவு அழகான தத்துவம்! ஆக தோப்பு கரணத்தில் தலையில் மெதுவான குத்து என்பது விழிப்புணர்வை காட்டுகின்றது. காதை பிடிப்பது தவறை உணர்தலை காட்டுகின்றது. கீழே உட்காருதல் பணிவை காட்டுகின்றது. மீண்டும் எழுவது திருத்தமும் முன்னேற்றத்தையும் காட்டுகின்றது. இது உடலுக்கு இயக்கமாகவும், மனதுக்கு கவனமாகவும், உள்ளத்துக்கு மணிவாகவும் விளங்குகின்றது. விநாயகர் முன் தலையில் குட்டிக் கொள்வது தலையை வலிக்க செய்வதற்கல்ல, தவறான எண்ணங்களை திருத்திக் கொள்ள நினைவூட்டுவதற்காக. தோப்பு கரணம் நமக்கு சொல்லும் செய்தி இதுதான். தவறு செய்தால் உணருங்கள், உணர்ந்தால் திருந்துங்கள், திருந்தினால் உயருங்கள். இதுவே தோப்பு கரணத்தில் விஞ்ஞானமும் மெய்ஞானமும். நன்றி.
0: அறிவியலும் ஆன்மீகமும்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நேற்றிரவு கெடா, குலிம், சுங்காய் காராங்கன், தமன், டேசா, கயாங்கானில் 4 சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கால்வாய்க்குள் விழுந்த பந்தை எடுக்க முயன்றபோது இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்ததாக குலிம் மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ஷம்சுல் சீனியர் தெரிவித்தார். அவர்களில் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த வேளை மற்ற இருவர் குலிம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் வழியில் உயிரிழந்ததாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜிப்துன் ரசாக்கின் பொது மன்னிப்பு விண்ணப்பம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பது சட்ட வரையறைக்கு உட்பட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மன்னிப்பு வாரியத்தில் தமது பங்களிப்பு, தேசிய சட்டத்துறை தலைவரின் ஆலோசனை, விதிமுறைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்துள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஒற்றுமை அரசாங்கத்தில் அம்னோவுடனான ஒத்துழைப்பில் நிலவும் கருத்து வேறுபாடுகளை கையாள்வதில் மிதமான அணுகுமுறையை தேர்வு செய்ய விரும்புவதாக டத்துஸ்ரீ அன்வார் கூறினார். தற்போதைக்கு நாட்டின் நலன் கருதி அரசாங்க நிலைத்தன்மையை கட்டிக்காப்பதே தமது முதன்மை பொறுப்பாக உள்ளதாக அவர் கூறினார். முற்றுகையிடப்பட்ட காசா பகுதியில் உள்ள 20க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் உள்ளிட்ட சுகாதார மையங்களுக்கான டீசல் விநியோகத்தை நிறுத்தவுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் WHO தெரிவித்துள்ளது. எரிபொருள், எண்ணெய் ஆகியவற்றின் கடும் பற்றாக்குறையை தொடர்ந்து அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக காசா சுகாதார அமைச்சின் தலைமை இயக்குநர் முனீர் அல்பாஷ் தெரிவித்ததாக அனடோலு குறிப்பிட்டுள்ளது. பிரிட்டன் பிரதமர் ஆண்டி பர்ஹாமின் தந்தை காலமானதை தொடர்ந்து 2 நாள்களுக்கு அதிகாரப்படி நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுவதாக அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது. அவரின் தந்தை 86 வயது ரோஹி பர்ஹாம் அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்டிருந்ததோடு முதியோர் பராமரிப்பு இல்லத்தில் இருந்ததாகவும் அது வெளியிட்ட ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டது. விளையாட்டு, இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கால்பந்து. லீட்ஸும் நியூ காசலும் களமிறங்கிய ஆட்டம் 4-1 என லீட்ஸுக்கு சாதகமாக முடிவுற்றது. ஆட்டத்தின் 32வது நிமிடத்தில் மெல்லே முதல் கோலை புகுத்தி லீட்ஸ் அணியை முன்னணிக்கு கொண்டு வந்தார். முன்னதாக நடைபெற்ற ஆட்டங்களில் பிரைட்டன் 5-0 என கொவேட்டியை வெற்றி கொண்டது. மான்செஸ்டர் சிட்டி 1-0 என மான்செஸ்டர் யுனைடெட்டை வீழ்த்தியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. மலேசியா மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நேரம் காலைமணி 6:03 தொடர்வது டீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்ஸ்வை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் டாக்டர் சயீத் இப்ராஹிம் அல் புகாரி அவர்கள் வழங்கும் சூரா அல் மாயிதா வசனம் 3 உடன் தொடங்குவோம்.

எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்

இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூரணமாக்கிவிட்டேன். மேலும் நான் உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாக்கிவிட்டேன். இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்துள்ளேன்.

0: நல்லது அன்பான மின்னலுப்பம் நேர்களே, இன்று நமது தீன் சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியில் உஸ்தாஸ் முகமது சாலிம் அன்பேயி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: நேயர்களே, இந்த அருமையான வேளையில் ஒரு சில சிந்தனைகளை நாம் செவிமடுப்போம். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருச்சபைக்கு ஒரு அன்பு தோழர் வருகிறார். வந்து அன்பு நபிகளாரிடத்திலே அழகான ஒரு வினா ஒன்று தொடுத்தார். என்ன கேட்டார் என்று சொன்னால், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் இடத்திலே நம்முடைய செயல்களில் சிறந்தது என்ன என்ன கேட்டார்கள். அப்போது நமது நபி அவர்கள் அழகாக சொன்னார்கள், அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, அதாவது நம்பிக்கை கொள்வது. அதற்கு பிறகு என்னவென்று கேட்டார்கள், அப்போது அழகாக சொன்னார்கள், உறவுக்காரர்களிடத்திலே சேர்ந்து வாழுதல் என்றார்கள். அதை அடுத்து என்னவென்று கேட்டார்கள், நல்லதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது என்றார்கள், தீயவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுப்பது என்றார்கள். இந்த செய்திகளை எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய உறவுக்காரர்களிடத்திலே சேர்ந்து வாழுதல் தான் ஒரு மூமினுடைய முதல் கடமையாக இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே பதிய வைத்திருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், நம்முடைய வாழ்நாளில் எல்லா நேரங்களிலேயும் உறவுக்காரர்களிடத்திலே சேர்ந்து வாழ வேண்டும் என்பது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான செய்திகளில் இடம்பெற்றிருக்கிறது. அதை அடுத்து நல்லதை மற்றவர்களுக்கு

சொல்லிக் கொடுக்க வேண்டும். தீயதை செய்ய வேண்டாம் என்று தடுக்க வேண்டும். நாம் சிறந்த நிலையில் வாழ்ந்தால் போதும், நம்முடைய குடும்பத்தார்களை மட்டும் பார்த்து கொண்டு வாழ்ந்தால் போதும் என்பது ஒரு உயரிய வாழ்க்கை அல்ல. மற்றவர்களுக்கும் நல்லதை தெளிவாக தெரிந்ததை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவ்வாறு சொல்லிக் கொடுக்கும் நேரத்திலும் கூட நல்லெண்ணம் கொண்டு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதில் எத்திய எண்ணங்களோ அல்லது இவர்கள் எந்த வகையிலேயாவது சொல்லிக் கொடுத்து அவர்கள் வேறு வகைக்கு போனால் என்ன என்று தீய எண்ணம் கொண்டெல்லாம் இருக்கக்கூடாது. அருமை நபிகளாருடைய வழியில் நாம் நல்லதை சொல்லுகிறோம் என்ற நன்னோக்கம் இருந்தால்தான் அதில் பயனுண்டு. இல்லை என்றால் எப்பயனையும் பார்க்க முடியாது, அதனால் எந்த மாற்றத்தையும் காண முடியாது என்பது தெளிவான ஒன்று.

அன்பிற்கினி அவர்களே, உறவுக்காரர்களிடத்திலே சேர்ந்து வாழுதும் தான தர்மங்களை வழங்குதலும் வாழ்க்கையினுடைய உயர்வை காண முடியும் என்பது இஸ்லாம் கூறுகின்ற உயரிய வழி. ஒரு இடத்திலே ரவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்கிறார்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அதாவது அறப்பொருள் தர்மமாக சில பொருள்களை மற்றவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிற பொழுது உங்களுடைய உறவுக்காரர்களிடத்திலேயே உங்களிடத்திலே கோபமாகவோ அல்லது வெறுப்புணர்வாகவோ உங்களுடைய உறவு வேண்டாம் என்று ஒதுங்கி விட வேண்டும் என்று இருக்கிறார்களே, அவர்களை பார்த்து நீங்கள் உங்களுடைய உதவி செய்ய முற்படுங்கள் என்று சொன்னார்கள் என்றால், எந்த அளவிற்கு உறவுக்காரர்களை சேர்ந்து வாழ்வதில் அதிலே மேன்மையும் கிடைக்கப் பெறுகிறது என்பதை இந்த அழகான ஒரு பொன்மொழி நமக்கு தெளிவாக காட்டிக் கொடுக்கிறது. நம்முடைய உறவுக்காரர்களிடத்திலே அவர்கள் உறவு வேண்டாம் என்றாலும் சேர்ந்து வாழ வேண்டும். அதனால்தான் அன்பு நபிகளார் அவர்கள், உங்களுடைய உறவு வேண்டாம் என்று சொல்பவர்களிடத்தில் நீங்கள் உறவோடு வாழுங்கள், உங்களுக்கு அநியாயம் செய்பவர்களை மன்னித்து விடுங்கள் என்றெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லுவது மட்டுமல்லாமல், இப்படிப்பட்ட உயரிய அடிப்படையான ஒரு நடவடிக்கை நம்மிடத்தில் இருப்பார்கள், ஆனால் அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவாதம் தருகிறார்கள். ஆனால் உறவு வேண்டாம் என்று சொல்பவர்களிடத்திலும் சேர்ந்து வாழுகிற பொழுது மற்றவர்கள் எண்ணுவார்கள், இவர்கள் ஏதோ வேறு காரியத்தை சாதிப்பதற்காகவோ அல்லது இவர்கள் அறிவின்றி செயல்படுகிறார்களோ அல்லது விளக்கமின்றி வாழ்கிறார்களோ என்றெல்லாம் எண்ணக்கூடும். ஆனால் அவருடைய எண்ணம் தவறு. சேர்ந்து வாழ வேண்டும் என்று முற்படுகின்ற பொழுது அருமை நபிகளாருடைய வழிகாட்டலுக்கு நான் கட்டுப்படுகிறேனே தவிர உலகத்தினுடைய கலாச்சார வாழ்விற்கு நான் ஒருபொழுதும் கட்டுப்படவில்லை என்பதை உறுதியாக மனதில் வைத்து செயல்படுவார்களானால் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கிறது.

அன்பிற்கினியவர்களே, சேர்ந்து வாழ்ந்தால் அதில் உயர்வும் இந்த உலகத்தில் கிடைக்கிறது, மறு உலகில் சொர்க்கம் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட சிறந்த வாழ்வு கிடைக்கப் பெறுவதை நாம் இழந்துவிட வேண்டாம். இந்த சிந்தனையோடு நாம் இன்றைய காலை பொழுதை துவங்குவோம். இந்த மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி அருமை நபிகளாருடைய பொன்மொழி, அதை மனதில் வைத்து வாழ்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட நல்ல சிந்தனையோடு வாழ்வதற்கு நமக்கு நல்லுதவி புரியட்டும் என்று பிரார்த்தனையோடு இன்றைய நாளை துவங்குவோம்.

0: நேர்களே, இறைவன் கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை. இறைவன் தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. ஆகையால் இருப்பதைக் கொண்டு மனநிறைவு கொள்வோம். நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞான் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை.
3: நேரம் காலை மணி 6:30.

0: வணக்கம் மின்னல் இது இனிய காலை வணக்கம் நேர்களே. காலை வணக்கம் திரேசா.
1: வணக்கம் போன, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லபடியா அவள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இணைகின்ற செவ்வாய்க்கிழமை
0: எப்படி இருக்கீங்க? நல்லபடியா போகும் நினைக்கிற காலை பண்ணி
1: பார்த்து சிறப்பா இருக்கு, புகை மூட்டத்தை தவிர.
0: ஆமா, ஆக வாங்க இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு வருகை வந்திருக்கும் எல்லா நேர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு நாங்க சொல்லிக்கிறோம். ஒரு கல்லு கேட்டுச்சா சிப்பிக்கிட்ட, ஏன் என்னை இப்படி காயப்படுத்துற, ஏன் என்னை இப்படி உடைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுச்சான். உடனே சிற்பி சொன்னாரா, சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, நான் உன்னை காயப்படுத்துறேன்னு மட்டும் நினைக்காத, அதன் முடிவுல நீ ஒரு சிலையா நிக்க போற, இதெல்லாம் வந்து கடந்து போனாதான் வாழ்க்கை அப்படின்னு சொன்னாரு. நம்ம வாழ்க்கையிலயும் நமக்கு எதுவுமே நடக்க முடியாது, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனா கடைசியில இந்த வாழ்க்கை நம்ம ரொம்ப அழகுபடுத்தி பார்க்கும்.
1: சில சிரமங்கள் வந்து நம்ம உடைக்கிறதுக்கு கிடையாது, அதை நம்ம உருவாக்குறதுக்கு செதுக்கிறதுக்கு அப்படின்னு எவ்வளவு அழகா சொல்லுங்க. அதாவது வாழ்க்கையில யாராவது அடிமேல அடி வாங்கி நல்லா செதுக்கிட்டு இருக்காங்கன்னா வலிக்குதேன்னு சொல்லி நம்ம வந்துட்டு துவண்டிருக்கோம்.
0: அதுதான் மனிதனை பக்குவப்படுத்துதுன்னு வேற சொல்றாங்க. இவ்வளவு கருத்து காலையில வேணுமா?
1: வேண்டாம் வேண்டாம், வாங்குற அடி அவ்வளவு நினைக்கிறேன். சரி,
0: வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு ஆவணி திங்கள் 29ஆம் நாள், 2026 செப்டம்பர் 15ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்று நம்ம வணக்கமின் நிலையின் முதல் பாடலுக்கு போகலாம்.

0: வணக்கமினலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: இன்னைக்கு கையின் முன்பகுதியில் இருக்கும் பைசெப் எப்படி வலுப்படுத்துறதுன்னு பாப்போம். நம்ம எல்போவை உடம்போட ஒட்டி வச்சுக்கோங்க. கைகளை வந்து மெதுவா நம்மளோட செஸ் வரைக்கும் மடக்கி திரும்பவும் கீழே இறக்குங்க. இத நீங்க 4 செட்ல இருந்து 15 முதல் 20 ரேப்ஸ் வரைக்கும் இதை நீங்க செய்யலாம். ஆரம்பத்துல இது செய்யும் போது கண்டிப்பா வலி இருக்கும். தொடர்ந்து இதை செய்யும் போது கண்டிப்பா நம்மளோட மசில் வந்து வலுப்பெற்று அதுக்கப்புறம் போக போக அது நார்மலாக ஆரம்பிச்சிடும். சரியா, நாளைக்கு பைசெப்போட இன்னொரு ஒர்க் அவுட் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். நன்றி.

0: வணக்கம். உங்களுக்காக இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது காலை மணி 6:41 ஆயிருச்சு. பத்திரிகைகள்ல வந்திருக்கிற செய்தி, இப்ப இணைய பத்திரிகையில வந்திருக்கிற செய்திகளை நம்ம பார்க்க போறோம்.
1: சரி, இந்த பக்கமா வந்து பிரதமர் சொல்லிருக்காரு, மாலத்தீவுக்கு பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மேற்கொள்ளும் அலுவல் பயணம் இரு தரப்பு உறவுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. வர்த்தகம் மற்றும் முதலீடு, கல்வி, சுற்றுலா, பாதுகாப்பு, இஸ்லாமிய விவகாரங்கள், இது சார்ந்து ஒத்துழைப்பு விரிவுபடுத்தப்படும் என்று இதற்கான விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க.
0: சரி, அதனை அடுத்து நேபாளத்தில் ஏற்பட்ட பேரழிவு வெள்ளத்தை தொடர்ந்து தொடர்பு துண்டிக்கப்பட்ட 55 மலேசியர்கள் நிலையை உறுதி செய்வதற்கான முயற்சிகள் தொடர்கின்றன. மலேசியாவின் சிறப்பு தேடல் மீட்பு குழுவான ஸ்மார்ட் குழுவின் பணி நிறைவடைந்திருக்கின்றது. ஆக அந்த குழுவினர் இன்று மலேசிய திரும்புகின்றனர் என்று வெளியுறவு அமைச்சு தெரிவித்திருக்கின்றது.
1: நிச்சயமாக அந்த தேடும் பணியில் மீண்டும் வருவாங்க நம்பிக்கையோடு காத்திருக்க குடும்பங்களுக்காக தொடர்ந்து நம்ம பிரார்த்திக்கலாம் போனா. இந்த பக்கமாக உலக வர்த்தகத்தில் வல்லரசு நாடுகள் விதிக்கும் ஒருதலைபட்சமான வரிகள் மற்றும் நியாயமற்ற கட்டுப்பாடுகளுக்கு எதிராக பிரிக்ஸ் நாடுகள் ஒன்றிணைந்து உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தி இருக்கின்றார். இதை பற்றிய முழு செய்தி இடம்பெற்றிருக்கின்றது.
0: சரி, இதற்கிடையில ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செய்திகள் வருது, ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு விஷயம் என்ன, இதெல்லாம் நடந்துட்டு இருக்க உலகத்தில் அப்படின்ற மாதிரி. இந்தோனேசியா ஜாவா கடலில் விர்கோ டிரான்ஸ்போர்ட் 8 என்ற விமான பயணிகளை ஏற்றி சென்ற கப்பல் மூழ்கி விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். மேலும் 129 பேரை காணவில்லை. ஆக இதுவரை 108 பயணிகள் மீட்கப்பட்டுள்ளதா சொல்லியிருக்காங்க. தேடி மீட்கும் பணிகள் இன்னும் தொடர்கின்றன அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
1: சரி, ஆக இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இணைய பத்திரிகைகளிலும் நாளிதழ்களிலும் நிறைய செய்திகள் உங்களுக்காக இருக்கின்றன, வாங்கி படித்து தெரிந்து கொள்ள மறந்துடாதீங்க.
0: சரி, இன்றைக்கு தொலைபேசி அங்கம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அழைச்சி நேர்மையா நீங்க சொல்லலாம்,
1: நேர்மையா சொல்லணும்.
0: எனக்கும் அந்த பிரச்சனை இருக்கு,
1: ஆனா
0: எப்பயாவது ஒரு தடவை என்ன அப்படின்னா, முக்கியமான நேரம் நீங்க அப்பதான் ரொம்ப வந்து கவனத்தோட இருக்கணும், ஆனா அங்கதான் சிரிப்பு அடக்க முடியாம உட்கார்ந்துட்டு இருப்போம். சிரிப்பு அடக்க முடியாத ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கா? ஒரு முக்கியமான தருணத்துல அழைத்து எங்க கிட்ட சொல்லுங்க.
1: அந்த முக்கியமான தருணம் போனா சொல்றது வந்துட்டு சிரிக்க கூடிய தருணமா இருக்காது.
0: ஆமா,
1: அந்த இடத்துல சிரிக்க கூடாது.
0: ஆமா, கூட
1: நிதானத்தை கடைபிடிக்கணும். நீங்க ஒருவேளை சோகமா இருக்கணும், அதை தாண்டி சிரிப்பாங்க பாருங்க.
0: அலுவலகத்துல சில நேரங்கள்ல வந்து மீட்டிங் எல்லாம் நடக்கும், அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் நடக்கும் போதுதான் யாரையாவது முகத்தை பார்த்தோம் நம்மளுக்கு சிரிப்பு வந்துடும். இல்ல வேற ஏதாவது ஒரு சூழல் இருக்கு உங்களுக்கு வந்து இந்த சிரிப்பு அடக்க முடியாத தருணம் நடந்திருக்கலாம், இல்ல நீங்களே அந்த மாதிரியான ஒரு ஆளா தான் இருக்கலாம். அழைத்து எங்களோட சொல்லுங்க.
1: 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எங்களுக்கு அழைத்து சொல்லுங்க. முக்கியமான நேரத்தில் சிரிப்பை உங்களால அடக்க முடியாதா?

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒரு மாணவன் தினமும் பள்ளியில் பாடம் கேட்டாலும் வீட்டிற்கு வந்து நேரத்தை வீணாக்கி விளையாட்டில் மட்டும் மூழ்கினான். அவன் தந்தை அமைதியாக பார்த்தார். ஒரு நாள் இரவில் தந்தை அவனை கூரையில் இருந்து நட்சத்திரங்களை காட்டி இவை எல்லாம் திசையை காட்டுகின்றனர், ஆனால் திசையை பின்பற்றாமல் நடந்தால் எங்கு போகிறோம் என்பதே தெரியாது என்றார். அந்த வார்த்தைகள் மாணவனின் மனதில் கேள்விகளை விதைத்தன. அடுத்த நாள் பள்ளியில் ஆசிரியர் உன் பழக்கம் உன் எதிர்காலம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த சொற்களும் தந்தையின் அறிவுரையும் மாணவனை விழித்தெழச் செய்தது. அவன் படிப்பையும் விளையாட்டையும் சமநிலைப்படுத்திக் கொண்டான். சில வருடங்களில் மற்றவர்கள் இன்னும் குழப்பத்தில் இருந்த போது அவன் தெளிவான நோக்குடன் முன்னேறினான். எல்லோரும் அவன் மாற்றத்தை பாராட்டினார். இன்று அந்த மாணவன் தன் வாழ்க்கையை முன்னேற்றி குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் உதவி செய்கிறான். மாணவன் உணர்ந்த பாடம் என்ன? எதிர்காலம் எப்போதும் நம் கையில் உள்ளது. நாம் இன்று எதை செய்கிறோம், எதை தவிர்க்கிறோம், அதுவே நாளைய திசையை நிர்ணயிக்கும். திசையில்லாத கப்பல் எங்கும் சென்று சேராது. அதுபோல் நோக்கமில்லாத வாழ்க்கையும் வெறுமையாய் போய்விடும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ பாலு.

0: 56 விட்டது.
1: ஆமா, அதாவது சிரிக்க கூடாத தருணத்துல சிரிக்கிறீங்களா?
0: ஷர்மிளா சொல்லுங்க. ஷர்மிளா நீங்க இப்படி எந்த மாதிரி?
2: எனக்கு வந்து நார்மலாவே வந்து எங்க போனாலும் சிரிப்பு வந்துடும்.
0: எங்க போனாலும்
2: இப்ப ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனா கூட ஏதாவது சிரிப்பு காட்டும் போது சிரிச்சிருவேன் நானே. இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு சிறு சிறு விஷயங்கள் வந்து பேசும் போது அந்த நேரத்துல சிரிப்பு காட்டும் போது அந்த சிச்சுவேஷன் வந்து நம்ம எப்படி சமாளிக்கணும் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறது. இப்ப எல்லாம் வந்து மாஸ்க் போட்டுட்டு போயிருவேன்.
0: யார் யாரு நீங்க யாரோ உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு.
2: ஆமா, ஏதாவது சிரிச்சா கூட வெளியே தெரியாதுல்ல, அதனால மாஸ்க் மறைச்சிரும் நம்ம.
0: சரி, யாராவது உங்களை பயங்கரமா திட்டுறாங்க ஆனா உங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சு, என்ன செய்வீங்க?
2: அந்த டைம் கண்டிப்பா நான் சிரிச்சிட்டுதான் இருப்பேன்.
0: அப்பயம்மா கோபம் வருமா இல்லையா உங்களுக்கு?
2: இல்ல இல்ல, எனக்கு அந்த அளவுக்கு கோபம் எல்லாம் வராது. எது அந்த கோபமான சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சோகமான சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, திருப்பு அடக்க முடியாது.
3: இந்த பக்கம் ஷாலாம்ல இருந்து ராஜ் பேசுறேன்.
1: ராஜ் சொல்லுங்க, பேசும் போதே ஒரு சிரிப்பு கலந்துருக்கு குரல்ல.
3: ஆமா கண்டிப்பா.
0: சரி, நீங்க எப்படிங்க?
3: சம்பவத்தை நினைக்கும் போது சிரிப்பா தான் இருக்கும்.
0: என்ன சம்பவம் நடந்துச்சு
1: சொல்லுங்க, சேர்ந்து சிரிக்கலாம் காலையில.
3: ஓகே, பொதுவா வந்து நம்ம சைட்டு மாமனார் சைட்ல வந்துட்டு அவங்க வீட்டுல வந்து என்ன செய்வாங்கன்னா, இப்ப பொதுவா தீபாவளிக்கு வந்து எல்லாரும் வீட்லயும் அந்த இறந்தவங்களுக்கு படகு போடுவாங்க இல்லையா? அப்ப அந்த படையில் போட்டுட்டு நம்ம எல்லாம் வந்துட்டு என்ன செய்வோம்னா, சாமி கும்பிட்டோன்னே நம்ம ஒரு ஒரு 10-15 நிமிஷத்துல அதுக்கப்புறம் நம்ம நம்மளுடைய வேலையை ஆரம்பிச்சிருவோம். ஆனா எங்க மாமனாருடைய ப்ரொசீஜர் என்னன்னா, சாமி கும்பிட்ட பிற்பாடு எல்லா கதவையும் திறந்து வச்சுட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் ஒரு ரூம்ல உட்காந்து கதவு சாத்திட்டு சத்தமே போடாம உட்கார்ந்துருக்கணும். எல்லாரும் சோகமா இவங்க அவங்க பார்ப்பாங்க, அவங்க இவங்க பார்ப்பாங்க. நானா என் மனைவியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அவங்க கண்ணை காட்டுவாங்க, சித்தாதீங்க சித்தாதீங்க. ஆனா எல்லா கதவையும் திறந்து விட்டுறாரு. எவன் ஒரு நாள் லோரி வச்சு எல்லா ஜாமனும் தூக்க போறான்னு தெரிஞ்சு.
0: சரி, இந்த மாதிரி பாருங்க, அவர் ரொம்ப ராங்கில்ல. அவரு
1: அதாவது லோரி வச்சு அரைச்சு தூக்கங்கிற வரைக்கும் யோசிச்சிருக்காரு.
0: 7 மணிக்கு பிறகு இன்னும் சுவாரஸ்யமான இன்னொரு தலைப்பும் காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து எங்களோடு இணைந்து
1: இது வணக்கம் மின்னல்.

0: முன்னாள் பிரதமர் நஜீப்பின் பொது மன்னிப்பு ஒத்திவைப்பு அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டது. பிரதமர் மாலத்தீவு பயணம், பல்வேறு துறை சார்ந்த இருவழி ஒத்துழைப்புகள் ஆராயப்படும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நேற்றிரவு கிடா, குலிம், சுங்காய் கராங்கன், தாமாண்டேசா கயாகானில் 4 சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கால்வாய்க்குள் விழுந்த பந்தை எடுக்க முயன்றபோது இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்ததாக குலிம் மாவட்ட காவற்படை தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஷம்சுல் சின்ரிங் தெரிவித்தார். சிறுவர்கள் ஆற்றில் மூழ்கியது குறித்து 7:45 அளவில் தமது தரப்பு தகவல் பெற்றதாக அவர் கூறினார். அவர்களில் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த வேளை மற்ற இருவர் கூலி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் வழியில் உயிரிழந்ததாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. பலியான சிறுவர்கள் அனைவரும் 8 to 12 வயதிற்கு உட்பட்டவர்கள் ஆவர். இந்நிலையில் அவர்களின் உடல்கள் அலோஸ்தா சுல்தானா பஹியா மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக கொண்டு செல்லப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விரிவான விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கின் பொது மன்னிப்பு விண்ணப்பம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பது சட்ட வரையறைக்கு உட்பட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மன்னிப்பு வாரியத்தில் தமது பங்களிப்பு, தேசிய சட்டத்துறை தலைவரின் ஆலோசனை, விதிமுறைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்துள்ளதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். டத்துஸ்ரீ நஜீப்பின் பொது மன்னிப்பு விவகாரம் தனிப்பட்ட விவகாரமாக கருதப்படக்கூடாது. மாறாக நாட்டின் சட்டம், நிர்வாக முறைக்கேற்ப அது மதிப்பிடப்பட வேண்டும் என அவர் விளக்கினார். இவ்விவகாரத்தில் தமது தனிப்பட்ட வெறுப்பு உள்ளடங்கி இருப்பதாக கூறப்படுவதை அவர் மறுத்தார். இந்தியாவுக்கான 5 நாள் அலுவல் பயணம் நிறைவடைவதற்கு முன்பாக கோழிக்கோட்டில் நடைபெற்ற ஊடகத்தார் சந்திப்பில் அவர் இவ்வாறு கூறினார். இதனிடையே ஒற்றுமை அரசாங்கத்தில் அம்னோவுடனான ஒத்துழைப்பில் நிலவும் கருத்து வேறுபாடுகளை கையாள்வதில் மிதமான அணுகுமுறையை தேர்வு செய்ய விரும்புவதாக டத்துஸ்ரீ அன்வார் கூறினார். தற்போதைக்கு நாட்டின் நலன் கருதி அரசாங்க நிலைத்தன்மையை கட்டிக்காப்பதே தமது முதன்மை பொறுப்பாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உறுப்பு கட்சிகளுக்கு இடையிலான கருத்து வேறுபாடுகள் வழக்கமானவை எனவும் அது அரசாங்கத்தில் ஒத்துழைப்பை பாதிக்காத எனவும் அவர் தெளிவுபடுத்தினார். கேரளத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அந்த தென்னிந்திய மாநிலத்துடனான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் வர்த்தக முதலீட்டு முறைகளை எளிதாக்குவது குறித்தும் வலியுறுத்தினார். கோழிக்கோட்டில் கேரள முதலமைச்சர் வி டி சதீசனுடனான சந்திப்பின் போது இதுகுறித்து விவாதிக்கப்பட்டது. இவ்வேளை இருவழி ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் விதமாக பிரதமர் சதீசனை மலேசியாவுக்கு வருகை புரியுமாறு அழைப்பு விடுத்தார். 18th பிரிக்ஸ் மாநாட்டை முன்னிட்டு பிரதமர் மேற்கொண்ட இந்திய பயணத்தின் ஒரு பகுதியாக இச்சந்திப்பு நடைபெற்றது. இவ்வேளை இந்திய பயணத்தை முடித்துக் கொண்ட பிரதமர் கேரளத்திலிருந்து 2 நாள் அலுவல் பயணமாக மாலத்தீவுக்கு புறப்பட்டார். அவரது அதிகாரப்படி பயணம் இன்று காலை 9:00 தொடங்கும். பல்வேறு துறைகளில் மாலத்தீவுடன் இருவழி ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொள்ளும் நோக்கில் இப்பயணம் அமைந்துள்ளது. இதன் முத்தாய்ப்பாக மாலத்தீவு அதிபர் டாக்டர் முகமது முயிசுவுடனான பிரதமரின் சந்திப்பு அதிபர் அலுவலகத்தில் நடைபெறும். அவ்விரு தலைவர்களும் நடப்பு ஒத்துழைப்பை மதிப்பீடு செய்யும் வேளை துறை சார்ந்த புதிய ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகளையும் ஆராய்வர் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை இச்சந்திப்பின் போது அதிபர் மொய்சு இருதரப்பு நன்மை கருதி வட்டார பன்னாட்டு விவகாரங்கள் குறித்த தமது கண்ணோட்டத்தை பகிர்ந்து கொள்வார். மேலும் அவ்விரு தலைவர்களும் தற்காப்பு, இஸ்லாமிய விவகாரம் தொடர்பான கருத்தினக உடன்பாடு ஒன்றிலும் கையெழுத்திடவுள்ளனர். 2027 வரவு செலவு திட்டம் தயாரிப்பு அதன் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. தற்போது உயர் தாக்கம் கொண்ட பொருளாதார துறைகளில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக 2nd நிதியமைச்சர் டத்துஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் தெரிவித்தார். 2027 வரவு செலவு திட்ட உலா அரசாங்கம் துறை சார்ந்தோரின் பரிந்துரைகளை நேரடியாக பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துள்ளதாக அவர் கூறினார். குறிப்பாக மின்சார மின்னியல் துறை, குறைக்கடத்தி, வாகன உபரிபாகம், நீல பொருளாதாரம், மருத்துவ சாதனம் உள்ளிட்ட துறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். குறிப்பாக மருத்துவ சாதனத்துறை ஏற்றுமதியில் உயர் தாக்கத்தை பதிவு செய்யும் ஆற்றலை கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது. மேலும் இத்துறை அதிகமான வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கும் எனவும் கூறப்படுகிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராக்கு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: சிங்கப்பூரின் பல பகுதிகளில் காற்று தரக்குறியீடு ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியதாக அந்நாட்டு தேசிய சுற்றுச்சூழல் நிறுவனம் NEA தெரிவித்துள்ளது. திங்கட்கிழமை நாட்டின்

0: திறன் அமைச்சர்கள் மாநாடு AMCDRல் பேரிடர் மேலாண்மை குறித்த வட்டார உலகளாவிய முன்மொழிவுகள் குறித்து விவாதிக்கப்படும் என அந்நாட்டு செய்தி நிறுவனம் PNA தெரிவித்துள்ளது. பேரிடர் இடர் குறைப்பு, தயார் நிலை, முந்தைய முனைப்பு, அவசரகால நடவடிக்கை, நிதி, புத்தாக்கம், சமூக மீள்திறன் தொடர்பான விடயங்கள் குறித்து ஆசியான் தலைவர்கள் கலந்தாய்வை மேற்கொள்வர். AMCDR மாநாடு பிலிப்பீன்ஸில் 2026 ஆசியான் தலைமைத்துவத்தின் கீழ் நடைபெறும் ஒரு முக்கிய நிகழ்வாகும் என்றும் அது கூறியது. முற்றுகையிடப்பட்டுள்ள காசா பகுதியில் உள்ள 20 மேற்பட்ட மருத்துவமனைகள் உள்ளிட்ட சுகாதார மையங்களுக்கான டீசல் விநியோகத்தை நிறுத்தவுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் WHO தெரிவித்துள்ளது. எரிபொருள், எண்ணெய் ஆகியவற்றின் கடும் பற்றாக்குறையை தொடர்ந்து அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக காசா சுகாதார அமைச்சின் தலைமை இயக்குநர் முனீர் அல்பாஷ் தெரிவித்ததாக அனடோலு குறிப்பிட்டுள்ளது. குறைந்தபட்ச அளவிலான எரிபொருளை கூட வழங்க இயலாத சூழல் எழுந்துள்ளது. இம்மாதம் 19-20 நாள்களில் டீசல் விநியோகம் நிறுத்தப்படுவதாக அந்த உலக அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. பிரிட்டன் பிரதமர் ஆண்டி பர்ஹாமின் தந்தை காலமானதைத் தொடர்ந்து 2 அதிகாரப்படி நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுவதாக அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது. அவரின் தந்தை 86 ராய் பர்ஹாம் அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்டிருந்ததோடு முதியோர் பராமரிப்பு இல்லத்தில் இருந்ததாகவும் அது வெளியிட்ட ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டது. கடந்த ஜூலையில் ஆண்டி பிரதமராக நியமிக்கப்பட்டது குறித்து தெரியாத நிலையிலிருந்த தனது தந்தையை பற்றி மிகுந்த கவலை கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல்சைமர் நோய் நினைவாற்றல் இழப்பு, அறிவாற்றல் குறைபாடு ஆகியவற்றுக்கான முக்கிய காரணியாக உள்ளதாக தேசிய சுகாதார சேவை NHS இணையதளம் குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு, இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கால்பந்து. லீட்ஸும் நியூகாசலும் களமிறங்கிய ஆட்டம் 4-1 என லீட்ஸுக்கு சாதகமாக முடிவுற்றது. ஆட்டத்தின் 32 நிமிடத்தில் மேலே முதல் கோலை புகுத்தி லீட்ஸ் அணியை முன்னணிக்கு கொண்டு வந்தார். அதனைத் தொடர்ந்து மேலும் 2 போக்லே அவ்வணிக்கான 2 கோல் அடித்து அதன் நிலையை வலுப்படுத்தினார். பின்னர் 45 நிமிடத்தில் கல்வெட் லெவின் மற்றொரு கோல் அடித்த வேளை 59 நிமிடத்தில் ஒகாஃபோ 4 கோலை புகுத்தி அணியின் வெற்றியை உறுதி செய்தார். நியூகாசலுக்கான ஒற்றை கோலை ஆட்டத்தின் 90 நிமிடத்தில் தோரே அடித்தார். முன்னதாக நடைபெற்ற ஆட்டங்களில் பிரைட்டன் 5 சுழிகமென கோவென்ட்ரியை வெற்றி கொண்டது. மான்செஸ்டர் சிட்டி 1 சுழிகமென மான்செஸ்டர் யுனைடெட்டை வீழ்த்தியது. முன்னாள் பிரதமர் நஜீப்பின் பொது மன்னிப்பு ஒத்திவைப்பு அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டது. பிரதமர் மாலத்தீவு பயணம், பல்வேறு துறை சார்ந்த இருவழி ஒத்துழைப்புகள் ஆராயப்படும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்சோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று 2014 ஆண்டு இன்றைய நாளில் பெருடுவா நிறுவனம் அதன் புதிய வாகனம் பெருடுவா அக்ஸியாவை கோலாலம்பூர் மாநாட்டு மையம் KLCC நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிகாரப்படியாக அறிமுகப்படுத்தியது. பெருடுவா அக்ஸியா நாட்டின் முதல் எரிசக்தி திறன்மிகு வாகனம் EEV ஆகும். இது 1 பெட்ரோலில் 21.6 வரை செல்லக்கூடியது. இதற்கு முந்திய பெருடுவா விவா 1 பெட்ரோலில் 17.6 மட்டுமே செல்லக்கூடியதாக இருந்தது. பெருடுவா அக்ஸியா 4 வகையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் விலை 24,600 ரிங்கிட்டிலிருந்து 42,530 ரிங்கிட் வரை நிர்ணயிக்கப்பட்டது. இந்த வாகனத்துக்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது. 2014 August 15 நாள் முன்பதிவு தொடங்கப்பட்ட நிலையில் ஒரே மாதத்தில் 13,500 வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டன. ஸ்லாங்கூர் ரவாங் சுங்கைச்சோவில் அமைக்கப்பட்ட பெருடுவாவின் புதிய வாகன தயாரிப்பு ஆலையில் உற்பத்தி செய்யப்பட்ட முதல் வாகன என்ற பெருமையையும் பெருடுவா அக்ஸியா பெற்றது.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: வணக்கம் மின்னல், இது 7:16 நிமிடம் ஆயிருச்சுங்க.
1: செவ்வாய்க்கிழமை வணக்கம் மின்னலில் ரைசபோனா உங்களோடு இணைந்து இருக்கின்றோம். சரி, உங்ககிட்ட நாங்க ஒரு கேள்வி, இது கூட உண்மையா தான் பதில் சொல்லணும் நினைக்கிறோம்.
0: ஏன்னா எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கோம், நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் திரேசா, நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க.
1: சொல்லும் போது அந்த பருவத்தை உயர்த்தரப்ப தெரியுது, பாதிப்பு அந்த பக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அப்ப நீங்க சொன்னா மட்டும்தான் கேட்பாங்க.
0: ஆமா, என்னன்னா இப்ப அலுவலகத்துல இருக்கோம், வீட்டுல இருக்கோம், ஏன் பொது வாகனத்துல பயணம் செஞ்சுட்டு இருப்போம், ஏதோ ஒரு விஷயம். ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க வந்து அவங்க ரீல்ஸ் பாப்பாங்க, டிக்டாக் பாப்பாங்க, காணொலி பாப்பாங்க, சத்தமா பாத்துட்டு இருப்பாங்க. ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இருப்பாங்க, அந்த பேசுறது நம்மளுக்கு தேவையே இல்ல.
1: ஆமா,
0: அது அவங்க ஹெட்போன் போட்டு கேட்டுட்டு இருக்கலாம், ஹேண்ட்ஃப்ரீ ஏதாவது பயன்படுத்தி கேட்கலாம். அத சத்தமா அவங்களும் கேக்குறது இல்லாம நம்மளுக்கும் ஒரு பெரிய தலைவலியை கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த சத்தம் நம்மளுக்கு வந்து அது அவ்வளவு என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அனாயிங்கா இருக்கும்னு சொல்லுவாங்க.
1: ஆமா,
0: அந்த மாதிரி நீங்க எப்படிங்க சொல்லிருக்கீங்களா, இல்ல உங்க பொறுமையை யாராவது சோதிச்சிருக்காங்க? அழைக்கலாம்.
1: அதாவது பொதுவுல ஒரு சில விஷயங்களை வந்துட்டு அந்த பொது அமைதினு ஒண்ணு இருக்கு,
0: அழைப்பு வந்து
1: நினைக்கிறேன்.
0: இளையராஜா இசையில் டொரோத்தி படத்துக்காக கல்யாண விருந்து வருது, தொடர்ந்து இணைந்திருங்கள். கல்யாணம்

0: வணக்கம் மின்னல். பயிற்சிகள் குறித்த விவரங்களுடன் தொழில்நுட்ப நிபுணரும் பயிற்றுநருமான புவனா சுப்பிரமணியம்.
1: வணக்கம். இந்த வார எபிசோடில் வேலை தேடிக் கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கும் குறிப்பாக புதிய பட்டதாரிகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு தேசிய முயற்சியை பற்றி தான் பகிர்ந்து கொள்ள போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் பர்கேசோ வழங்கும் தேசிய வேலை வாய்ப்பு தளம். மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் என்பது வேலை தேடுபவருக்கான ஒரு இணையதளம் மட்டும் இல்லைங்க, இதுல வந்து வேலை தேடுபவர்களையும் நிறுவனங்களையும் இணைக்கும் ஒரு தேசிய தொழில் வாழ்க்கை மேம்பாட்டு தளம். இந்த தளத்தின் மூலம் புதிய பட்டதாரிகள் மற்றும் வேலை தேடுபவர்கள் தங்கள் கல்வி, திறன் மற்றும் ஆர்வத்திற்கு ஏற்ற வேலை வாய்ப்புகளை தேடிக்க முடியும். அதே நேரத்தில் தொழில் வாழ்க்கை ஆலோசனை, நேர்முக தேர்வு தயாரிப்பு, திறன் மதிப்பீடு மற்றும் பயிற்சி வாய்ப்புகள் பற்றின தகவலையும் அங்கேயே பார்த்துக்கலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா, வேலை கிடைப்பது மட்டுமல்ல, வேலைக்கு தயாராகும் திறன்களையும் வளர்த்துக்க இது ரொம்ப முக்கியமா இருக்கு. மேலும் இந்த பர்கேசோ மூலம் அதோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ் வழங்கும் அப்ஸ்கிலிங் மற்றும் ரீஸ்கிலிங் ப்ரோக்ராம்ஸ் பற்றிய தகவலையும் இந்த தளத்தின் மூலமே நீங்க அறிஞ்சுக்கலாம். இதனால வந்து வேலை தேடுபவர்கள் தற்போதைய தொழில்துறை தேவைகளுக்கு ஏற்ற புதிய திறன்களையும் கற்றுக்க முடியும். இது குறிப்பா பாத்தீங்கன்னா, புதிய பட்டதாரிகள், வேலை தேடுபவர்கள், தொழில் வாழ்க்கை மாற்றம் செய்ய விரும்புபவர்கள், வேலை இழந்தவர்கள், மீண்டும் வேலை வாய்ப்பு சந்தையில் சேர விரும்புபவர்கள் என எல்லாருக்குமே இது வந்து ஒரு பயனுள்ள தளமாகவே இருக்கும். சோ இத பத்தின மேலும் உங்களுக்கு விவரம் தெரியணும் அப்படின்னா www.myfuturejobs.gov.my என்ற அவங்களோட இணையதளத்துல நீங்க போயிட்டு செக் பண்ணிக்கலாம். அவங்களோட சமூக பக்கத்தையும் நீங்க போயிட்டு பார்க்கலாம். உங்களோட ப்ரொஃபைல முத பதிவு செஞ்சிருங்க. அதுல உங்களுக்கு சம்பந்தமான வேலை வாய்ப்புகளை பத்தி நீங்க மேலும் ஆராய்ச்சி பண்ணலாம். உங்களுக்கு தேவையான பயிற்சிகளையும் அங்கிருந்தே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி. புவனா சுப்பிரமணியன்.
2: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசேனும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: பழக்க தோஷம் திரேசா, இப்பவும் பாட்டு கடத்தாக தீராசியில இன்றைக்கும் உங்களுக்காக பாட்டு கடை காத்துட்டு இருக்கு. இப்ப நம்ம வணக்கம் மின்னல்ல இணைந்திருக்கின்றோம். சரி திரேசா, ஒரு விஷயம் நம்ம கேட்டு இருந்தோம் இல்லையா?
3: ஆமா, அதாவது பொதுவில இதை அமைதியா கேட்கலாம், இல்ல அவங்களே கேட்கலாம், ஆனா அதெல்லாம் முடியாது. நான் பாட்டுக்கு சத்தமா தான் கேட்பேன். சில நேரங்களில் அங்க என்னப்பா சத்தம்னு கேட்கற வரைக்கும் கேட்கறாங்க.
2: ஆமா, இந்த மாதிரியான விஷயம் உங்க பொறுமையை சோதிச்சிருக்கா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். இது சம்பந்தமா நம்ம வந்து ஒரு பதிவை வந்து நம்ம சமூக வலைதளங்கள்லயும் பதிவு பண்ணிருக்கோம். அங்கேயும் டேக் பண்ண மறந்துடாதீங்க யார அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நேர்களை சந்திப்போம். பாதிப்பு ரொம்ப அதிகம் போல.
4: பாதிப்பு ரொம்ப அதிகமா?
3: சரி சொல்லுங்க, யாரு என்ன பண்ணாங்க உங்களை?
2: நாங்க நல்லா இருக்கோங்க, யாரு பேசுறீங்க?
4: நான் வந்து ஐயோ பேர் சொல்ல முடியாது.
2: சரி பரவாயில்ல, சொல்ல வேண்டாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல.
4: உலகத்துல இருக்கேன்.
2: சரி சொல்லுங்க, என்ன பண்ணாங்க?
4: என்னோட அலுவலகத்திலயும் ஒருத்தர் இருக்காரு, பக்கத்திலேயே உட்காந்துட்டு தினமும் வந்து பாட்டை வேகமா வச்சுட்டு நம்மளால எதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. அப்புறம் என்ன பண்றது, அமைதியா இருந்து போக வேண்டியதான்னு பொறுமையா இருப்பேன். அப்புறம் இந்த 1 மணி நேரம் மதிய உணவு விடுப்பு இருக்கும்ல, அதுலதான் கொஞ்சம் உறங்கலான்னு பார்த்தாக்கா அப்பயும் வேகமா வச்சிட்டு இருப்பாரு அந்த சவுண்ட.
2: என்னங்க உங்களுக்கு வந்து சோதனை அப்படி இருக்கு?
3: நீங்க அவர்கிட்ட எடுத்து சொல்லலையா?
4: சொல்லியாச்சு, அவர் வராத மணிக்கு சவுண்ட் எல்லாம் குறைச்சி நாங்க நினைவு பண்ணிருக்கோம்.
2: பாருங்க, அவங்க இன்னைக்கு வேலைக்கு போயிருப்பாங்க, என்ன நடக்க போகுதுன்னு.
3: அவங்க பொறுமையின் சிகரமா இருக்கிறாங்க போல. நினைச்சு பாருங்க, எல்லாம் கட்டமோ
2: சத்தம் நம்ம மூட்டை மாத்தம் அப்படின்னு நம்ம ஒரு மாதிரியான எண்ணத்துல ஒரு வேலையை பண்ணிட்டு இருப்போம். அவங்க சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு பாடல தட்டிக்கிட்டு ரீல்ஸ தட்டிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க, சந்திப்போம்.
4: கௌரி பேசுறேன்.
3: கௌரி சொல்லுங்க, யாரு உங்களை தொந்தரவு செய்யறது, என்ன பண்ணாங்க?
4: ஓகே, எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆர்டிஎம்ல
3: பேசுறேன்.
2: வருக வருக,
3: நீதானமா இருங்க கௌரி, பசி ஆறிட்டீங்களா?
4: ஒண்ணும் இல்ல, இப்பதான் பிள்ளைங்களை வந்து ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு திருப்பி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன்.
3: சரி, இப்படிப்பட்ட ஒரு மனசை யாருங்க தொந்தரவு பண்ற? யார் அது சொல்லுங்க, என்ன பண்ணாங்க?
4: ஆக்சுவலி என்னன்னா, எப்போதுமே வந்து அம்மா வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி அப்பா வந்து ரொம்ப லவுடா போனை வச்சு யூஸ் பண்றாரு, ரொம்ப அன்னியா இருக்கு, ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு அப்படின்னு. நாங்களாம் சொல்லுவோம், இல்ல விடுங்கம்மா, அவருக்கு வயசாச்சு, என்ன செய்யற, வேற என்ன அவருக்குன்னு என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, பரவாயில்ல பாக்கட்டும் அப்படின்னு. இப்ப ரீசன் வந்து என் கூட ஸ்டே பண்ணிருந்தாங்க அம்மாவும் அப்பாவும். சோ அவங்களோட கஷ்டம் எனக்கு அப்பதான் புரிஞ்சுச்சு.
3: அப்ப என்ன பாக்குறாரு,
2: ரீல்ஸா?
4: நோ, ரீல்ஸ் கூட குறைவுதான், ரொம்ப அந்த நியூஸ்.
3: பொது அறிவு தானே, பரவாயில்ல தானே.
4: அந்த காசா நியூஸ், இப்ப இந்த வார்லாம் நடக்குது இல்ல, அவரு அது டெய்லி ரொம்ப இன்வால்வ் ஆகி அதுவா கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு,
2: சத்தமா கேக்குறாரு. அதுதான் உங்க பிரச்சனை.
4: எஸ், அன்டில் நானே, அப்பா பிளீஸ் சவுண்ட் கொஞ்சம் குறைங்கப்பா, முடியல இப்பதான் எனக்கு அம்மாவோட கவலை எனக்கு தெரியுதுப்பா.
2: அம்மாவோட வேதனை புரியுது உங்களுக்கு? வேலையிடம் மட்டும் இல்லங்க, வீட்லயும் நண்பர்கள் மத்தியிலயும் இதுதான், பொது இடத்துலயும் இதுதான். எங்க போனாலும் ஓடினேன் ஓடினேன் வாழ்க்கை
3: பொறுமையா இருக்கிற தெய்வங்கள் இன்னொரு பூனம் இருக்கிறாங்க. 3 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 என்ற

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 219 19. வணக்கம் மின்னல், இது ஒரு விஷயம் கேட்டிருந்தோம்னா இவ்வளவு பெரிய வரவேற்பா இந்த தலைப்புக்கு? அப்புறம் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க?
1: இன்னமும் அழைப்புகள் வந்த வண்ணமாவே இருக்கின்றன. அதாவது பொது இடங்களாக சரி, எங்க வேணாலும் இருக்கட்டும், நீ உங்களுக்கு விருப்பமான விஷயங்களை நீங்க அமைதியா கேட்கலாம். ஆனா அதுவே மற்றவங்க கேட்கற மாதிரி சத்தமாவா கேக்குறது? இதை கேட்க யாரும் இல்லையோ.
0: சில பேர் இதனாலேயே வந்து சில புகைச்சல்லாம் வந்திருக்கலாம். அடுத்த நேர அழைப்புல இருக்கார், சந்திப்போம்.
2: வணக்கம்.
0: என்னங்க, ஒரு ஆண் இன்னும் வளரலையே நினைச்சிட்டு இருந்தோம். யார் பேசுறீங்க?
2: குமார் பேசுறேங்க. போனா
0: சொல்லுங்க குமார், உங்களை என்ன பண்ணாங்க, உங்க பொறுமையை யார் சொதிச்சா?
2: ஐயோ, ஏன் கேக்குறீங்க
0: சொல்லுங்க, அதுக்குதான் கேக்குறோம்.
2: அவன் வீட்டு மின்னுக்கு வந்து 20 நேரத்துல மணி ஒரு 9-10 மணிக்கு ஒரு இடம் எடுக்கிறாங்க, ஒரு ஃபேமிலி மின்னுக்கு. ரெண்டு நேரம் அந்த காடி திறந்து வச்சுட்டு அவங்க சவுண்ட வந்து என்ன, நம்ம வந்து ஒழுங்கு சரியா தூங்கவே முடியாதுங்க.
0: பாட்டு கேக்குறாங்க.
2: ஆமா, பாட்டு கேட்டு நான் சொன்னேன், நானும் பல வாட்டி சொல்லிட்டேன். இவங்களும் வந்து அந்த காடி கண்ணாடியை திறந்து வச்சுட்டு அவ்வளவு சத்தமா போட்டு கேட்டுட்டு இருப்பாங்க.
0: இல்லையே, நீங்க புகார் பண்ணலாமாங்க இந்த மாதிரி, இது பொது இடமாச்சா இது?
2: இல்ல இல்ல, இது எப்போதும் இல்ல, இந்த மாதிரி அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி. அதாவது
0: எடுத்து சொல்லிருக்கீங்களா என்றைக்காவது? இல்ல கொஞ்சம்.
2: ஆமா சொல்லி இருக்கிறேன். வீட்டுல மனைவியும் சொன்னாங்க,
0: அவங்களோட சேர்ந்து நீங்களும் பாட்டு கேக்கணும் வேணாமா?
2: கேக்கலாம், ஏன்னா இருந்தா மத்தவங்க நீங்க கேளுங்க. கேக்குறத
0: பிரச்சனை உங்க குடும்பத்துக்கு மட்டும் தானா, இல்ல மற்ற குடும்பங்களும் இதனால
2: கஷ்டப்படுறாங்க? எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் தான் பண்றாங்க பாருங்க.
0: பாருங்க இவருக்கு பிரச்சனையே, வீட்டுக்கு வெளியே கார்ல சத்தத்தை வச்சு. இது ஏற்கனவே நம்ம இப்படிக்கு மின்னல்ல கூட நம்ம இதை வெளியிட்டு இருந்தோம். பொதுவா உங்களுக்கு ஒரு அறிவிப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இதனால பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா தொடர்ந்து எங்க கிட்ட பேசுங்க. இப்ப இப்படிக்கு மின்னல்ல மீண்டும் உங்களுக்காக தாங்க நினைவுபடுத்த விரும்புறோம்.
3: ஒரு தோசை.
4: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்வளவு நாளாச்சு.
3: மெதுவா சுத்தி, இவ்வளவு பேர் இருக்காங்க.
4: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. US ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
3: திருத்த முடியாது.
4: இப்படி ஆச்சு
3: ஏங்க? ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
4: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க, நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
3: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
4: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
3: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
4: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
3: இப்படிக்கு
4: மின்னல் FM.

0: பறக்க விடுவோம் மலேசியராய் பெருமை கொள்வோம்.
1: சரி, பொது இடங்கள்ல சத்தமா இந்த இசையோ அல்லது உங்களுக்கு பிடித்த ஆடியோவோ கேட்கறது, இது வந்து அறிவியல் ரீதியா பார்க்கும்போது போன என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொது இடங்கள்ல அதிக சத்தத்துல இதெல்லாம் கேட்கறதுனால அது நம்ம காதுகளுக்கு மட்டும் இல்ல, சுற்றி இருக்காங்களே போனா அவங்களோட கவனம், மனநிலை, நிம்மதி இதெல்லாம் பாதிக்குது. அதனாலதான் தொடர்ந்து அதிக ஒலியை கேட்பது கேட்கும் திறனை பாதிக்கும், அபாயத்தை அதிகரிக்குது.
2: ஆமா, இதற்கிடையில இந்த தலைப்பை ஒட்டி பாத்தீங்கன்னா, நம்ம கொடுத்த உடனேயே இப்பொழுது வரைக்கும் நிறைய அழைப்புகள் வருதுன்னா எந்த அளவுக்கு மற்றவங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பாதிக்கப்பட்டவங்க எல்லாம்
3: பாதிக்கப்பட்டவங்க
2: பேசினாங்க.
1: சரி, உங்களுக்கு என்ன தோணும், உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் தானே, அதாவது இந்த மாதிரி வந்துட்டு சத்தமா கேட்டா உங்களுக்கு தொந்தரவுன்னு?
3: இல்ல, ஹானெஸ்ட்லி ஹானெஸ்ட்லி தெரியும், தெரியும், தப்பு தான். வீட்டுல தான், வெளியில எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்.
2: சரி, என்ன பாக்குறீங்க நீங்க?
3: நான் இந்த பாட்டு கேப்பேன், அப்புறம் இந்த டிக்டாக்ல பாத்து சிரிச்சுக்கிட்டு இருக்க
2: வேண்டியது. சரி, இந்த ஹெட் ஃப்ரீ எல்லாம் பயன்படுத்திக்கலாமா நீங்க
3: வீட்டுல இருக்கும்போது? இல்ல, வெளியில போகும்போது கார் ஓட்டும்ல இல்லங்க, பண்ணறது இல்ல.
1: அப்ப உங்க மனைவிதான் பொறுமையின் சிகரம்னு சொல்லுங்க.
3: சில சமயம் விடுவாங்க சார், ரெண்டு டோஸ் வாங்கிக்கிட்டு.
1: நீ என்னமா சொல்றது, நான் என்ன பண்றேன், என்றைக்காவது இந்த ஒரு குணத்தை மாற்றிக்கொள்ளணும்னு என்ன வந்திருக்க?
3: இப்படி குறைச்சிட்டேங்க.
2: குறைச்சிட்டீங்க, உங்களுக்கே தெரியுது.
3: ஆமா ஆமா.
4: பழனியம்மாள் டைப்பிங் பேரால இருக்கு.
2: பழனியம்மாள், உங்க பொறுமை யாராவது சோதிக்கிறாங்களா?
4: ஆமா, பொறுமை. யா, கரெக்ட். இது எங்க நடக்குது அப்படின்னா, தேவையில்லாத இறைச்சல் எங்க எங்க எந்த இடமா இருந்தாலும் அது நமக்கு இடையூறுதா? இது ஹாஸ்பிட்டல்ல, ஹாஸ்பிட்டல் வர்றவங்க பெரும்பாலும் சந்தோஷமான மனநிலையில யாரும்
2: இருக்காங்க.
4: அந்த இடத்துல நம்மவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப சத்தமா சீரியல் எல்லாம் வச்சு பாக்குறாங்க. ஹாஸ்பிட்டல்ல நிறைய பல இனத்தவர் இருப்பாங்க, அந்த மாதிரியான மனநிலையில இருப்பாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பெரிய சத்தமா இருக்கிறது வந்து அன்ஈஸியா இருக்கும் நமக்கு அந்த இடத்துல.
1: காத்திருப்பாங்களா?
2: மருத்துவமனையில பாக்குறதுன்றது உண்மையிலேயே வந்து அநாகரிகம்ல. சரி, நன்றிங்க, நன்றிங்க இத சொன்னதுக்கு.

0: குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100-9072-9199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: வணக்கம்.
2: வணக்கம் போனா. வணக்கம் திரேசா.
1: யார் பேசுறீங்க?
2: சிவஞானி பேசுறேன்.
1: சரி, இந்த சத்தத்துல உங்களுக்கு களைப்பா இருக்கிற மாதிரி தெரியுது.
2: காலையில டாக்டர் கொண்டு வேலைக்கு இறக்கி வீட்டுக்கு போயிட்டு.
1: அப்படியா? சொல்லுங்க, யாருங்க உங்களை தொந்தரவு பண்றா?
2: டாக்டரே தான்.
1: அச்சோ, இவங்கெல்லாம் வந்துட்டு அன்பு, அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்றாங்க?
2: ஆமா, அவங்க வந்து என்னன்னாக்கா, காடியில ஏறினாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, பாட்டு பிளாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வீட்டுல. நம்ம வந்து பீஸா வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப நான் கிச்சன்ல ஒரு சின்ன ரேடியோ வச்சு 80s 90s பாட்டா ஓடிட்டு இருக்கேன். எனக்கு
1: அவங்க கிட்ட கேட்டா அவங்க வேற கதை சொல்லுவாங்கல்ல.
2: ஆமா, அவங்களோட விருப்பம் ஓகே, பிரச்சனை இல்ல. ஆனா அவங்க கொஞ்சம் மெதுவா வச்சு கேக்கலாம். அவங்க வீட்டுல வந்து டிவில சவுண்ட் வேகமா வச்சு அவங்க பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. காடியில ஏறினாலும் அவங்க பாட்டு தான் ஓடும், வேகமா தான் வச்சிருப்பாங்க. சவுண்ட கொஞ்சம் குறைச்சா தான் என்னன்னு கேப்பேன், கெஞ்சுவேன். எனக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, நான் பாட்டு கேக்கணும்.
1: என்ன வயசு?
3: அவங்க ஸ்ட்ரெஸ் குறைக்கணும்ட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஏத்தி விடுறாங்க.
2: ஆமா, இதான் நடக்குது.
1: சரி, இந்த மாதிரிதாங்க நிறைய பேருக்கு நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப பொறுமையை சோதிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க.
0: தேவையில்லாத
1: சத்தங்கள் மன அழுத்தத்தை தான் அதிகரிக்குதான். அதனால பாத்துக்கோ கொஞ்சம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடஹனி. மலேசியா வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். மலேசியா பல்வேறு வணிகத் துறைகளில் ஐக்கிய அரபு சிற்றரசுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொண்டுள்ளது. முதலீடு, செயலணியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வணிக வாய்ப்புகளை ஆராயும் நோக்கில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஐக்கிய அரபு சிற்றரசு இந்திய வணிக மன்றம் யுஐபிசி யுசியின் வணிக தலைவர்களுடன் கலந்தாய்வை மேற்கொண்டதாக தெரிவித்தார். இவ்வாண்டு இறுதிக்குள் நாடு முழுவதும் உள்ள 902 சுகாதார மையங்களில் செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்ப நுரையீரல் தொற்று பரிசோதனை வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்று சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிப்லி அகமது தெரிவித்துள்ளார். 2025-2030 நுரையீரல் சுகாதார முன்னெடுப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக அந்த முனைப்பு மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். நலுனி தரவு தளத்தின் ஆதரவுடன் அந்த பரிசோதனை செயல்படுத்தப்படும். போர்னியோ கூச்சிங் கண்காட்சி மையம் BCCK-இல் நாளை நடைபெறவுள்ள 2026 மலேசிய நாள் கொண்டாட்டத்தின் இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் சுமூகமாக நடைபெறுவதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபாடில் தெரிவித்துள்ளார். ஊட